5:43 தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து அழகோடு அருள் கொஞ்சம் எனும் பாடலை கேட்கலாம். சோழமங்கலம் சகோதரிகள் குரலில்.

இனிய காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 7 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆனி மாதம் 14 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 28 தேதி ஞாயிற்றுக்கிழமை. ரம்யமான காலை பொழுதில் நமது பண்பலையில் இப்போது நாம் வந்தே மாதரம் கேட்கலாம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மேனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மாநிலங்களுக்கு இடையேயான தேசிய சீனியர் தடகள சாம்பியன் போட்டியில் கேரளாவின் ஆன்சி சோஜன் தங்கப்பதக்கம் வென்றார். உலகக்கோப்பை படகு போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் உஜ்வால் குமார் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:02. நேர்களை இப்போது நாம் நம்ம குமரி பண்பலை 101 இன்று இடம்பெறும் நிகழ்ச்சி

0: நிகழ்ச்சிகளையும் வலம் வரும் நேரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இதோ நிகழ்ச்சி நிரல். நேயர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகும். இனி மற்ற நிகழ்ச்சிகள். காலை 6:10க்கு இணைத்தாலும் நலவை கேட்க வழங்குபவர் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15க்கு குரளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55க்கு உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று 7:10க்கு அரும்புகளின் குறும்புகள். 7:25க்கு சேவை செய்திகள். 7:30க்கு இன்றைய குறுஞ்செய்தி. 7:35க்கு தென்குமரி திணலையில் திரைசை பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் இடம்பெறும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி மற்றும் 5 மணி. 8:02க்கு தொடரும் தென்குமரி திணலையில் வடசேரி உழவர்சந்தையில் காய்கறிகளின் விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விபரம், திரையிசை ஆகியன கேட்கலாம். 8:30க்கு சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சியை தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ் பிலிம் கிட்ஸ் இடம்பெறும். 8:45க்கு வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா. நேர்முகத்தில் பங்கு பெறுவோர் யோகா பயிற்றுநர் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். 9:02க்கு வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. 10:02க்கு வசந்தன் கோ வழங்கும் இளைய பாரதம். சாதிக்க பிறந்தோர் வரிசையில் ஜே எஸ் ஆஸ்லின் அவர்களுடன் நேர்முகம். நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன கேட்கலாம். 10:30க்கு சிறுவர் குரல் நேரலை. 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:10க்கு மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50க்கு நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கருப்பை பிரச்சனைகளுக்கு தீர்வாகும் யோகாவும் இயற்கை மருத்துவமும் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா திரைஸ் அவர்கள். 12:55க்கு திரை இசை. பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா நிகழ்ச்சி நிரல் கேட்டோ. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.
1: Read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi will hold talks with President of Seychelles, Patrick Hamony, today. Both leaders will review the full spectrum of bilateral cooperation and exchange views on regional and international issues of mutual interest. We have a report.
2: Today, Prime Minister Modi is scheduled to address the National Assembly of Seychelles and interact with members of Indian diaspora. Later, Prime Minister Modi will participate in the National Day celebration at Roche Kemen. The ministry said that a contingent of the Indian Defence Forces, along with 2 Indian Navy ships, will also take part in the celebrations. Prime Minister Narendra Modi is on a 3-day visit to Seychelles to attend the Golden Jubilee celebrations of the National Day of Seychelles as the guest of honor. This visit reaffirms the strong and enduring friendship between India and Seychelles and strengthens the shared commitment of both nations to enhance bilateral ties across all sectors. Akshit Vaidyan, Akashwani News, Delhi.
1: Prime Minister Modi reached Victoria yesterday on a 3-day visit to Seychelles. He was received by President of Seychelles, Dr. Patrick Hamony, at the airport. Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in the Mann Ki Baat program on Akashwani at 11 a.m. today. It will be the 135th episode of the monthly radio program. The program will be broadcast across the entire Akashwani and Doordarshan network, the AIR news website and the news on AIR mobile app. It will also be live streamed on the YouTube channels of AIR News, DD News, the PMO and the Ministry of Information and Broadcasting. Akashwani will broadcast the program in regional languages immediately after the Hindi broadcast. The Ministry of External Affairs has issued an advisory to Indian citizens undertaking the Kailash Mansarovar Yatra through tours organized by private tour operators. In a statement, the ministry said it is in receipt of several requests for help and assistance from Indian citizens stuck in Nepal while undertaking Kailash Mansarovar Yatra without the required entry permit and visas for China. It said citizens are advised not to commence their journey from India until all required travel documents have been obtained for undertaking the complete journey. Union Ministers of State for Health and Family Welfare, Anupriya Patel.

0: Neil has said that India had made significant progress in healthcare over the past 12 years and is working toward the broader goal of universal health coverage, ensuring accessible, affordable and quality healthcare for every citizen. Speaking at the 9th edition of the Doctors' Day conclave of a private media channel program, Ms. Patel highlighted Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana as one of the world's largest health assurance programs covering around 62 crore people and said it is helping families access treatment with financial protection. Delhi Chief Minister Rekha Gupta warned that coaching centres which fail to comply with mandatory safety norms will no longer be permitted to operate in Delhi. In a video message, Gupta said the Delhi government will soon introduce a robust regulatory law to ensure stricter oversight, greater accountability and enhance students' safety. Maharashtra Chief Minister Devendra Fadnavis has ordered the formation of a special investigation team to be headed by Thane Joint Commissioner of Police Punjab Rao Ugle to investigate the Maharashtra Teacher Eligibility Test or TET paper leak case. The move comes after Bhiwandi Police foiled a major paper leak a day before the scheduled TET examination by arresting three alleged members of the racket. Following the incident, the Maharashtra State Council of Examination postponed today's TET examination. A revised date for the test will be announced later. The death toll in Venezuela's earthquakes has risen to 1,430. The latest figures were released as rescuers continued the search for survivors of the 1-2 punch of 7.2 and 7.5 magnitude earthquakes that devastated the South American nation on Wednesday. Families have reported at least 68,900 people missing. Goa's 14-year-old international master, Ethan Vaz, has become India's 96th chess grandmaster after securing his third and final grandmaster nom at the Sarajevo GM Mixed Tournament in Bosnia and Herzegovina. In the FIFA World Cup, England defeated Panama 2-0 in their Group L match at New Jersey Stadium in the United States this morning. Jude Bellingham and Harry Kane scored a goal each as England secured the top spot of Group L. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள்.
3: மனிதனை மனிதனாக மாற்றுவது எது? மனிதனை மற்ற விலங்குகளிலிருந்து பிரிப்பது எது? மனிதனுக்கு நாகரிகத்தையும் பண்பாட்டையும் அறிவுடைமையையும் அளிப்பது எது? இந்த உலகில் அழியாத செல்வம் எது? இத்தனை கேள்விகளுக்கு ஒரே விடை கல்வி செல்வம் என்பதுதான். அதனால்தான் கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புயினும் கற்கை நன்றே என்று நீதிநூல் நருந்தொகை கூறுகிறது. கல்வி கற்பதால் என்ன பயன் என்று கேள்வி கேட்பவர்களுக்கு நாலடியார் விளக்கம் தருகிறது. இந்த உலகத்து இன்பம் தருகிறது, பிறருக்கு தருவதால் குறையாதது. கற்பதால் தாங்கள் அறிவால் விளக்கம் பெறுகிறார்கள். தாம் இருக்கும் வரை கற்ற கல்வி அழியாதது. அதனால் எந்த உலகமாக இருந்தாலும் கல்வியைப் போல அறியாமையை போக்கும் மருந்து வேறு கிடையாது. இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுளரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கு மருந்து என்று நாலடி ஏற்பாடுகிறது. எல்லா செல்வங்களும் கொடுக்க கொடுக்க குறையும் தன்மையுடையது, ஆனால் கல்வி செல்வம் கொடுக்க கொடுக்க வளரும் தன்மையுடையது என்று கூறுகிறார்கள். இது வியப்பாக இல்லையா? ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்றார் புத்தர். அறியாமையே துன்பத்தின் ஆணிவேர் என்றார் அறிஞர் பிளேட்டோ. அறியாமையை அறிவதே அறிவின் ஆரம்பம். அந்த அறிவுக்கு அடிப்படையே கல்வியாகும். அதனால்தான் பாரதியார் கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரங்கும் வீசும் தமிழ்நாடு என்று பாடினார். ஒரு காலத்தில் உலக நாகரிகத்தின் ஒளிவிளக்காக திகழ்ந்தது கிரேக்க நாடு. முதலில் அறிவொளியை பாய்ச்சிய சாக்ரடீஸ், அடுத்து பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் என்னும் தத்துவ மேதைகளை கொண்ட நாடு அது. அவர்களுக்கு பிறகு கிரேக்க நாடு பின்தங்கி போனது. வாழ்வும் தாழ்வும் மனிதர்களுக்கு மட்டும்தானா, நாடுகளுக்கும் உண்டல்லவா? கிரேக்க நாட்டின் தலைநகரம் ஏதென்ஸ். அங்கு நடந்த ஒரு

0: நிகழ்ச்சி வரலாற்று சிறப்பு மிக்கது. பட்டப்பகலில் கையில் விளக்கு ஏந்தி தேடிக்கொண்டிருந்தார் ஓர் அறிஞர். அவர்தான் டயோடனிஸ். அதனை கவனித்த மக்கள் ஆர்வத்தோடு கேட்டனர், ஐயா என்ன தேடுகிறீர்கள்? அவர் அமைதியாக கூறினார், நான் மனிதனை தேடுகிறேன். பதிலை கேட்டு மக்கள் திகைத்தனர். அப்படியானால் நாம் மனிதர்கள் இல்லையா? ஒவ்வொருவரும் தங்களையே கேட்டுக்கொண்டனர். ஆம், உறுப்புகளால் மட்டும் ஒருவர் மனிதர் ஆவதில்லை. நாகரிகமும் பண்பாடும் நலிந்து மக்கள் விலங்குகளான போது அந்த கிரேக்க நாட்டு மக்கள் சிந்தித்து திருந்துவதற்கும் வருந்துவதற்கும் அந்த அறிஞர் அன்று அவ்வாறு கூறினார். கற்றவர்கள் முழு மனிதர்களாகவும் கல்லாதவர்கள் விலங்குகளாகவும் நீதி நூல்கள் கூறுகின்றன. விலங்கொடு மக்கள் அணையர், இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்று திருக்குறள் கூறுகிறது. கல்வி பெறுவதில் ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு கிடையாது. சங்க காலத்தில் ஆண்களோடு சரிநிகர் சமானமாக பெண்களும் புலமை பெற்றிருந்தனர். ஔவையார் என்னும் பெண்பார் புலவர் அரசவையில் மன்னர்களுக்கு அறிவுரை கூறினார் என்று இலக்கியங்கள் மூலம் அறிகிறோம். பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுவதற்கு, பெண்களுக்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுவதற்கு, பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுவதற்கு, பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுவதற்கு என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் கல்வியின் அவசியத்தை விளக்குகிறார். இதைவிட கல்வியின் அவசியத்தை வேறு யாரால் விளக்க முடியும்?
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் புலவர் உதயை மு. வீரையன் அவர்கள்.

இதழ் விரித்த விடியல் மலர் இளம்பொழுதாய் மலர்ந்திருக்க, இனிய நாளாம் ஞாயிற்றுக்கிழமை இன்று இனிதுடனே புலர்ந்திருக்க, இதயங்களில் மகிழ்வூட்ட இன்பத்துடன் கேட்டு மகிழ்வோம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நம்ம குமரி பண்பலை 101. இன்று முற்பகல் 11 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகும். பகல் 1:10 பூவையர் பூங்கா பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் தொழில் முனைவோர் நாகர்கோவில் எம் ஐரின் அவர்களுடன் நேர்முகம். நமக்குள்ளே சாதனை பெண்மணியாக என கேட்கலாம். 1:55 2:15 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம், மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். தொடர்ந்து நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள். தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ். 5:02 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். 5:30 உழவர் உலகம், இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. கோகோ சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நித்திரவிளை கே பத்மநாபன் அவர்கள். கேட் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுதசுரபி PM ஸ்வந்தி திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கடல் மீன்பிடி தொழிலில் தொழில்நுட்பம் சேவைகள் தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவக்குமார் அவர்கள். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மல்லிசை. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியின் நேர்முக வர்ணனை ஒலிபரப்பாகும் நேரங்கள் மாலை 6:40 முதல் 7:10 வரை, இரவு 7:30 முதல் 8 மணி வரை, 8:30 முதல் 9 மணி வரை, 9:15 முதல் ஆட்ட நேர இறுதி வரை. 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள் எழுதியவற்றை கமலக்கண்ணன் அவர்கள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை மங்கள நாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். ரம்யமான காலை வேளையில் மனம் விரும்பும் ஐயன்

0: ஜாடிக்கு மூடி சேர்ந்திருப்பதைப் போல வெளிப்புறத்தில் பொருந்தி இருந்தாலும் உட்பகை உண்டான குடும்பத்தில் அகத்தே பொருந்தி இருக்க மாட்டார்கள். குறள் எண் 887 அதிகாரம் உட்பகை.
1: செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை ஊற்ற குடி.
0: ஜாடிக்கு மூடி சேர்ந்திருப்பதைப் போல வெளிப்புறத்தில் பொருந்தி இருந்தாலும் உட்பகை உண்டான குடும்பத்தில் அகத்தே பொருந்தி இருக்க மாட்டார்கள். குறள் எண் 887 அதிகாரம் உட்பகை.
2: குறளமுதம் கேட்டோம். பக்தி, நம்பிக்கை, முயற்சி, பொறுமை இவை நான்கையும் எப்போதும் கடைபிடிக்க அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். ரம்யமாய் மலர்ந்த இந்த நாள் போல் என்றும் நம் வாழ்வில் இனிமை மலரட்டும். இறைவனை எண்ணி பக்தி பாமாலை கேட்கலாம். நம்ம குமரி பண்பலை 101 விளம்பரத்தை தொடர்ந்து
3: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் வார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
2: ரம்யமான காலை வேளையில் மனம் விரும்பும் இனிமையான பக்தி பாடல்களுடன் உலா வருகின்றது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நம்ம குமரி பண்பலை 101 பக்தி மாலை. முதலில் இறைவனை தேடு, பிறகு உலக பொருளை தேடு, இதற்கு மாறாக செய்யாதே. ஆத்ம ஞானத்தை அடைந்த பிறகு உலக வாழ்க்கையில் நுழைந்தால் மனசஞ்சலமே இருக்காது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சிந்தனை துளியை கேட்டோம். இப்போது இறைவனேணி பக்தியுடன் பாமாலை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் கே.ஜே. ஜேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நீங்கள் எதிர்பார்க்காத, நினைக்கவே முடியாத பிரம்மாண்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் ஆவலாக இருக்கிறார். ஜெபத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்ள தயாராகுங்கள். இந்த இனிமையான சங்கீத மொழியுடன் பக்தி மாலையில் இனி வருவது பி. சுசிலா பாடியுள்ள பாடல்.

நேரம் காலை 6:32. நமது குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து பக்தி மாலை கேட்டிட்டிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலை பாடியவர் எம் அசோக்.

0: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
1: செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. எண்ணத்தை தூய்மைப்படுத்துவோம், நம் எண்ணங்களை நாம் அழகாக்கிக் கொள்வோம். நம் வாழ்க்கையை இறைவன் அழகாக்குவார். திருக்குறானின் இனிய வாசகம் கேட்டோம். இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்த இடம்பெறும் பாடலை பாடியவர் நாகூர் இ எம் ஹனீஃபா.

0: நேயர்களே, இதுவரை நமது குமரிப்பண்பலை நூற்றொன்றிலிருந்து பக்தி மாலை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் தின விழாவையொட்டி தனியார் ஊடக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், குறைந்த செலவில் அனைவருக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். பிரதமரின் மக்கள் சுகாதார திட்டம் உலக அளவில் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமாக உள்ளது என்றும், இத்திட்டத்தின் மூலம் 62 கோடி மக்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 184,000 ஆயுஷ்மான் சுகாதார மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்ற தொற்று அல்லாத நோய்களின் பாதிப்புகளை உரிய நேரத்தில் உடல் பரிசோதனைகளை மேற்கொள்வதன் மூலம் மருத்துவ செலவுகளை குறைக்க முடியும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். லண்டனில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டின் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளின் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கு

0: பெரிதும் உதவிகரமாக இந்த ஒப்பந்தம் அமையும் என்று கூறினார். நீண்டகால முதலீடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் நடைபெறுகிறது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை பெருநகர மாநகராட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னையின் பசுமை பரப்பளவை அதிகரிக்கும் வகையில் சாலையின் மைய தடுப்புகள், பாலத்தின் அடிப்பகுதிகள், நீர்நிலைப் பகுதிகள், பூங்காக்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் அதிக எண்ணிக்கையிலான மரக்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிடப்பட்டு வருவதாக மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெறுகிறது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 1:30 பெசன்ட் உள்ள மின்மயானத்தில் அன்னாரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் ஆனி மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெறுவதையொட்டி அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேரோட்டத்தை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நெல்லையப்பர் கோவிலுக்கு புதிய யானை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்துள்ளனர், 3 காயமடைந்துள்ளனர். சென்னையிலிருந்து ராமநாதபுரத்திற்கு சென்று கொண்டிருந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள விளம்பர கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக சென்னை திருச்சி GST சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ள கிரிமியா பகுதிகளில் யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 உயிரிழந்துள்ளனர். பஹ்ரைன் நாட்டை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 ஆக பதிவாகியுள்ளது.

உள்ளது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அம்மாநில காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஓய்வு பெற்ற துணைநிலை ஆளுநர் திரு பட்நாயக் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஹரியானா மாநிலத்தில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை கண்காணிப்பதற்காக குப்பைகளை சேகரிக்கும் அனைத்து வாகனங்களிலும் GPS கருவி பொருத்தப்பட வேண்டும் என்று அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் உலக நாட்டிய தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாரம்பரிய சிறுதானிய மரபு உணவு திருவிழா முளைப்பாரி ஊர்வலம் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளுடன் நேற்று தொடங்கியது. தேனி மாவட்டத்தில் உள்ள சிப்காட் உணவு பூங்காவை நேற்று ஆய்வு செய்த ஆட்சியர் திரு வைத்தியநாதன் முதலீட்டாளர்களுக்கு தேவையான வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னை விமான நிலைய

அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் உலக நாட்டிய தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாரம்பரிய சிறுதானிய மரபு உணவு திருவிழா முளைப்பாரி ஊர்வலம் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளுடன் நேற்று தொடங்கியது. தேனி மாவட்டத்தில் உள்ள சிப்காட் உணவு பூங்காவை நேற்று ஆய்வு செய்த ஆட்சியர் திரு வைத்தியநாதன் முதலீட்டாளர்களுக்கு தேவையான வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னை விமான நிலைய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சீனாவில் இருந்து பட்டாசுகளை கடத்தும் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. டார்குமோஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். ரொமானியாவில் நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஃபெலிக்ஸ் பல்சாவை வென்றார். உலகக்கோப்பை படகு போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் உஜ்வால் குமார் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. சுவிட்சர்லாந்தின் லூசன் நகரில் நடைபெற்ற உலக ரோயிங் கோப்பை படகு போட்டியின் ஆடவர் லைட் வெயிட் டபுள்ஸ் ஸ்கல்ஸ் பிரிவில் முதல் முறையாக இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

பனித்துளிகள் அழகாய் படர்ந்திருக்க சில்லென்று தென்றல் இருக்கும் ரம்யமான காலை பொழுதில் நாம கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:55. இன்று பராபவ வருடம் ஆனி மாதம் 14 நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேயர்களே, நமது பண்பலையில் இப்பொழுது நாம் உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்கலாம். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 32 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 24 டிகிரி செல்சியஸாகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். காலை நேர அதிகபட்ச வெப்பநிலை 70 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. மதிய நேர அதிகபட்ச வெப்பநிலை 50 முதல் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வளரும் மிளகு கொடிகளை தாங்கும் மரங்களுடன் கட்டிவிடவும் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதால் பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களுக்கு வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும், நெல் மற்றும் தோட்டப்பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம். மழை இருப்பதனால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்பு இருப்பதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால் வடியும் பகுதிகளுக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். அறுவடை செய்யப்பட்ட பலா பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். தென்னை, பழமரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்கள் சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முதன்மை அலுவலர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் வருகிற ஜூலை மாதம் 3 முற்பகல் 10:30 மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிடுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: பணிகளுக்கு இ வாடகை கைபேசி மூலம் வேளாண் பொறியியல் துறையின் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் குறைந்த வாடகைக்கு வழங்கப்படுவது குறித்த அறிவிப்பு. தமிழக அரசு விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தற்போதுள்ள சூழலில் வேலையாட்கள் பற்றாக்குறையினை சமாளித்து வேளாண் பணிகளை குறித்த காலத்தில் செய்து முடிப்பதற்கு ஏதுவாக வேளாண்மை பொறியியல் துறை மூலம் அரசு நிர்ணயித்துள்ள குறைந்த வாடகையில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் இணைப்பு கருவிகள் மூலம் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதன்படி வேளாண்மை பொறியியல் துறை மூலம் விவசாயிகள் டிராக்டரால் இயங்கக்கூடிய சுழல் கலப்பை, 5 கொத்து கலப்பை, 9 கொத்து கலப்பை, தென்னை மட்டையினை தூளாக்கும் கருவி போன்றவற்றை டிராக்டருடன் குறைந்தது 2 மணி நேரமும் அதிகபட்சமாக 20 மணி நேரமும் முன்பணமாக செலுத்தி வாடகைக்கு பெறலாம். டிராக்டர் மூலம் 1 மணி நேரம் பணிகள் மேற்கொள்வதற்கு 500 ரூபாய் என்ற குறைந்த வாடகை கட்டணம் விவசாயிகளிடம் வசூல் செய்யப்படுகிறது. வேளாண்மை இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை விவசாயிகள் முன்பதிவு மற்றும் வாடகை தொகையினை அலுவலகங்களுக்கு செல்லாமல் தங்கள் இருப்பிடத்திலிருந்து இ வாடகை செயலி மூலம் பதிவு செய்து பயன்பெறலாம். இ வாடகை செயலியில் ஆன்லைன் மூலம் வாடகை முன்பணம் செலுத்தும் அனைத்து விவசாயிகளுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்படும். மேலும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் பயன்படும் வகையில் அனைத்து கிராமங்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மேலும் வேளாண் பணி மேற்கொள்ளப்படும் நேரத்திற்கு மட்டுமே வாடகை கணக்கிடப்படுகிறது. எனவே சிறு குறு விவசாயிகளுக்கு இத்திட்டம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. குமரி மாவட்ட விவசாயிகள் அனைவரும் வேளாண்மை பொறியியல் துறையின் இணையதளமான https://mts.aed.tn.gov.in/e-vaadagai மூலம் நேரடியாக தங்கள் இருப்பிடத்திலிருந்தே நேரடியாக விண்ணப்பிக்கலாம். மேலும் தோவாளை மற்றும் அகஸ்தீஸ்வரம் வட்ட விவசாயிகள் நாகர்கோவில் உபகோட்ட உதவி செயற்பொறியாளரை 94 43 45 07 27 என்ற அலைபேசி எண்ணிலும், ஏனைய வட்ட விவசாயிகள் தக்கலை உபகோட்ட உதவி செயற்பொறியாளரை 89 40 71 17 96 என்ற அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். எனவே விவசாயிகள் வேளாண் பணிகளுக்கு வேளாண் இயந்திரங்களை குறைந்த வாடகையில் பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோம்.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7 மணி.

வணக்கம். தலைப்புச் செய்திகள். செட்டிநாடு உணவு திருவிழா மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் நேற்று துவக்கி வைத்தார். குமரி கலை விழா மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் நேற்று முன்தினம் துவக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் தமிழகத்தின் பாரம்பரிய சமையல் கலாச்சாரத்தை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் செட்டிநாடு உணவு திருவிழா மாநிலம் முழுவதும் உள்ள 20 ஹோட்டல் தமிழ்நாடு உணவகங்களில் நேற்று மற்றும் இன்று என 2 நாட்கள் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி ஹோட்டல் தமிழ்நாடு வளாகத்தில் துவங்கிய உணவு திருவிழாவினை மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நேற்று குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தின் செட்டிநாடு உணவு மரபை பாதுகாத்து அதன் தனித்துவமான சுவையை உலகறிய செய்யும் முயற்சியாக இந்த உணவு திருவிழா அமைகிறது. எனவே பொதுமக்கள், சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உணவு பிரியர்கள் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு செட்டிநாட்டின் அசல் பாரம்பரிய சுவைகளை அனுபவிக்குமாறும், மேலும் நாஞ்சில் நாடு பாரம்பரிய உணவு உட்பட பிற மாவட்டங்களில் உள்ள உணவுகளைக் கொண்டு ஒவ்வொரு மாதமும் தனித்தன்மையுடன் பாரம்பரிய உணவு திருவிழா நடத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் கூறினார். அதனைத் தொடர்ந்து பாரம்பரிய முறையில் உணவு தயாரிக்க பயன்படுத்தப்படும்

0: உரல், அம்மி, உலக்கை உள்ளிட்ட பாரம்பரிய கருவிகளை பார்வையிட்டனர். நடைபெற்ற விழாவில் சுற்றுலா வளர்ச்சிக் கழக பொது மேலாளர், மாவட்ட சுற்றுலா அலுவலர், உதவி பொது மேலாளர், உதவி முதன்மை மேலாளர், மேலாளர், மண்டல கணக்கு அலுவலர், உதவி மேலாளர், உதவி செயற்பொறியாளர், நாகர்கோவில் மாநகராட்சி மண்டல தலைவர் மற்றும் அரசு அலுவலர்கள், சுற்றுலா பயணிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் கன்னியாகுமரி திருவேணி சங்கம கடற்கரையில் நடைபெறும் மாபெரும் குமரி கலை விழாவானது நேற்று முன்தினம் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர், மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் இசை முழக்கத்துடன் துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், குமரி கலைவிழா என்ற தலைப்பில் முக்கடலும் சங்கமிக்கின்ற கடற்கரை பகுதியில் மிகவும் கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகளும் நம் பாரம்பரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலும் குமரியின் சுற்றுலா தலங்கள் மட்டுமல்லாது குறிஞ்சி, முல்லை, மருதம் மற்றும் நெய்தல் என நான்கு நிலங்களிலும் காணப்படும் பல்வேறு கலைகளை அனைவரும் அறிய வேண்டும் என்ற நோக்கிலும் இந்த விழா 5 நாட்கள் நடைபெறும் என கூறினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொன்மை எந்த சூழ்நிலையிலும் மறைந்துவிடக்கூடாது என்பதும் இதன் முக்கிய நோக்கம் எனவும் தெரிவித்தார். சுற்றுலாத்துறையை பொறுத்தவரையில் அறம், பொருள், இன்பம் என்கின்ற 3 தலைப்புகளின் கீழ் 436 திட்டங்கள் அடுத்தடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட உள்ளது எனவும், அதன் அடிப்படையில் 24 திட்டங்கள் முதற்கட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளது எனவும் கூறினார். நம் மாவட்டத்தில் நடக்கும் இக்கலை திருவிழாவில் 5 நாட்களும் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும், தமிழ்நாட்டின் சுற்றுலா தலங்களை உலக நாடுகளுக்கு இணையாக பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் கூறினார். நடைபெற்ற இந்த விழாவில் தமிழ்நாடு சுற்றுலா கழக பொது மேலாளர், நாகர்கோவில் வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட சுற்றுலா அலுவலர், கன்னியாகுமரி நகராட்சி தலைவர், கன்னியாகுமரி நகராட்சி ஆணையர், துறை அலுவலர்கள், கலைஞர்கள், சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவு பெற்றது.
1: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல் யார் தெரியுமா?
2: நியூ கேப்டன் கூலா?
1: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ்ட் டஸ்ட் பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட்ட ஆட்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
2: பானசோனிக் ஏசி வாங்க
3: ராஜநன்கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: AMB ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
6: மாமா என்னாச்சு?
7: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
6: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
10: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
11: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
12: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
13: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
14: முற்றத்தில்
15: ஏ சிவா, என்னப்பா உன் வீட்டுல?

0: அப்படியே தெருவோரமா போறேன். நாலு வீடு கழிஞ்சதுக்கு பிறகு அந்த வாசனை வந்து விட மாட்டேங்குது. ஓ, சிவா வீட்டுல இன்னைக்கு ஏதோ விசேஷம் போல் இருக்க, ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருவோமே அப்படின்னு நடையில அடி எடுத்து வைக்கும் போது அப்படியே சமையல் அறைக்கு போன போல எல்லாம் இருக்கு. என்ன நடக்குதுப்பா?
1: என்ன தாழ்ச்சிட்டு இருக்கானே, இன்னைக்கு எங்க வீட்டுல புத்தரிசினே.
0: ஓ, வயல் அறத்து நெல்லு வந்தாச்சா?
1: என்ன உங்களுக்கு மூக்கு வசருக்குமானே?
0: ஏன் தம்பி அப்படி கேக்குற?
1: நேத்துக்கு தானே வயல் அறுத்து, எப்படின்னு நீங்க தெரிஞ்சு வந்துட்டீங்க?
0: ஏன், அதுதான் ஏழு வீட்டுக்கு மணக்குதப்பா. சமையல முடிய போகுது போலுக்க, அங்க என்ன நடக்குது?
1: ஏன், எங்க வீட்டுல ஏழு கறி வச்சிருக்கானே, எண்ணெய ஊத்தி அதே எண்ணெயில ஏழு கறியும் தாளிப்பானே.
0: ஏழு கறி தாளிச்ச உடனே அந்த எண்ணெய் என்னப்பா பண்ணுவா?
1: என்ன செய்வாளா? தாளிச்சு முடிச்சு மிச்சம் இருக்கக்கூடிய எண்ணெயில 50 பப்படம் பொறிச்சு எடுப்பானே.
0: சரிப்பா, தாளிச்சுட்டா அதே எண்ணெயில பொறிச்சாச்சு, அப்புறமா எண்ணெய் என்ன பண்ணுவியோ, விரயம் பண்ணிடுவாளா அப்படி?
1: அதுதான் கிடையாதுன்னு, அதுல மிச்சம் வரக்கூடிய எண்ணெய அப்படியே ஒரு பாட்டில் அடைச்சு பத்திரப்படுத்தி வச்சிருப்பானே.
0: ஏ, அதே எண்ணெய் 2-3 மாசம் ஓடும்.
1: பின்ன
0: எவ்வளவு நோய்கள் வரும் தெரியுமா? நான் கிளம்புறேன்ப்பா.
1: என்ன, நீங்க கிளம்புறீங்களா? எப்படின்னா கிளம்புவீங்க? புத்தரிசியமா வந்துட்டு சாப்பிடாம இருங்கனே.
0: நீங்க தான் நோய வாங்குறீங்க அப்படின்னா நானும் நோய வாங்கணுமா? என்ன, எத்தனை நாள், எத்தனை நாள்ப்பா? ஒரு நாள் பயன்படுத்தினா அதோடய அந்த எண்ணெயினுடைய தன்மையை முடிச்சிடணும்.
1: பெரிய நியாயி மாதிரி உன பேசாதீங்கண்ணே. எண்ணெய் வித்து பயிர்களே நம்ம நாட்டுல இல்லாம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றாங்களாம். எண்ணெய் வித்து பயிர்கள் எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமாண்ணே? ஏய், நீ கேஸ் ஆஃப் பண்ணு, இங்க வா. பெரிய இவர் மாதிரி பேசிட்டு இருக்காரு, இங்க வா. என்ன சொல்றாரு கேப்போம்.
0: ஏ, ஒரு கப்ப தண்ணி தருவியாப்பா.
1: ஏன்னே, யானே உங்களுக்கு விசர்க்குது?
0: விசர்க்குதா கேள்வி? ஏய், எம்பாவாட்டு போயிட்டு இருந்தேன், ஏ ரொம்ப வாசனையா இருக்க அப்படின்னு அடி எடுத்து வச்சு. அப்ப ரொம்ப வாசனை இருக்குன்னு அங்க இதான் நடக்குதா?
1: ஏனே, நல்ல கருத்து உண்டு, சொல்லுங்கண்ணே, மாத்திக்கிறேனே.
0: உங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து தரமான எண்ணெய் கிடைக்கணும் அப்படிங்கறத மத்திய அரசு யூகிச்சதன் பலனா தேசிய எண்ணெய் வித்து பயிர்கள் இயக்கம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க.
1: ஏ, சமையல் கிடக்கட்டு, இங்க ஈரி அண்ணன் என்ன சொல்றாரு கேளு.
0: பரவாயில்லம்மா, நீ போமா, நீ போமா, போமா. ஒண்ணும் சொல்ல மாட்டான், போமா சொல்லுடி.
1: ஏய், அண்ணன் சாப்பிடாம போயிடக்கூடாது. அந்த எண்ணெயில நீ ஒண்ணும் செய்யாத, நான் அண்ணன்ட்ட ஆலோசனை கேக்க. பப்படம் பொறிக்காட்டம் பரவாயில்ல, அண்ணன் சாப்பிட்டு தான் போனோம்.
0: ஏ தம்பி, நான் கூட இப்ப சொன்ன பாரு, தேசிய எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் அப்படின்னு. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எண்ணெய் வித்து பயிர்களுடைய சாகுபடி பரப்பை அதிகப்படுத்தணும், விவசாயிகள்ட்ட விழிப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுதான்.
1: என்ன சமையல் எண்ணெய் அப்படிங்கிற அடிப்படையில வெளியிருந்த இறக்குமதி பண்றாங்களா?
0: ஏ ஆமாப்பா, ஒவ்வொரு வருஷமும் 40,000 கோடி ரூபாய் அளவுக்கு. அதான், 100% நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா 56% சமையல் எண்ணெய் வந்து இறக்குமதி தான் செய்து இருக்காங்க. அதை தவிர்க்கணும். நம்ம எண்ணத்துக்கு தேவையில்லாம 1000 கோடிய வெளிநாடுகளுக்கு கொடுக்கணும், நம்மளே தற்சார்பா திகழ்வோமே அப்படிங்கிற அடிப்படையில எண்ணெய் வித்து பயிர்கள்.
1: இணை எண்ணெய் வித்து பயிர்கள் என்னென்ன?
0: ஏ தம்பி, சாதாரணமா நீ வீட்டுல வந்து என்ன மாதிரியான எண்ணெய் பயன்படுத்துற?
1: தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பின்னக்காய் எண்ணெய், பாம் ஆயில், எல்லாமே பாக்கெட் பாக்கெட்டா வருதுன்னு, அதை வாங்கி பயன்படுத்துவோம்னே.
0: அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில ஒரு காலத்துல நம்ம பயன்படுத்தணும், ஞாபகம் இருக்கா? கடலை எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், இதெல்லாம் ஞாபகம் இருக்குதா?
1: ஏய், இங்க வா. எண்ணெய் தூய் தூரவுது. இனிமேல் ஒரு நாள் பயன்படுத்துற எண்ணெய அடுத்த தடவை பயன்படுத்தவே கூடாது. இனி சூரியகாந்தி எண்ணெய், கடலை எண்ணெய், இந்த மாதிரிப்பட்ட எண்ணெய் தான் பயன்படுத்தணும். தேங்காய் எண்ணெய் வேணா பயன்படுத்திக்க, அது நல்லதுதான் உடலுக்கு. இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும், சரியா?
2: ராஜநன் கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன் கோ. தொடர்புக்கு 9487222715.
3: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகின்றது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுதமொழி கேட்கும் நேரம்.
4: காதில் கேட்கின்றதா
3: இன்றைய காலை பொழுதில் குறும்புகளால் மனதை நிறைவு செய்ய வரும் அரும்பை சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம் சொல்லும் குட்டி தேவதையின் பெயர் என்ன?
5: சஷ்டிகா.
3: சஷ்டிகா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
5: பறக்கை.
3: பறக்கை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
5: ஆமா.
3: எதனால பிடிக்கும்?
5: என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அங்க இருக்காங்க.
3: ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னெல்லாம் விளையாடுவீங்க?
5: சைக்கிள்

0: விளையாடுவோம்.
1: எவ்வளவு தூரம் சைக்கிள் ஓட்டுவீங்க?
0: நிறைய தூரம் ஓட்டுவேன்.
1: உங்களுக்கு யார் சைக்கிள் ஓட்ட சொல்லி தந்தாங்க?
0: அப்பா.
1: உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிடலாமா?
0: சொல்றேன். எங்க அப்பா பேரு என் கணேஷ். உங்க அம்மா பேரு சூரிய செல்வி.
1: உங்க அப்பா அம்மா உங்கள்ட்ட அன்பா இருப்பாங்களா?
0: ஆமா.
1: உங்களை ஸ்கூலுக்கு யார் ரெடி பண்ணி விடுவாங்க?
0: அம்மா.
1: பிள்ளை என்ன படிக்கிறீங்க?
0: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
1: ஸ்கூலுக்கு ஜாலியா போவீங்களா?
0: ஆமா.
1: உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
0: தமிழ்.
1: அப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு தமிழ் பாடல் பாடுறீங்களா?
0: பாடுறேன். ஆட்டுக்குட்டிய வேலி தந்தாரே, உரும்பி தின்ன தலை தருவே வேலி தந்தாரே, சிட்டெரும்பே சிட்டெரும்பே கடித்து வைக்காரே, கட்டி வெள்ள நான் தருவேன் கடித்து வைக்காரே, பச்சை கிளியே பறந்து போகாரே, பழுத்த நல்ல பழம் தருவேன் பறந்து போகாரே.
1: அழகான ஒரு பாடல் பாடிட்டீங்க. உங்களுக்கு பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா?
0: ஆமா.
1: என்னெல்லாம் பெட்ஸ் பிடிக்கும்?
0: ஆடு, மாடு, பூனை குட்டி, நாய்.
1: இதுல உங்களுக்கு ரொம்ப எது பிடிக்கும்?
0: நாய்.
1: நாய். சரி, ஓகேமா. ஃபியூச்சர்ல நீங்க என்னாக ஆசைப்படுறீங்க?
0: பைலட்டாக ஆசைப்படுறேன்.
1: சூப்பர்மா. நீங்க நினைச்ச மாதிரி பைலட்டாக வாழ்த்துகள். எங்களுக்காக இன்னை நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அழகான ஒரு பாடல் பாடினீங்க, திருக்குறள் சொல்லி தந்தீங்க. எங்கள் காலை பொழுதை இனிதாக்கியதற்கு நன்றி.
0: நன்றி.
1: குறும்புகள் தொடரும். குழந்தை மனதோடு விடைபெறுகிறோம். டாடா, பை.

வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகள் பயனடையும் வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு சம அளவில் இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற நாடாப்பிரபு கெம்பேகவுடாவின் 517th பிறந்த தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், கர்நாடகா தமிழ்நாடு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு காணப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். கெம்பேகவுடாவின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அளப்பரிய சேவைகள் காரணமாக 500 பிறகும் மக்கள் பயனடைந்து வருவதாக அவர் கூறினார். கெம்பேகவுடா கட்டமைத்த ஏரி அப்பகுதி மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக திகழ்கிறது என்றும், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சித் திட்டங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார பாதுகாப்பு போன்ற அவரது செயல்பாடுகள் என்றென்றும் நினைவுகூரத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இதையடுத்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுகிறார். பின்னர் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். ரோஜி கெய்மன் நகரில் நடைபெறவுள்ள அந்நாட்டு தேசிய தின பொன்விழா கொண்டாட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய பாதுகாப்பு படையுடன் 2 இந்திய கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் தனக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்புக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பில் இரு நாடுகளுக்கும் இடையே நெருங்கிய நட்புறவு உள்ளதாகவும், இது மேலும் வலுவடையும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மின்னணு சாதனங்கள் மற்றும் செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ்

0: நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 6,750 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 முக்கிய மின்னணு சாதன உற்பத்தி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து பேசினார். மின்னணு சாதனங்களை இறக்குமதி செய்து வந்த நிலையில் தற்போது அவை உள்நாட்டிலேயே உற்பத்தி மதிப்பு 40,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் தொழில்துறை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். தில்லி, லக்னோ, வாரணாசி, பட்னா, சிலிகுரி இடையே புல்லட் ரயில் போக்குவரத்திற்கான வழித்தடம் அமைப்பதன் மூலம் தொழில் வளர்ச்சி மேம்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் காரணமாக நாட்டின் சுகாதார சேவைகள் மேம்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருத்துவர் தினத்தையொட்டி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், மரபணு இந்தியா இயக்கத்தின் கீழ் 10,000 அதிகமான தனிநபர்களிடமிருந்து மரபணு சார்ந்த தரவுகள் சேகரிக்கும் பணி நிறைவடைந்துள்ளதாக கூறினார். நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான சிகிச்சை முறைகளுக்கு மரபணு சார்ந்த தகவல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். குஜராத் மாநிலத்தில் உள்ள 70 வயதுக்கும் மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் போர்க்கால அடிப்படையில் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு அட்டைகளை வழங்குமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். காந்திநகரில் திரு அமித்ஷா தலைமையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட மேம்பாட்டு ஒத்துழைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பெண் குழந்தைகளின் பள்ளி இடைநிற்றலை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு 4 கிராமங்களிலும் புதிய பள்ளிகளை தொடங்குவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கிராமப்புற பகுதிகளில் முழுமையான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஒவ்வொரு நில உரிமையாளருக்கும் 2 கால்நடைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் பிரதமரின் குடும்ப சுகாதார பராமரிப்பு கண்காணிப்பு திட்டத்தை திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லியில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற தவறிய தனியார் பயிற்சி மையங்கள் செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காணொலி மூலம் அவர் விடுத்துள்ள செய்தியில், மாணவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையிலும் பயிற்சி நிறுவனங்களின் பொறுப்புணர்வை அதிகரிக்கும் வகையிலும் தேவையான ஒழுங்குமுறை விதிகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். தில்லியில் உள்ள அனைத்து பயிற்சி மையங்களும் பாதுகாப்பு சம்பந்தமான அனைத்து ஒழுங்குமுறை விதிகளையும் 1 மாத காலத்திற்குள் முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு அம்சங்களை செயல்படுத்த தவறிய பயிற்சி மையங்கள் மீது மாணவர்கள் புகாரளிக்க முன்வர வேண்டும் என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் மாவட்டத்தில் அஹிரௌலி பஜார் பகுதியில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மருத்துவ சிகிச்சைக்காக கோரக்பூரில் இருந்து 2-சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் சம்பவ இடத்திலேயே 3 பேரும் உயிரிழந்ததாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் கார் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1430 அதிகரித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த துயரமான சம்பவம் காரணமாக 68,900 பேர் மாயமாகியுள்ளதாகவும், கட்டிட இடிபாடுகளில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த தகவல்கள் மேலும்

0: கூறுகிறது. அந்நாட்டு ராணுவம், தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் போதிய தயார் நிலையில் இல்லாத காரணத்தால் மீட்பு நடவடிக்கைகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் 3 நாட்களுக்கு முன்பு 7.2 மற்றும் 7.5 என்ற ரிக்டர் அளவில் 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. அசாம், மேகாலயா, சிக்கிம் மற்றும் இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஸ்கர், கர்நாடகா, கொங்கன், கோவா, ஒடிசா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, விதர்பா, லட்சத்தீவுகள் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே குஜராத், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா, சண்டிகர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் கேயி பன்யார் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்த 2 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: போக்கின்ற பூவெல்லாம் புது வாசம் நிறைந்திருக்க, ஈர்க்கின்ற மனதில் வாசம் சூழ்ந்திருக்க, அழகான காலை பொழுதில் ஆனந்தமாய் கேட்டு மகிழ்வோம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், நம்ம குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:25. நேர்களை விளம்பரங்களை தொடர்ந்து நம்ம குமரி பண்பலை 101 சேவை செய்திகள் கேட்கலாம்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
5: கல்லீரல், கணையம், குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
6: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
5: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
6: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
5: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
6: போன் 7358737358.
1: சேவை செய்திகள் கேட்கலாம். குருசுமலை திருமூல நகர் புனித தோமையார் திருவிழாவில் இன்று மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, திருப்பலி. ஐந்து வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து கொடுத்தல் குறித்த அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்ட பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வருவாய் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. 1995 முதல் இளம்பிள்ளைவாத நோயை முற்றிலுமாக அகற்ற ஆண்டிற்கு 2 முறை சிறப்பு சொட்டு மருந்து முகாம் நடத்தப்பட்டு வந்தது. 1997 பிறகு கன்னியாகுமரி மாவட்டத்தில் போலியோவால்

பாதித்த குழந்தைகள் கண்டறியப்படவில்லை. இந்தியாவில் ஜனவரி 2011 முதல் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக போலியோ நோயினால் எந்த குழந்தையும் பாதிக்கப்படாததால் 2014 மார்ச் மாதம் 27 அன்று உலக சுகாதார நிறுவனத்தால் இந்தியா போலியோ இல்லாத நாடாக சான்றளிக்கப்பட்டது. இந்த ஆண்டு ஒரே கட்டமாக போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறவுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த முகாமில் 1,37,847 குழந்தைகள் பயன்பெற உள்ளனர். இந்த முகாம்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அனைத்து அரசு மருத்துவமனைகள், நகர்ப்புற மற்றும் கிராமப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், சத்துணவு மையங்கள், நகராட்சி மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகள் என 1,262 முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 5,048 பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இது தவிர முகாம் நடைபெறும் இடங்களுக்கு குளிர்பதன முறையில் சொட்டு மருந்து கொண்டு செல்ல தேவையான ஊர்திகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேவையான சொட்டு மருந்து மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகராட்சியில் உரிய குளிர்பதன முறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. மக்கள் கூடும் இடங்களான ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், பூம்புகார் படகுத்துறை மற்றும் காந்தி மண்டபம் ஆகிய இடங்களில் 23 முகாம்களும், உரிய பேருந்து வசதி இல்லாத மலைப்பகுதிகளில் நடமாடும் குழுக்கள் 17 குழுவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தோட்டமலை மற்றும் தச்சமலை பகுதிகளுக்கு படகுகளில் சென்று சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முகாம் ஆய்வுப் பணிகளுக்கு 141 மேற்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் சொட்டு மருந்து கொடுக்கும் பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. தொண்டு நிறுவனங்களின் உறுதுணையோடு போலியோ சொட்டு மருந்து முகாம் சிறப்புற நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று நடைபெறும் போலியோ சொட்டு மருந்து முகாமில் 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்தை கொடுத்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டோம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியில் எம் குமரி பண்பலை 101 நேரம் காலை 7:31 ஆகப்போகுது. நேர்களின் நம்ம குமரி பண்பலை 101 இப்போது நாம் கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி.

0: யாரோ ஒருவன் முகமூடி அணிந்து கொண்டு அரண்மனை உள்ளே நுழைகிறானே. ஒருவேளை வேற்று நாட்டு உளவாளியாக இருக்குமோ? ஒருவேளை முகமூடி கொள்ளைக்காரனாக இருக்குமோ? யார் அங்கே? முகமூடி கொள்ளைக்காரன் உள்ளே நுழைந்திருக்கிறான், அவனை பிடித்து கைது செய்யுங்கள். ஏய், யார் நீ? எங்கிருந்து வந்திருக்கிறாய்? எதற்காக வந்திருக்கிறாய்? உண்மையை சொல், இல்லை என்றால் என் வாளுக்கு பதில் கூற வேண்டியிருக்கும்.
1: மன்னர்வேந்தே, அவசரப்படாதீர்கள்.
0: என்னடா இது? நமது மந்திரியாரின் குரல் போன்றிருக்கிறதே.
1: மன்னா, இது நான் தான், தங்களது மந்திரியார். முதலில் என் கழுத்தில் இருந்து இந்த வாளை மாற்றுங்கள் மன்னா.
0: மந்திரியாரே, நீரா? ஏன் இப்படி முகமூடி அணிந்திருக்கிறீர்? அதனால் தான் இத்தனை குழப்பமும்.
1: வரும் வழியில் ஒரு பக்கத்தில் கட்டட வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. அதிலிருந்து பறந்து வந்த தூசிகள் அவ்வளவும் காற்றில் கலந்து ஒரே காற்று மாசு. அவ்வழியாக வருவோர் அனைவரும் இப்படித்தான் முகமூடி அணிந்து கொண்டு வர வேண்டியிருக்கிறது மன்னா. ஏனென்றால் தும்மல் வருகிறது, அதை தவிர்க்கத்தான் இந்த முகமூடி.
0: சரி மந்திரியாரே, அதுதான் அரண்மனை உள்ளே வந்து விட்டீரே, பிறகும் எதற்கு இந்த முகமூடியை அணிந்திருக்கிறீர்?
1: மன்னா, வீட்டிற்கு வெளியே மட்டுமா காற்று மாசு இருக்கிறது? வீடுகளின் உள்ளேயும் சமையல் அறையிலிருந்து வெளிவரும் புகை, குண்டு பல்பு போன்றவற்றை பயன்படுத்துவதால் அதிலிருந்து வெளிவரும் அதிகப்படியான வெப்பம், வெளிச்சம், வீட்டின் உள்ளே நாம் பயன்படுத்தும் ஏசி, பிரிட்ஜ் போன்றவை வெளியிடும் கார்பனால் கூட காற்று மாசு ஏற்படுகிறது, ஒலி மாசு ஏற்படுகிறது.
0: மந்திரியாரி, வீடுகளின் உள்ளேயும் காற்று மாசு என்பது அதிர்ச்சியாகத்தான் உள்ளது.
1: ஆமன்னா, வீட்டுக்கு வெளியே உள்ள மாசை அவுட்டோர் பொல்யூஷன் என்று சொல்கிறார்கள். வீட்டுக்கு உள்ளே இருக்கும் காற்று, ஒலி மாசு போன்றவற்றை இன்டோர் பொல்யூஷன் என்று சொல்கிறார்கள்.

0: வெளியே மாசு, வீட்டிற்கு உள்ளே மாசு என்றால் மாசு இல்லாத இடத்தை தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டும் போல.
1: அதைவிட காற்றை மாசுபடுத்தும் பொருட்களை தேவைக்கு அதிகமாக வாங்காமல் தேவைக்கு மட்டுமே வாங்கி பயன்படுத்தினால் போதும், மாசு ஏற்படுவதை குறைத்து விடலாமே.
0: மாசு ஏற்படுவது குறைந்து விட்டால் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும். இன்று முதல் உமது அலுவலக அறையில் இருக்கும் ஏசி மற்றும் பிரிட்ஜை மாற்றி விடுவோம். அரண்மனையில் சிறிது மாசு குறையட்டும்.
1: மன்னா, அதற்கு எனது அலுவலக அறைதான் பலிகடாவா? இந்த மன்னருக்கு அறிவுரை சொல்ல வந்தேனே, என்னை சொல்ல வேண்டும்.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

ரம்யமான காலை பொழுதில் நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றில் ஆரம்பமாயாச்சு தென்குமரி தேனலை. புத்துணருடன் புலர்ந்த காலை பொழுதில் மனதிற்கு இனிமையான பாடல்களுடன் சுவையான தகவல்கள், பொது அறிவு வினாவிடை, தேதியும் செய்தியும், செய்தி சுருக்கம், நம்முடைய மாவட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய காய்கறி மற்றும் பழங்களுடைய விலை விபரம், நெல் விலை விபரம், அணைகளில் நீர்மட்ட விபரம் அப்படின்னு சொல்லிட்டு சுவையான தகவல்களை கேட்டு ரசிக்கலாம் இன்றைய நமது தென்குமரி தேனலையில். தேனலையின் தேன் துளியன் நிகழ்ச்சியின் முதலில் சிந்தனைக்கு இதமாக பொதறிவு கேள்வி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா?

0: இன்றைய பொதறிவு கேள்வி என்ன அப்படின்னா, ஐநாவின் உயரிய விருதான சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் விருதை வென்ற தமிழக ஐஏஎஸ் அதிகாரி யார்? கேள்வி மீண்டும் ஒருமுறை, ஐநாவின் உயர்ந்த விருதான சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் விருதை வென்ற தமிழக ஐஏஎஸ் அதிகாரி யார்? இதுக்கான விட என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. டி இமானனுடைய இசையமைப்புல நாகாஸ் அசீஸ், அந்தோனிதாசன், வந்தனா ஸ்ரீனிவாசன் குரல்கள்ல, மணி அமுதவன் இவங்களுடைய வரிகள்ல அண்ணாத்த திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டுடலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை 120 தென்குமரி தேனலை.
1: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
1: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
2: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சனக்கோடு.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரைப்பை சவட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: உலகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
8: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
10: மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
9: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
10: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
9: மற்றும் 0465129648383. ஃப்ரெண்ட்ஸ் ITI, மத்திக்கோடு, திக்கணம் கோடு.
3: தென்றல் காற்று சுகந்தமாய் வருடும் ரம்யமான காலை பொழுதில் நம்ம குமரி பண்பலை நூற்றுள்ளது தென்குமரி தேனலை கேட்டுட்டு இருக்கோம். நேர்களே, நமது பண்பலையின் தென்குமரி தேனலையில் இப்போது நாம் இன்றைய பொது அறிவு கேள்விக்கான விடைய தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கேள்வி ஒரு முறை. ஐநாவின் சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் என்ற

0: விருதை வென்ற தமிழக ஆட்சி அதிகாரி யார்? இதற்கான விடை சுப்ரியா சாஹூ. ஐக்கிய நாடுகள் சபையின் சுற்றுச்சூழல் திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய இந்த விருது இயற்கை பாதுகாப்பில் இவங்க காட்டக்கூடிய ஊக்கம் மற்றும் செயல்பாடுகளுக்காக வழங்கப்பட்டிருக்கு. ஈரநில பாதுகாப்பு, அலையாத்தி காடுகள் பரப்பினை அதிகரித்து வருகிறது, அருகி வரக்கூடிய உயிரினங்களை காத்து வர்றது, பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய இந்த சிறப்பான செயல்பாடுகளுக்காகத்தான் இந்த உயர்ந்த விருதை பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்ல, 10 கோடிக்கு மேல் மரங்களை வளர்த்துக்காங்க, 65 புதிய காடுகள் வளர்த்தல். இப்படி இயற்கை மீதாத இவங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல்களுக்காகத்தான் பூமியின் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் என்ற விருதினை இவங்க பெற்றிருக்காங்க. இன்றைய பொது அறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை தெரிஞ்சுக்கலாம். ஐநாவின் சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் என்ற உயர்ந்த விருதை வென்ற தமிழக ஆட்சி அதிகாரி யார்? இதற்கான விடை சுப்ரியா சாஹூ. நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகும். நேரம் இப்பொழுது காலை 7:45. இந்த நேரத்தில் நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்
1: தேதியும் செய்தியும். இன்று ஜூன் மாதம் 28ஆம் தேதி.
2: தேசிய தளவாட தினம் இன்று.
1: நமது தேசிய மற்றும் உலக பொருளாதாரங்களில் தளவாடத்துறையின் முக்கியத்துவத்தினையும் பங்கையும் அங்கீகரிக்கவும் பாராட்டவும் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 28ஆம் தேதி என்று தேசிய தளவாட தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது.
2: மக்கள், வணிகங்கள் மற்றும் சமூகங்களை இணைப்பதில் தளவாடங்களின் ஆழமான தாக்கத்தை இந்நாள் நினைவூட்டுகிறது.
1: நாட்டின் முன்னாள் பிரதமர் பி வி நரசிம்மராவ் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: ஆயிரத்து 1921ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த பி வி நரசிம்மராவ் அவர்கள் இந்தியாவின் 9வது பிரதமராக பணியாற்றியவர் ஆவார்.
1: ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இவரை தென்னிந்தியாவைச் சேர்ந்த முதல் பிரதமரும் ஆவார்.
2: இந்திய சுதந்திர போராட்டத்திலும் பங்கு பெற்றுள்ள இவர் 2 ஆண்டுகள் ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார்.
1: இந்திய பொருளாதார சீர்திருத்தங்களின் தந்தை என அழைக்கப்படும் இவர் இந்திய அரசியலமைப்பில் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு உரிய சட்ட அங்கீகாரம் வழங்க பாடுபட்டவராவார்.
2: தமிழக திரைப்பட தயாரிப்பாளர் சாண்டோ சின்னப்பத்தேவர் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: சொந்தமாக தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி பல வெற்றி படங்களை தந்த சாண்டோ சின்னப்பத்தேவர் அவர்கள் 1915ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தவராவார்.
2: 1960 மற்றும் 70ஆம் ஆண்டுகளில் புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகருமான இவர் குறுகிய காலத்தில் பல வெற்றி படங்களை தயாரித்தவர் ஆவார்.
1: இவரது படங்கள் பலவற்றுள் விலங்குகளையும் நடிக்க வைத்திருப்பார்.
2: தமிழக தடகள விளையாட்டு வீரர் மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: 1995ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் இந்திய மாற்றுத்திறனாளர் தடகள விளையாட்டு வீரர் ஆவார்.
2: தமிழ்நாட்டைச் சேர்ந்த இவர் உயரம் தாண்டுதல் போட்டிகளில் பங்கேற்று வருகின்றார்.
1: 2016ஆம் ஆண்டு நடந்த மாற்றுத்திறனாளி ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கப்பதக்கமும் 2020ஆம் ஆண்டில் வெள்ளிப்பதக்கமும் பெற்றுள்ள இவர் இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதினையும் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதினையும் பெற்றுள்ளார்.

0: 1846 இதே நாளில் அடல்ஃப் சாக்ஸ் சாக்ஸபோனிற்கான காப்புரிமத்தை பெற்றார்.
1: மலையாள திரைப்பட இயக்குனர் ஏ கே லோகிததாஸ் அவர்களின் நினைவு தினம் இன்று.
0: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1985 சிந்து சாந்தமாகி ஒழுகுன்னு என்ற நாடகத்தின் மூலம் மாநில அரசு விருதோடு தன் கலை உலக வாழ்க்கையை துவங்கிய ஏ கே லோகிததாஸ் அவர்கள் தனியா வர்த்தனம் என்னும் படம் மூலம் திரைக்கதை கதாசிரியராகி பின்பு இயக்குனர் ஆகினார்.
1: திரைக்கதைக்காக 14 முறையும் இயக்கத்திற்காக 4 முறையும் பிலிம் கிரிட்டிக் விருதுகளை பெற்றுள்ள இவர் நடிகர் திலீப், நடிகைகள் மீரா ஜாஸ்மின், மஞ்சு வாரியார் போன்ற பல்வேறு திறமையான கலைஞர்களை திரைப்படத்துறைக்கு அறிமுகப்படுத்திய பெருமைக்கும் உரியவர்.
0: தமிழில் கஸ்தூரிமான் என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ள இவர் 2009 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தேதியும் செய்தியும்

கிளம்பி மனக்காலைப்பொழுதில் ரசனைக்கு விருந்தாய் ரசிக்கும் பாடல்களுடன் பல்சுவி கருத்துக்களும் கலந்து வர சந்தோஷமா நாம கேட்டுட்டு இருக்கோம். நம்ம குமரி பண்பலை நூற்றுலருந்து தென்குமரி தேனலை. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா தங்க் லைஃப் திரைப்படத்துல இருந்து கமலஹாசன் இவங்களுடைய வரிகள்ல வைஷாலி சாமந்த், சக்தி ஸ்ரீ கோபாலன், ஆதித்யா இவங்களுடைய குரல்கள்ல ஏ ஆர் ரஹ்மானுடைய இசைப்புல ஒரு சூப்பரான பாடல் கேட்டுடலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை நூற்றுண்டின் தென்குமரி தேனலை.

0: கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
3: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
4: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
7: உடலோடு மனதையும் மூச்சையும் உடனொத்ததாக ஒன்றிணைத்து ஆரோக்கியமும் அமைதியும் தருகின்ற அற்புத கலை யோகம். முறைப்படுத்தப்பட்ட மூச்சு பயிற்சி நிறைவான மனநிலை தரும். ஆசனங்கள் ஆயுளை நீட்டிக்கும். தியானம் ஆழ்ந்த அமைதி தரும். நமக்காக நாம் செய்யும் யாகமே யோகம். நாளும் முயல்வோமா?
6: நம்ம குமரி பண்பலை 101 இப்ப நாம கேட்கலாம். ஜி வி பிரகாஷ்குமாருடைய இசையமைப்பில் அந்தோனி தாசன், சுப்புலட்சுமி இவங்களுடைய குரல்கள்ல, கர்மத்தூர் மணிமாறன், கபீர் வாசுகி இவங்களுடைய வரிகள்ல, மாஸ்க் திரைப்படத்திலிருந்து பாடலை.

0: வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டார்குமோஸ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
2: வானொலிகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101.

காலை 8:02 ரம்யமான காலை வேளையில் காற்றலை தவள கேட்டு இன்புறுவது நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து தென்குமரி தேனலை நேர்களை. நமது பண்பலையில் இப்பொழுது நாம் வடசேரி உழவர்ச்சந்தையில் காய்கனிகளின் விலை நிலவரம் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம். நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 90 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரகம் 60 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 45 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 35 ரூபாய், நாட்டு தக்காளி 30 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 60 ரூபாய், நாடன் மிளகாய் 100 ரூபாய், சீனி அவரைக்காய் 50 ரூபாய், வெள்ளரிக்காய் 35 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், இஞ்சி 210 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 50 ரூபாய், பல்லாரி 35 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 60 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 70 ரூபாய், சின்ன வெங்காயம் 1 கிலோ 80 ரூபாய், பூசணி

0: இருபது ரூபாய், தடியங்காய் 18 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 35 ரூபாய், பீன்ஸ் 125 ரூபாய், சௌ சௌ 150 ரூபாய், தட்டைப்பயிறு 115 ரூபாய், நாடன் மாங்காய் 25 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 90 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவரும் 1 கிலோ 50 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 42 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 44 ரூபாய், வாழை இலை ஒரு போட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 60 ரூபாய், புதினா 100 ரூபாய், பால் சேம்பு 70 ரூபாய், வெள்ளதலங்காய் 85 ரூபாய், கோவைக்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி 50 ரூபாய், நூல்கொள் 70 ரூபாய், ஒட்டுமாங்காய் 25 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 120 ரூபாய், நேந்திரன் வாழைப்பழம் 1 கிலோ 56 ரூபாய், பப்பாளி பழம் 30 ரூபாய், அன்னாசி பழம் 50 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இனி அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம். திருப்பதி சரம் 3 நெல் ரகம் அரசு கொள்முதல் நிலையங்களின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு 2500 ரூபாயும், உள்ளூர் கொள்முதல் நிலையங்களின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு 1700 ரூபாய் விலையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி நமது மாவட்டத்தின் முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைய காலை நிலவரப்படி பேச்சிப்பாறை அணை 35.3 அடி, பெருஞ்சாணி அணை 67.7 அடி, சிற்றாறு அணை 1 13.87 அடி, சிற்றாறு அணை 2 13.97 அடி, பொய்கை அணை 16.2 அடி, மாம்பழத்துறையாறு அணை 38.71 அடியாக உள்ளது. அணைகளின் நீர்மட்ட விவரம் தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
4: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
3: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
4: உலகத்தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
3: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
4: போன் 7358737358.
5: ராஜனன் கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை July 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜனன் கோ. தொடர்புக்கு 9487222715.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
6: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
7: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ், ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று 8:00 மறு ஒலிபரப்பாகும். நம்ம நிகழ்ச்சியில இனி அனந்த் குரல்ல சீன் ரோல்டன் இசையமைப்பில் செல்வராகவன் வரிகளில் பவர் பாண்டி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலை.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோ.

0: கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்,
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று 8:00 மறு ஒலிபரப்பாகும். நேர்களை நமது பண்பையும் பல்சுவை கதமுமாய் நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து தென்குமரி தேனலை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.
4: Akashvani presents Morning News. Good morning, I'm Naresh Margo. The headlines. Prime Minister Narendra Modi to hold talks with President of Seychelles Patrick Hermini today to also address Seychelles National Assembly and interact with members of Indian diaspora. Prime Minister to share his thoughts in Mann Ki Baat program on Akashvani at 11 this morning. Ministry of External Affairs asks Indian citizens not to undertake Kailash Mansarovar Yatra without all required travel documents. US military strikes multiple targets in Iran for second day at the direction of President Donald Trump. Death toll in Venezuela's earthquakes rises to 1,430 as rescuers continue search for survivors. And India's Kidambi Srikanth enters final of men's singles event at US Open Badminton in California. Prime Minister Narendra Modi will hold talks with President of Seychelles Patrick Hermini today. Both leaders will review the full spectrum of bilateral cooperation and exchange views on regional and international issues of mutual interest. A report.
5: Today, Prime Minister Modi is scheduled to address the National Assembly of Seychelles and interact with members of Indian diaspora. Later, Prime Minister Modi will participate in the National Day celebration at Roche Kemen. The ministry said that a contingent of the Indian Defence Forces, along with 2 Indian Navy ships, will also take part in the celebrations. Prime Minister Narendra Modi is on a 3-day visit to Seychelles to attend the Golden Jubilee celebrations of the National Day of Seychelles as the guest of honour. This visit reaffirms the strong and enduring friendship between India and Seychelles and strengthens the shared commitment of both nations to enhance bilateral ties across all sectors. Akshit Vaidyan, Akashwani News, Delhi.
4: Earlier yesterday, Prime Minister Modi visited the Botanical Gardens and attended a tree planting ceremony in Victoria. He also visited the giant tortoise enclosure at the Botanical Garden. Following this, Mr. Modi interacted with the members of the Indian diaspora. The Prime Minister reached Victoria yesterday on a 3-day visit to the Seychelles. He was received by President of Seychelles, Dr. Patrick Hermini, at the airport. Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in the Mann Ki Baat program on Akashvani at 11 this morning. It will be the 135th episode of the monthly radio program. The program will be broadcast across the entire Akashvani and Doordarshan network, the AIR news website and the News on AIR mobile app. It will also be live-streamed on the YouTube channels of AIR News, DD News, the PMO and the Ministry of Information and Broadcasting. Akashvani will broadcast the program in regional languages immediately after the Hindi broadcast. The External Affairs Ministry has advised the Indian citizens not to commence the Kailash Mansarovar Yatra until they have obtained all the required travel documents for the complete journey. The ministry has issued the advisory after receiving requests for assistance from Indian pilgrims stranded in Nepal while undertaking the yatra through private tour operators. A report.
6: The External Affairs Ministry said that some Indian citizens undertaking the Kailash Mansarovar Yatra through private tour

0: தோறும் புத்துணர்வுடன் சிந்திக்க வரும் அழகு மலர், உள்ளங்களில் மகிழ்ச்சியூட்டும் குமரியின் வண்ண மலர். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை 8:30. நேர்களை, இந்த நேரத்தில் நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
5: இந்த உலகத்துல எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க? ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு வகை அப்படிங்கிறாங்க விஞ்ஞானிகள். மனிதர்களை 3 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மெய்ஞானிகள். இவங்களை பற்றிலாம் ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம். இப்போ டாக்டர் எட்வர்டு பேஷ் அப்படிங்கிற நிபுணர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மனிதர்களை 7 வகையாக பிரிக்கலாம்ங்கிறார். மனிதர்களின் மனநிலை அடிப்படையில் அவங்கள 7 விதமாக வகைப்படுத்துகிறார் அவர். சரி, அது என்ன 7 வகை? முதல் வகை என்னன்னா பயந்த குணம் உள்ளவங்க. சார் ரொம்ப பயந்த சுபாவம், வீட்டில் கூட வாயே திறக்க மாட்டார், சாப்பிட போகிறப்ப மட்டும்தான் கொஞ்சம் வாயை திறப்பார், அப்புறம் மூடிக்குவார் அப்படின்னு சில பேரை பற்றி நாம் பேசிக்கிறது உண்டு. இவங்கள்லாம் இந்த வகை, அதாவது பயந்த குணம் உள்ளவர்கள் அப்படிங்கிற முதல் வகை. சரி, ரெண்டாவது வகை என்னென்னா சஞ்சலப்படுகிறவர்கள். எதுக்கு எடுத்தாலும் கலக்கம், குழப்பம், இப்படியே காலம் தள்ளிட்டு இருப்பாங்க. பல பேர் பார்த்துருப்பீங்க, அவங்களாம் இந்த வகை. மூணாவது வகை என்னென்னா யதார்த்த உலகை மறந்து கற்பனை உலகத்திலேயே மிதக்கிறவங்க. இளைஞர்கள், கவிஞர்கள், இப்படி பல பேர் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் கற்பனை உலகத்திலேயே மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தில் போய் என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். அவங்களெல்லாம் ஏதோ ஒரு அற்ப புழுவை பார்க்குறது மாதிரி அவங்கள பார்ப்பாங்க. அதுவும் அந்த வானத்து நிலாவை பாருங்கள், அது என்னை வா வான்னு கூப்பிடுது, எனக்கு சீக்கிரத்தில் ஒரு நாள் சிறகுகள் முளைக்கும், சிறகடித்து வானத்தில் பறந்து போவேன், அந்த செல்ல நிலாவை கொஞ்சிவிட்டு வருவேன், இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சிறது அப்புறம் இருக்கட்டும், இப்போ கஞ்சிக்கு வழியை பாருப்பா அப்படின்னா அதை காதில் வாங்க மாட்டாங்க. நாம் ஏதோ இந்த உலகத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள் மாதிரி நம்மளை அவங்க கவனிப்பாங்க. இப்படி ஒரு ரகம். 4வது வகை மனிதர்கள் எப்படின்னா இவங்க தனிமை உணர்வு மிக்கவர்கள். இவங்க மற்றவங்களோட இயல்பாக நெருங்கி பழகிறதில்ல, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு இருந்துட்டு போகிறவங்க. அடுத்த வீட்டில் இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டால் கூட அடுத்த வீடுன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறது மாதிரி நம்ம முகத்தை பார்ப்பாங்க. அவங்ககிட்ட மேற்கொண்டு நாம் என்னத்தை பேச முடியும்? இப்படி ஒரு வகை. 5வது வகை மனிதர்கள் எப்படின்னா இவங்க வந்து மற்றவங்க செல்வாக்குக்கு உட்பட மறுப்பவர்கள். அடுத்தவங்களோட செல்வாக்குக்கு இவங்க ஆட்படுறதில்ல. நான் யார் தெரியுமான்னு கேட்டால் அதை தெரிஞ்சுட்டு எனக்கு என்ன ஆகப்போகுதும்பாங்க. இவங்கள்லாம் அந்த ரகம். 6வது வகை மனிதர்கள் எப்போவும் எதுலேயும் பற்று இல்லாமல் இருக்கிறவங்க. இது ஒரு துறவு மனப்பான்மை. இயல்பாகவே சில பேர் இப்படி உண்டு, அவங்களுக்கு எதுலேயும் ஒரு ஈடுபாடு இருக்காது. அப்படிப்பட்டவங்கள்லாம் 6வது வகை. 7வது வகை மனிதர்கள் மற்றவங்க கவலையை தன்னுடையதான்

0: ஆக்கிக்கிட்டு கவலைப்படுறவங்க. இவங்கெல்லாம் மகாத்மாக்கள். தாம் வேறு அடுத்தவங்க வேறு அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு வர்றதில்ல. அதனால் அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா இவங்களால் சும்மா இருக்க முடியறதில்ல. ஆகக்கூடி இப்படி ஏழு விதமான மனிதர்களை அடையாளம் காட்டுறார் அந்த நிபுணர். இதில் நாம் எந்த வகையில் வர்றோம் அப்படிங்கிறத நாம் தான் அடையாளம் கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் உண்டு, அவர் ஒரு வித்தியாசமான வகை, எதையும் நடைமுறை சாத்தியமாக சிந்திக்கிறவர். எப்போவும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும், நாமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர். அவருக்கு ஒரு சமயம் திடீர்னு உடம்பு சுகம் இல்லாமல் போயிட்டுது. டாக்டர்கிட்ட போனார், பணம் கொடுத்தார், வைத்தியம் பார்த்துக்கிட்டார். அவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கினார். ஒரு மருந்து கடைக்கு போனார், பணம் கொடுத்தார், மருந்து வாங்கினார், அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அந்த மருந்து அவர் சாப்பிடணும்ல, சாப்பிடவே இல்லை, அப்படியே சும்மா வச்சுட்டார். அவரை பார்த்து கேட்டேன், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, வீண் செலவு தானே இது, நீங்கள் ஏன் டாக்டர்கிட்ட போய் பணம் செலவு பண்ணினீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், டாக்டர் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். சரி, அப்புறம் ஏன் மருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன். மருந்து கடைக்காரர் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். சரி, அப்புறம் ஏன் வாங்கின மருந்து சாப்பிடாமல் வச்சுட்டீங்க அப்படின்னதுக்கு, நான் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். இவர் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டவர். இப்படி வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ தெரிஞ்சுக்கணும். எந்த வகை மனிதர் நாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நேரம் இப்பொழுது காலை 8:36. நேயர்களின் நம்ம குமரி பண்பலை 101 இப்போது நாம் கேட்கலாம்.
4: குமரி பண்பலை 101 கே எக்ஸ்பிரஸ்.
3: இனிமையான காலைப்பொழுதில் நம் மனங்கள் மகிழ்புற புத்துணர்வுடன் கேட்கலாம் நம்ம குமரி பண்பலை 101 கே கே எக்ஸ்பிரஸ். இதில் உத்வேகமூட்டும் சூப்பர் ஹிட் திரை இசை பாடல்கள் இடம்பெறுகின்றன. விளம்பரங்களை தொடர்ந்து.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
7: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
8: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நேர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று 8:00 மறு ஒலிபரப்பாகும்.
10: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை July 9 உங்கள் பார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
3: கே எக்ஸ்பிரஸில் இப்போ சூப்பர் சுபு விஷ்ணு இவங்களுடைய வரிகளில் அனிருத் ரவிச்சந்தருடைய இசையமைப்பில் மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன் வாசுதேவன், அனிருத் ரவிச்சந்தர், தீப்தி சுரேஷ் குரல்ல வே

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
5: நேர்களை, உங்களுக்காக நம்ம குமரி பம்பளை நூற்றில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நேரலை நிகழ்ச்சிகளை ஞாபகப்படுத்திடலாம். காலையில 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சி இருக்குதுங்க. இந்த நிகழ்ச்சியில

நீங்க பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடல்களை சந்தோஷமா கேட்டு மகிழலாம். இது மட்டும் இல்ல, காலையில 10:30 சிறுவர் குரல் நேரல் நிகழ்ச்சி கூட இருக்குது. உங்க வீட்டில் உள்ள குழந்தைகளை இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஊக்குவிக்கலாம். அவங்களுடைய மழலை மொழியில நாம எல்லாருமே கேட்டு ரசிக்கலாம். காலை 10:30 சிறுவர் குரல் நேரலை. மூன்று 2 தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சியும் இருக்குது. மாலை 4:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களை தொடர்ந்து நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தர்றாங்க யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள். தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி இருக்குது. இதுல உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படிங்கறத குறுஞ்செய்தி அனுப்பி அந்த பாடல்களை 4:10 கேட்டு மகிழலாம். நேயர்களே, இதுவரை நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து கே எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஹிட் திரை இசை பாடல்களை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.

0: 45 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில்
2: அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் யோகா பயிற்றுனர் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள்.
3: வணக்கம் நேர்களே. உடலுக்கு வலிமை, மனதுக்கு அமைதி, வாழ்க்கைக்கு சமநிலை, இதையெல்லாம் நமக்கு கற்றுத்தரும் அற்புதமான கலையே யோகா. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி உலக யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறையாகவும் பார்க்கப்படுகிறது. யோகா பற்றி பல தகவல்களை நம்மோடு பகிர காத்திருக்கிறார் யோகாவில் முனைவர் பட்டம் பெற்ற முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். வணக்கம்.
4: அன்பான வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன். மதுரையிலே ஒரு கல்லூரியில் திருமூலரின் திருமந்திரத்தில் உள்ள அட்டாங்க யோகத்தையும், இன்று எத்தனையோ யோகா நிறுவனங்கள் இருக்கின்றது, அதில் ஒரு நிறுவனத்தை எடுத்து பயன்படுத்தி எங்கனம் இந்த யோக கலையானது வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது, உடலுக்கும் மனதிற்கும் வலிமை சேர்ப்பதாக இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக ஆய்வு செய்தேன். அந்த ஆய்வு செய்யும் காலத்திலேயே அந்த கல்லூரியிலேயே 5 ஆண்டு காலம் கௌரவ பேராசிரியராக பணிபுரிந்தேன். அந்த காலகட்டத்திலே எனக்கு இளைய தலைமுறையிடம் மிகவும் ஈடுபாடு, அவர்களிடம் இந்த யோக கலையை கொண்டு சென்றேன். இதன் அடிப்படையில் அன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மூலமாக சிறுவர் நீதிமன்றத்தில் கௌரவ நீதிபதி பணியும், அதற்கு பின்பாக மதுரையில் மாவட்ட நீதிமன்றத்திலே குடும்ப நல கௌரவ நீதிபதியாகவும் நான் பணியாற்ற மிக பெரிய வாய்ப்பினை நல்கியது இந்த யோகம் சார்ந்த கல்விதான் என்பதில் பெருமை கொள்கின்றேன். அதற்கு பின்பாக எத்தனையோ கல்லூரிகள் பள்ளிகள் அனைத்திலும் சென்று மனித வள மேம்பாட்டு சிந்தனையை கருத்து கலந்துரையாடல்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் மனநல ஆலோசகராக எத்தனையோ மன அமைதியற்ற மன அழுத்தம் கொண்ட அன்பர்களுக்கு என்னால் முடிந்த சேவையை செய்து கொண்டுள்ளேன்.
3: உங்களோட வாழ்க்கை பயணத்தையே வந்து உங்களோட அறிமுகத்துல வந்து ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அருமையா இருந்தது கேட்கும் போதே. இந்த யோகா வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு எந்த அளவு முக்கியத்துவமா இருக்கு?
4: இங்க நாம் என்று சொல்கின்ற நம்மிடம் என்ன இருக்கிறது? உடம்பு இருக்கிறது, மனசு இருக்கிறது, உயிர் இருக்கிறது. உடம்ப மட்டும்தான் பாக்குறோம், மனச பாக்குறோமா இல்ல, உயிரை பாக்குறோமா இல்ல. இந்த மனமும் உடம்பும் இந்த இரண்டையும் இயக்கக்கூடிய உயிர் சக்தியும் ஒரே நேர்கோடில் தினந்தோறும் நமக்கிடையே இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நாம் வைத்தால் நிச்சயமாக இல்லை. மனம் ஒன்று நினைத்துக் கொண்டிருக்கும், உடல் ஒன்று ஒரு செய்கையை செய்து கொண்டிருக்கும், இதையெல்லாம் இயக்கக்கூடிய உயிரும் இதை பார்த்து கொண்டிருக்கும் சாட்சியாக. இந்த யோகம் என்ற இந்த சொல்லுக்கு பொருளே இணைத்தல், சேருதல், ஒன்றுபடுதல் என்று பொருள்படும். எதனோடு நாம் இணைக்க வேண்டும், எதனோடு சேர்க்க வேண்டும், அப்படி எதனோடு சேர்க்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன, அந்த பயனானது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுகிறது. ஆக மனதையும் உடம்பையும் ஒரு நேர்கோட்டில் வந்து இணைப்பதற்கான ஒரு பயிற்சி தான் யோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோகம் கூட 2 விதமாக இருக்கின்றது. உடம்புக்கான ஒரு பயிற்சி வேணும், மனதிற்காக ஒரு பயிற்சி வேணும். அந்த உடம்பு

0: பயிற்சி தான் யோகாசனங்கள், மனதிற்கான பயிற்சி தான் யோகம், மற்றும் இதை தியானம் என்று கூட கூறுகின்றார்கள். மனமும் உடமும் ஒரே நிலையில் இயங்கும் போது அந்த உயிர் சக்தியும் சமநிலையில் அடையும் என்பதுதான் இதனுடைய உட்பொருளாகும்.
1: இப்போ இந்த யோக பயிற்சிக்கும் உடற்பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்?
0: உடற்பயிற்சி என்று சொல்லும்போது ஜிம் என்று சொல்லப்படும் அந்த உடற்பயிற்சி சாலைக்கு செல்கின்றீர்கள். அங்கே போய் உடம்பை பலவாறு வலிக்கின்றீர்கள், அதிகமான சுமையை தூக்குகின்றீர்கள். இத்தனையும் செய்யும் போது உங்களிடம் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் என்ன என்றால், உடம்பிலிருந்து வியர்வை வெளியேறும் முதல் உங்களுடைய உடல் சக்தி விரயமாக்கப்படுகிறது. அங்கே வளைக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டால் அங்கள் உடம்பு வளைக்கப்படுவதில்லை. இரண்டாவது கேள்வி நான் கேட்கின்றேன், உடம்பின் உட்புற கருவிகள் இருக்கின்றது, நமக்கு கண்ணுக்கு தெரியாத கருவிகள் இருக்கின்றதையா, அந்த கருவிகள் அங்கே வளைக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி அங்கே தொக்கி நிற்கின்றது. அப்போ நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் போது உங்களுடைய சக்தியானது விரயமாக்கப்படுகிறது, ஆனால் இந்த யோகாசனத்தில் உங்களுடைய சக்தி கூட்டப்படும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கருத்து. உடற்பயிற்சி செய்யும் போது தளர்ச்சி அடைந்து விடுவீர்கள், ஆனால் இங்கு ஆசனங்கள் செய்யும் போது புத்துணர்ச்சி கிடைக்கும். ஒரு மணி நேரம் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஆசனங்கள் மீதம் இருக்கக்கூடிய 23 மணி நேரத்தை ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய அனைத்து சக்திகளும் கிடைக்கும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை உண்மையாகும். இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள், யோகாசனத்திற்கும் உடற்பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்? நான் யோகாசனத்தில் உடலானது, உடலின் உட்புற கருவியானது புத்துணர்ச்சி பெறுகின்றது என்று கூறுகின்றேன். சித்தர்களினால் கொடுக்கப்பட்ட இந்த ஆசன பயிற்சியானது சித்தர்கள் காடு மேடு எங்கும் அலைந்து திரிந்து தன்னைத்தானே ஒவ்வொரு சோதனையும் செய்து, ஒவ்வொரு ஆசனங்களையும் செய்து, ஒவ்வொரு தியானங்களையும் செய்து, அதனால் கிடைத்த அந்த இன்பத்தை எல்லோரும் பெரும் வகையில் நமக்கு கொடுத்தது தான். அவர்கள் ஆசனத்தில் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், உடற்பயிற்சி செய்யும் போது வெளிப்புற கருவிகள் தான் ஊக்கம் பெறுகின்றன, உற்சாகம் பெறுகின்றன, தளர்வடைகின்றன என்பதை கண்கூடாக பார்க்கின்றோம். ஆனால் நம்மிடம் வெளிப்புற கருவிகள் மட்டுமா இருக்கின்றது? வெளிப்புற கருவிகளை மட்டுமா கொண்டு நாம் இந்த வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நாம் உட்புற கருவிகளுக்கு நாம் கவனம் கொடுப்பதே இல்லை. உட்புற கருவிகளையும் கவனம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சித்தர்களின் முன்னால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிசம், வாழ்வியல் களஞ்சியமாக, வாழ்வியல் பொக்கிசமாக நமக்கு கிடைத்ததுதான் இந்த யோகாசனங்கள். அது என்னவென்றால், நம் உடம்பிலே சித்தர்கள் கூறியது, மூலாதாரம், சுவாதிட்டாதம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்கினை, சகசகராம் என்ற 7 குறி பாயிண்ட் என்று சொல்வார்கள். அந்த சக்கரங்கள் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது யோகா பயிற்றுவிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருந்தாலும், யோகா ஆசிரியர்கள் இருந்தாலும், சித்தர்கள் கூறியதும் அந்த இடத்தை எல்லாம் சக்கரம் என்று கூறுகிறார்கள். நாம் எளிமையாக விளங்குவதற்காக குறியீடு ஒரு புள்ளின்னு வச்சுக்கலாம். அந்த மூலாதார புள்ளியில் என்ன இருக்கிறது என்றால், நம்முடைய சிறுநீரகமும், பெண்கள் இருந்தால் கருப்பையும் இருக்கிறது. இந்த உடற்பயிற்சியில் செய்யும் போது மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய சிறுநீரகமும் கருப்பையும் வலிமை பெறுமா? இரண்டாவது, சுவாதிட்டானம் என்ற அந்த குறியில் அந்த சக்கரத்திலே கழிவுகளை வெளியேற்றக்கூடிய 2 இருக்கிறது, மலமும் சிறுநீரும் வெளியேற்றக்கூடிய. மணிப்பூரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரத்திலே நாம் உட்கொள்ளக்கூடிய உணவை செரிக்கக்கூடிய பெருங்குடல், சிறுங்குடல், கல்லீரல், மண்ணீரல் அனைத்து பாகங்களும் அந்த மணிப்பூரகம் என்பது தொப்புள் இடத்தில் இருக்கிறது. தொப்புள் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கருவிகள் நாம் உண்ணக்கூடிய அனைத்து உணவுகளும் ஜீரணிக்கப்படுகின்றன. அதற்கு மேலாக அநாதகம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளே இருதயம் இருக்கிறது. இருதயத்தின் வேலை என்ன என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். நாள்தோறும் 5 லிட்டர் குருதியை உடல் முழுவதும் ஓயாமல், அது லப் டப் என்று உடல் முழுவதும் அந்த 5 லிட்டர் சுத்த குருதியை செலுத்தி அசுத்த குருதியை வெளியேற்றுக் கொண்ட செயலை செய்தால்தான் நான் உங்களோடு இருந்து இப்போ பேசிக் கொண்டிருக்க முடியும். அது ஓய்வில்லாமல் லப் டப் என்று அடித்துக் கொண்டே இருக்கு. அதற்கு ஏதாவது ஊட்டம் பெறுகிறதா? அடுத்து விசுத்தி என்ற அந்த இடத்திலே தைராய்டு, பாரா தைராய்டு, அது உணவு குழாயும் இருக்கிறது, மூச்சு குழாயும் இருக்கிறது. அதற்கு மேல ஆக்கினை என்ற அந்த சக்கரத்திலே கண், காது, மூக்கு, வாய் என்ற 5 புலன்களும் இருக்கிறது. இதை விட்டு மேலே செல்லும் போது சகசகராம் என்ற அதத்திலே நம்முடைய மூளை பகுதி இருக்கிறது. இந்த 7 பகுதிகளும் நம் உடலில் இயக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் சரியாக செயல்பட வேண்டும் என்பதற்காக இணைநீர் சுரபிகள் என்ற 7 சுரபிகளை சுரக்கிறது. பிட்யூட்டரி, பீனியல், தைராய்டு, பாரா தைராய்டு, அட்ரினல், தைமஸ் என்ற அந்த இணைநீர் சுரபிகள் சுரக்கின்றன. அப்பொழுதுதான் நீங்கள் முன்னால் கேட்ட கேள்விக்கு சரியான விடை கிடைக்கும். ஏனென்றால் உடற்பயிற்சியில் இந்த உட்புற கழிவுகள் என்னென்ன ஆகும் என்பது உங்களுக்கு கண்கூடாக தெரியும். ஆனால் ஆசனங்கள் செய்யும் போது இந்த

உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் ஊக்கம் பெறுகின்றன, விரிவடைகிறது, சுருங்குகிறது. இந்த விரிவடைதல் சுருங்குதல் என்பது பிராணாயாமம் என்று நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை உள்ளே இழுப்பதும் வெளிவிடுவதும் ஆகிய செயலை செய்து கொண்டுதான் ஒவ்வொரு ஆசனமும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆசனத்துக்கும் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை உள்ளே இழுக்க வேண்டும், இந்த நேரத்தில் உள்ளே விட வேண்டும், இயல்பான நிலைக்கு திரும்பும் போது இயல்பான நிலையில் நிற்க வேண்டும் என்ற அந்த கட்டுப்பாடு இருக்கிறது. அப்போ இந்த கட்டுப்பாடை செய்யும் போது ஒவ்வொரு உட்புற கழிவுகளும் ஊட்டம் பெறும், அங்கே இருக்கக்கூடிய அசுத்த காற்று வெளியேற்றப்பட்டு சுத்த காற்று அங்கே நிரப்பப்படுகிறது. எங்கே சுத்தம் இருக்கின்றதோ அங்கே சுகம் இருக்கத்தானே செய்யும். அப்பொழுது நம் உட்புற கருவிகள் சுகமடைகின்றன, வலிமை பெறுகின்றன, ஊக்கம் பெறுகின்றன, உற்சாகம் பெறுகின்றன. இதனால் நாம் நாள் முழுவதும் உற்சாகத்தோடு அலைந்து கொண்டே

0: விரும்பும் போது இயல்பான நிலையில் நிற்க வேண்டும் என்ற அந்த கட்டுப்பாடு இருக்கிறது. அப்போ இந்த கட்டுப்பாடை செய்யும் போது ஒவ்வொரு உட்புற கழிவுகளும் ஊட்டம் பெறும். அங்கே இருக்கக்கூடிய அசுத்த காற்று வெளியேற்றப்பட்டு சுத்த காற்று அங்கே நிரப்பப்படுகிறது. எங்கே சுத்தம் இருக்கின்றதோ அங்கே சுகம் இருக்கத்தானே செய்யும். அப்பொழுது நம் உட்புற கருவிகள் சுகமடைகின்றன, வலிமை பெறுகின்றன, ஊக்கம் பெறுகின்றன, உற்சாகம் பெறுகின்றன. இதனால் நாம் நாள் முழுவதும் உற்சாகத்தோடு அலைந்து கொண்டே இருக்கலாம். இது உடற்பயிற்சியில் நாம் செய்யவே முடியும். களைப்பு தான் கிடைக்கும். உடற்பயிற்சியின் மூலமாக நமக்குடைய சக்திகள் வீணாக்கப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
1: இப்போ இந்த யோகா கத்துக்கிறதுக்காக அதுக்கு என்ன வயது வரம்பு? குழந்தை இப்ப வந்து யோகா கத்துக்கணும் அப்படின்னா எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்கலாம்? ரெண்டாவது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியான யோகாசனம் இருக்கா?
0: எந்த வயது? 5 வயதிலிருந்து வயோதிகம் வரை நாம் யோகத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் யோகாசனம் என்று வரும்போது வயோதிகருக்கு சில ஆசனங்கள் போட முடியாது. அவர்கள் உட்கார்ந்த நிலையிலேயே தன்னுடைய உடம்பை எப்படியெல்லாம் வளைத்துக் கொள்ளலாம், அந்த நெகிழத்தன்மைக்கு கொண்டு வரலாம் என்பதற்கு அதற்கும் உரிய ஆசனங்கள் இருக்கிறது. அதை அந்த குருவழி போய் சென்றால் மிக அருமையாக கற்றுக் கொடுப்பார்கள். இரண்டாவது, நீங்கள் பெண்களுக்கு தனியா ஆண்களுக்கு தனியாக இருக்குது, சக்கராசனம் என்று சொல்லக்கூடிய வில்லாக வளைக்கக்கூடிய ஒரு ஆசனம் இருக்கிறது. அந்த ஆசனத்தை நிச்சயமாக பெண்கள் போடக்கூடாது, ஆண்கள் தான் அதை செய்ய வேண்டும்.
1: அதாவது நீங்க சொல்றத வந்து ஒரே வாக்கியத்துல சொல்லணும்னா மெனி ப்ராப்ளம் ஒன் சொல்யூஷன், அது வந்து யோகா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா? இப்ப வந்து நம்ம கர்ப்பிணிகளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நார்மல் டெலிவரி அப்படின்றது வந்து ரொம்ப அரிதா இருக்கு. அவங்களுக்கு வந்து எந்த விதத்துல இது கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறது?
0: உங்களுக்கும் தெரியும், நீங்களும் அந்த ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உடல் உழைப்பு அற்ற காலகட்டம். என்னுடைய அகவை இப்பொழுது 70 வயது. என்னுடைய காலகட்டத்தில் அரைப்பது, துவைப்பது, அனைத்து வேலைகளையும் நாங்களே தான் செய்தோம். எங்களுக்கு அந்த வேலைகளுக்கு வேலையாட்கள் கூட கிடைக்கவில்லை. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தோம். அப்பொழுது கர்ப்பிணிகளுக்கு அந்த பிரசவம் என்பது மிக எளிமையானதாக இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டம் கணினி யுகம். அவர்களுடைய வேலையும் அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய வேலையாக இருக்கிறது. உடலுக்கு எந்த விதமான உழைப்பு கொடுக்கவில்லை. உடலுக்கு உழைப்பு கொடுக்காதனால் பிரசவ நேரம் ஆனது 2 இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய 2 எலும்புகள் விரிவடைய வேண்டும். அது விரிவடைந்தால் எளிமையான பிரசவம் நடைபெறும். இடுப்பு எலும்புகளுக்கு நெகிழ்வு தன்மையை கொடுக்காமல் இருந்தால் அது அந்த குழந்தை விழிவதற்கான பாதையை எப்படி விரிவடைய செய்யும்? இதற்கு மிக அருமையான பட்டர்ஃபிளை யோகா என்று இருக்கிறது. அழகாக உட்கார்ந்திருந்து பட்டர்ஃபிளை பறப்பதை போன்ற நாம் கால்களை, 2 கால்களை வைத்துக் கொண்டு இது அது சுக பிரசவம் ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் யோகா பயின்று கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சுகப்பிரசவம் ஆகிறது. சுகப்பிரசவம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு, அதற்கான ஆசனங்கள் இருக்கிறது.
1: நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க நேயர்களுக்கு யோகா, யோகாசனம் இது ரெண்டையும் பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: அன்பான நேயர்களுக்கு, நம்முடைய மதுரை வானொலி நிலையம் எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்ததற்கு எல்லாமல்ல பரம்பொருளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தான் அச்சிக்க தான் இருந்தானே என்று நீங்களே தெய்வமாக கூடிய ஒரு நிலையை கற்றுக் கொடுப்பதுதான் இந்த யோகமும் யோகாசனமும். ஆகவே உங்களை தெய்வமாக்குங்கள், வாழ்க்கையை வளமோடு வாழுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளோ ஒரு பெரிய விளக்கத்தை எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.

ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம். இத்துடன் இன்றைய புத்தம் புது காலை இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நேயர்களே.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில்.
1: அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா.
0: நேர்முகத்தில் பங்கேற்றார் யோகா பயிற்றுனர்
1: முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். உடன் உரையாடினார் கே சோபனா.
0: படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
2: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டார்குமோஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். மாநிலங்களுக்கு இடையேயான தேசிய சீனியர் தடகள சாம்பியன் போட்டியில் கேரளாவின் ஆன்சி சோஜன் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
3: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 9:02. ஆரம்பமாகுது வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல் நேரலை. நேரலையில் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடல்களை நம்ம குமரி பண்பலை 101 ஒலிக்க செய்ய நீங்க டயல் செய்ய வேண்டிய எண்கள் 2602040 அல்லது 2907722. முன்னழைப்பாக முன்னிணைப்பாக 04652. நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இருக்கும் முதல் நேயர், வணக்கம். வணக்கம். நலமா இருக்கு சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் தெரிஞ்சல் பாடல இருந்து பிரான்சிஸ் மேடம். படம் சின்ன ராசா பாடல். கொட்டு மேல பூ நேரம் கொக்கு கொக்கு கொக்கு கொக்கு கொட்டி மேல தாளம் கேட்கும் காலம் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் கழுத்தில் ஏறந்தாலி அடுத்தது அணக்கிற ஜோலி அதன் நினைக்கையில் மாக்குல தேநூறுதே.
4: ஓகேங்க சார், நன்றி சார் இணைந்ததற்கு நன்றி. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: வசந்த அழைப்பில் இணைந்திருக்கிறோம். நம்முடைய இணை இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நான் அரண்மனை கமலாசன், கன்னியாகுமரி மாவட்டம்.
3: சொல்லுங்க சார், எந்த படத்துல இருந்து பாட்டு வேணும்?
4: எங்கள் வந்து
3: அந்த பாட்டு வேணும் இல்லீங்களா சார்? இணைப்பிலே இருங்க, கேட்டு ரசிக்கலாம்.
4: நன்றி,
3: நன்றி, நன்றி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
0: வசந்த அழைப்பில் இணைந்திருக்கிறோம் நம்மோடு இணை இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோயில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்மா.
0: உற்சாகமான காலை வணக்கங்களையா சொல்லுங்க. எந்த
2: அன்னைக்கு இயக்குனர் இமயம் வந்து இவர் நம்ம பாக்கியராஜ் அவர்கள் மறைவை ஒட்டி அவருக்கு இன்னைக்கு உடல் தகனம் இருக்கு, அவருக்கு அஞ்சலி செலுத்த வகையில இன்னைக்கு அவர் நடித்த படம் ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி, அந்த திரைப்படத்துல இருந்து ஒரு மைனானு துவங்குற இனிமையான பாடல அவருடைய நினைவாற்றலாக கேக்குறமா. வாய்ப்பளித்த குமரி பண்பலைக்கு அன்பு சகோதரிக்கு நன்றியமா.
0: நன்றிங்க சார், இணைந்ததற்கு நன்றி. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு.
2: நன்றியமா, நன்றி.

0: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல். யார் தெரியுமா?
1: நியூ கேப்டன் கூலா?
0: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்ட்பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட் ஆட்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
1: பானசோனிக் ஏசி வாங்க
2: ராஜநன் கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
3: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMIயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: நேரம் 9:19. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பில் நம்மோடு பேச இருக்கும் அடுத்த நேயர்

0: வணக்கம்
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் அங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் கோவாடியில இருந்து சந்திரா பேசுறேம்மா.
0: சொல்லுங்கம்மா.
1: டார்லிங் டார்லிங் இந்த படத்துல இருந்து அந்த பாட்டு
0: அந்த பாட்டு வேணும்.
1: வந்துட்டு.
0: நன்றிங்கம்மா, நன்றி. இணைந்ததற்கு நன்றி. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு.
1: சரிம்மா, நன்றி.

0: ஹலோ,
1: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்ன சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம் பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல. இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: குமரி பண்பலை 101 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. ஆ, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாட்டு வேணும்?
6: ஜவான் படத்துல இருந்து.
5: ஆ,
6: அந்த பாட்டு.
5: அந்த பாட்டு வேணும் இல்லைங்களா? நன்றி, இணைந்ததற்கு நன்றிங்கம்மா.
6: நன்றி.

0: சாரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேரம் 9:29. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பு நம்மோடு பேசி இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம் மேம்.
2: இனிய காலை வணக்கங்கள். சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: வேலூர் மாவட்டம் காட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: ரொம்ப நலமா இருக்கேன் சார், ரொம்ப நலமா இருக்கேன். இன்னைக்கு என்ன பாடல் கேக்குறீங்க?
3: காதல், இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து
2: நிச்சயமா இணைந்ததற்கு நன்றி.
3: மிக்க மகிழ்ச்சி. வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
1: கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில் முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் கோ. தொடர்புக்கு 9487222715.
0: வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மோடு பேசி இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேன் சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
2: படம் தூரல் போய். அந்த படத்துல
0: பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்ட ரசிகர்கள் இணைந்ததற்கு நன்றி.
2: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

0: ஆசமல்லி.
1: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: இன்று மாலை 5:30 ஒலிபரப்பாகும் உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கோகோ சாகுபடி நித்திரவிளை கே பத்மநாபன் அவர்களுடன் நேர்முகம், கேத் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து, திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதல்நிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள், அமுத சுரபி PM ஸ்வாநிதி திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கடல் மீன்பிடி தொழிலில் தொழில்நுட்ப சேவைகள், கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். தினந்தோறும் 7:30 ஒலிபரப்பாகும் உழவர் உலகம் நிகழ்ச்சி இன்று மாலை 5:30 ஒலிபரப்பாகும்.
5: நேரம் 9:42. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். எந்த படத்தில்? ஓகேங்க சார், நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம். இணைந்ததற்கு நன்றி.

0: ஒவ்வொரு மூச்சும் ஒரு சக்தி, ஒவ்வொரு அசைவும் ஒரு புத்துணர்ச்சி, ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புதிய தொடக்கம். அழுத்தங்கள் அதிகமான இன்றைய காலத்தில் அமைதியாக வாழ கற்றுத்தரும் இனிய வழிகாட்டி, வயது பாராது எல்லோரையும் ஆரோக்கிய பாதைக்கு அழைக்கும் நல்ல நண்பர், சுறுசுறுப்பான காலை, தெளிவான சிந்தனை, ஆரோக்கியமான உடல், மகிழ்ச்சியான மனம், இவை அனைத்திற்கும் அழகான திறவுகோல் யோகா. இந்த யோகா தினத்தில் நம்முள் இருக்கும் நேர்மறை சக்தியை விழிப்போம், மன அமைதியையும் உடல் நலத்தையும் இணைத்து கொண்டாடுவோம். யோகா செய்வோம், நலமுடன் வாழ்வோம், அமைதியுடன் நாளை நோக்கி பயணிப்போம்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பில் மோடி இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்? நன்றி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகும்போ முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: ஹெல்மெட் அப்படிங்கறது ஹேண்டில் பார்ல போடுறதுக்கு இல்லங்க, அது தலைக்கவசம், அது உயிர் கவசம்.

0: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: அந்த இயரிங்க காட்டுங்க. போச்சு உன் பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
2: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
1: எங்க?
2: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல.
1: ஹா?
2: RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
1: நோ ப்ரோக்கரேஜ்,
2: நோ ஹிடன் ஃபீஸ்.
1: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல ஆப்க்கு.
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: குமரி பண்பலையில் நேயர் கேட்டு நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பில் நம்முடைய இணையம் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம்.

வசந்த அழைப்பில் நம்மோடு இணையமடுத்த நேர் வணக்கம். வணக்கம், நலமா இருக்கிறேன். உங்களுக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாட்டு வேணுங்க? அந்த பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம். நன்றி நன்றி, இணைந்ததற்கு நன்றி.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. சென்னையில் இம்முகாமினை முதலமைச்சர் திரு விஜய் துவக்கி வைத்து குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கினார். கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா ஜோர்டானை வென்றது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரிப்பண்பலை 101. நேரம் 10:02. குமரிப்பண்பலை 101 இனி கேட்கலாம் இளைய பாரதம்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தான வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தான வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தான வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.

குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த மற்றும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் நீங்கள் நிலையத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம் நண்பர்களே. இன்றைய இளைய பாரதி நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.

அமைதியாக இருங்கள். ஒவ்வொரு முயற்சியும் உங்களை வெற்றியின் பாதைக்கு அருகில் கொண்டு செல்லும். தன்னம்பிக்கையின் முயற்சியில் தனித்துவமாக விளங்கும் இளைஞர்களுக்கான நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற காத்திருப்பவை சாதிக்க பிறந்தோர் நேர்முகம், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன. வாய்ப்பு வரும் வரை காத்திருக்காமல் வாய்ப்பை உருவாக்குபவனே புத்திசாலி. சாதிக்க பிறந்தோர் பகுதியில் கல்விளை பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவியான கைப்பந்து விளையாட்டு வீராங்கனை JS ஆஸ்லின் சானியா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில இதுவரைக்கும் நிறைய சாதனையாளர்களை நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு டீம்ல வாலிபால் பிளேயரா இருக்கும் ஆஸ்லின் சானியா அவங்க நம்ம சந்திக்க போறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இப்போ நீங்க ஒரு வாலிபால் பிளேயரா தமிழ்நாடு டீம்ல வேற கேப்டன் வேற இருக்கீங்க. இந்த வாலிபால்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர காரணம் நாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: மெயின் வந்து அப்பாவோட இன்ட்ரெஸ்ட் தான் ஜாஸ்தி. அப்பா ஒரு வாலிபால் பிளேயர்னால எனக்கும் அந்த மாதிரி அப்பா மாதிரி விளையாடணும் அந்த மாதிரி ஆசை வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. போக போக டீம் கூட எல்லாம் கம்பைன் ஆகும் போது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆயிட்டே போச்சு.
0: ஓகே, எந்த வயதுல இருந்து இந்த வாலிபால் விளையாட ஆரம்பிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிச்சேன். அப்போ வந்து பேசிக் தான், இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல போயிட்டு இருக்கு.
0: சரி, ஓகே. உங்களுடைய ஆரம்ப கால விளையாட்டுகள் பத்தி சொல்லலாமா? ஆரம்ப கால விளையாட்டுகள், நீங்க உங்களுடைய பயிற்சி முறைகள் இதை பத்தி உங்களுக்கு சொல்லலாமா?
1: பேசிக் ட்ரைனிங் எல்லாமே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்பா வந்து சுனில் சார்னு ஒரு சார்ட்ட கூட்டிட்டு போனாங்க. அவங்க வந்து பேசிக் எல்லா பால் ட்ரைனிங் ஃபிட்னஸ் எல்லாமே பாத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷன் டெக்னிக்ஸ்லாம் முத்துராஜ் சார்னு ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் இருக்காரு. அவர் வந்து பலவிளை அப்படின்னு வந்து ஊர்ல வந்து 25 கிலோமீட்டர்ஸ் டெய்லி டிராவல் பண்ணி பிராக்டிஸ் போற மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து இன்னும் அட்வான்ஸ்ல இந்தியன் பேங்க் டீமோட அப்பாயின்ட் பிளேயர். அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்னால எங்களுக்கு நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி தந்து அப்படியே இம்ப்ரூவ் ஆயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல் லெவல்ல வந்து செல்வின் சார்னு சார் இருந்தார். அவர் வந்து ஃபிட்னஸ் ஃபுல்லா பாத்துக்கிட்டாரு. அத்லெட்டிக்ஸ்ல வந்து ட்ரிபிள் ஜம்ப் அப்படியெல்லாம் கொண்டு போய் நல்லா ஜம்ப் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து நல்லா பண்ணாரு. அப்புறம் இப்ப காலேஜ் லெவல்ல ஜெகதீஷன் சார்னு சார் இருக்காரு, சிவந்தி கிளப்ல ஆடிட்டு இருக்கேன். அவர் வந்து இன்னும் அட்வான்ஸ்டா எவ்வளவு பெரிய பெரிய டீம்ஸ் எல்லாம் எப்படி ட்ரில்ஸ் கொடுக்கறாங்களோ, இந்தியன் கேம்ப்ல எல்லாம் எப்படி கொடுக்கறாங்களோ அத மாதிரி எங்க ஜெகதீஷன் சார் எங்களுக்கு கொடுத்து ரொம்ப ட்ரெயின் பண்ற. அவரும் ஐஓபி அப்பாயின்ட் பிளேயர், இன்டர்நேஷனல் பிளேயர்.
0: ஓகே, உங்க ஆரம்ப காலத்திலே நீங்க ஒரு பெரிய கோச்சர் தான் நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. சரி, அப்புறமா நீங்க வந்து ஆரம்ப காலத்துல நீங்க வந்து காம்படிஷன்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிப்பீங்கல்ல, அந்த மாதிரி நீங்க வந்து வெளியே விளையாட போன விளையாட்டுகள் பத்தி சொல்லலாமா?
1: ஃபர்ஸ்ட் எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆனேன்னா, ஒரு சார் வந்து ஒரு லோக்கல் மேட்ச் கூப்பிட்டாரு. அதுக்கு முன்னாடி எந்த டீம்லயும் ஆடினதே இல்ல, இண்டிவிஜுவல் பிராக்டிஸ் மட்டும்தான், இங்க டீமே இல்ல கன்னியாகுமரிலே. அப்போ அந்த டீம்ல போய் ஆடும் போது ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு, அட்டாக்கர் ஆடும் போது செட் ஆயிடுச்சு. அப்போ வந்து பெஸ்ட் பிளேயரும் கிடைச்சது. அப்போ கொஞ்சம் என்கரேஜ் ஆகி அப்படி லோக்கல் மேட்ச் ஆட ஆட அப்புறம் கேலோ இந்தியா செலெக்ஷன் கிடைச்சது. கேலோ இந்தியா செலெக்ஷன் வந்து June 2022 12th படிக்கும் போது கிடைச்சது. அது வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருந்துச்சு. பெரிய பெரிய டீம்ஸ் எப்படி இருக்கும், அதர் ஸ்டேட் பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரிதான் இருக்குது ஒரு டீம் அப்படின்னு பார்த்த ஒரு தருணம் அது. அப்புறம் வந்து ஜூனியர் நேஷனல்ஸ் கிடைச்சு. ஜூனியர் நேஷனல்ஸ்ல வந்து அதுவும் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது கிடைச்சது. அதுல வந்து பிளாக்கர் ஆடினேன். அதுல வந்து ஜம்மு காஷ்மீர்ல நடந்துச்சு. கிளைமேட் எல்லாம் ரொம்ப கூல், ஜில் கிளைமேட். அதுல பிரான்ஸ் அடிச்சோம். கேலோ இந்தியால கோல்டு அடிச்சோம், ஜூனியர் நேஷனல்ஸ் பிரான்ஸ். அப்புறம் சிஎம் ட்ரோஃபி இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் 3 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆடிருக்கேன். அப்புறம் சிஎம் ட்ரோஃபி 2 ஆடிருக்கேன். சிஎம் ட்ரோஃபில ஃபர்ஸ்ட் சில்வர், செகண்ட் பிரான்ஸ். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். உள்ள ஆட ஆட ஆட நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும், கேம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கும். அப்படி ஆடி ஆடி ஆடி இப்ப யூத் செலெக்ஷன் நடந்துச்சு. அதுல செலக்ட் ஆகி கேப்டன் ஆகி நாங்க சில்வர் மெடல் அடிச்சோம்.
0: ஓகே, சூப்பர். நீங்க வந்து அப்படி சொல்லும் போதே அவ்வளவு சந்தோஷமா அப்படி சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்க இத நிறைய கேம் வின் பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க கரண்டா வந்து என்ன ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இப்போ வந்து பிஏ எகனாமிக்ஸ் 3rd இயர் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே, அப்ப நீங்க வந்து ஸ்கூல் லெவல்ல ஸ்டார்ட் பண்ணி கல்லூரி படிக்கும் போது நீங்க இத கண்டினியூ பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து இந்த வாலிபால் டீம் கேப்டனா நீங்க வந்து இப்போ நார்மலா ஒரு டீம்ல நீங்க பிளேயரா இருந்திருப்பீங்க, இப்போ டீம் கேப்டனா இருக்கீங்க. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
1: அது ரொம்ப வித்தியாசம். எப்படின்னா பிளேயரா இருக்கும்போது நம்ம வேலையை

0: அப்படியே பார்த்துட்டு அப்படி டீம் கேப்டன் ஆனோம்னா மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நமக்கு தான் வரும். ஏதாவது ஒரு டீம் டவுன் ஆனா கூட கேப்டன் நம்ம தான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து டீமை வந்து ஜெயிக்க கொண்டு போனோம். அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கேப்டனுக்கு.
1: ஓகே, இப்ப கேப்டன் சொல்லும் போது கேம் ஓவரா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டீம் கேப்டன் தான் வின் பண்றோம் சரி நம்ம ஃபெயிலியர் ஆகும் நம்ம கையில தான் இருக்கு சொல்லுவாங்க. அந்த டைம்ல மென்டாலிட்டி மைண்ட் செட் இந்த மாதிரி இருக்கும்
0: பாத்துக்கலாம். அடுத்த இப்ப பாயிண்ட் போச்சுன்னா ஓகே நெக்ஸ்ட் பால் உடனே வாஷ் அவுட் வாங்கிடும், உடனே அட்டாக் பண்ணி வாஷ் அவுட், எப்படியாவது பாயிண்ட் எடுத்துடணும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி வந்துடும்.
1: ஓகே, டீம் கேப்டனா நீங்க உங்க டீம் எப்படி நீங்க கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்க?
0: ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப யார்ட்டையும் வந்து ரஃப் அண்ட் டஃபா இருந்துக்க கூடாது, எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லியா ஜாலியா இருந்தாதான் எல்லாரும் அவங்களுமே ஜாலியா இருப்பாங்க. இப்ப உள்ள பசங்க எல்லாம் அப்படிதான், இப்ப நம்ம ரஃப் அண்ட் டஃபா இருந்தா பின்னாடி போய் பேசுறது அந்த மாதிரி, அப்ப கோஆர்டினேஷனே வராது டீமுக்குள்ள. இதே கோஆர்டினேஷன் ஆயிட்டோம்னா அப்படியே நம்ம சொல்றது கேக்குறது ஓகே அப்படி அப்படின்னு சொல்லி நல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க எல்லாருமே.
1: ஓகே, நீங்க இப்போ பிராக்டிஸ் சொல்லும் போது இப்ப நார்மலா நீங்க வந்து ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்றதுக்கும் இப்போ தமிழ்நாடு டீம்ல நீங்க இருக்கும் போது உடைய பிராக்டிஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு?
0: தமிழ்நாடு டீம்னா இப்ப வந்து எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ், எல்லாருமே செலக்டட் பிளேயர்ஸா இருப்பாங்க. அப்போ வந்து நமக்கு இன்னும் வந்து எப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். அவங்க கூட ஆடும்போது அவங்க லெவல் பிளாக் அவங்க லெவல் ஸ்கில்ஸ் கூட ஆடும்போது நமக்கு இன்னும் காம்படிஷன் ஏறி ஏறி லெவல் வேற லெவல்ல போயிட்டு இருப்போம். அதே இது நம்ம நார்மல் பிராக்டிஸ்னா நம்ம அந்த அளவு காம்படிஷன் இருக்காது, ஆனா நம்ம ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும்.
1: ஓகே, நீங்க இப்போ கல்லூரி படிச்சுட்டு இருக்கீங்க, இந்த இதுல வந்து இந்த வாலிபால் டீம்ல நீங்க இந்த பிராக்டிஸும் சரி உங்களுடைய கல்லூரி படிப்பும் சரி இது ரெண்டும் எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க?
0: பிராக்டிஸ் தான் ஃபுல்லா, மார்னிங் பிராக்டிஸ் ஈவினிங் பிராக்டிஸ். மார்னிங் வந்து 6:30 பிராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகி 10:30 வர முடியும். அதுக்கப்புறம் முடிச்ச உடனே காலேஜ் கிளம்பி போயிட்டு கடைசி ரெண்டு பீரியட் அட்டன் பண்ணு சொல்லி கிளம்பி போய் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 4:30 to 7:30 ஆயிரும் பிராக்டிஸ் முடிக்க, அப்புறம் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
1: ஓகே, நீங்க இப்போ பிராக்டிஸ் எல்லாம் எங்க இருந்து உங்க கல்லூரியில இருந்து நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களா இல்ல தனியா வெளியே கோச்சிட்ட போய் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களா எப்படி?
0: நாங்க வந்து சிவந்தி கிளப்னு ஒரு இது இருக்கு, அதுலதான் பிராக்டிஸ் பண்றோம். பழையங்காலத்து கிளப் சென்னை எக்மோர்ல டாக்டர் சிவந்தி கிளப், அப்புறம் நெல்லை ஃப்ரெண்ட்ஸ் வாலிபால் கிளப், இந்த கிளப்ல தான் நான் பிராக்டிஸ் பண்றேன். இதே டீம் தான் காலேஜுக்கும் போவோம், எக்மோர் சென்னையில இருக்கு, வே ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம் அங்க இருக்கு.
1: இப்ப இந்த வாலிபால் டீம்ல நீங்க ஒரு பிளேயரா அப்புறமா ஒரு கேப்டனா இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு வந்து நீங்க தமிழ்நாடு டீம்ல வரைக்கும் செலக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க, இந்த செலக்ஷன்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இதுல கண்டக்ட் பண்ணாங்க?
0: செலக்ஷன்ஸ் வந்து இப்ப யூத் நேஷனல்ஸ்ல ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் டீம் செலக்ட் பண்ணாங்க, சென்னை டிஸ்ட்ரிக்ட்னு ஃபர்ஸ்ட் டீம் செலக்ட் பண்ணாங்க. அதுல வந்து கொஞ்சம் பிளேயர்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி அப்புறம் வந்து அதுல இருந்து ஸ்டேட் ஆட வச்சாங்க, திருவாரூர்ல ஸ்டேட் நடந்துச்சு, அது ஒரு மாதிரி யூத் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் அப்படி நடந்துச்சு. அதுல வந்து செலக்ட் பண்ணாங்க, செலக்ஷன் கமிட்டி எல்லாம் வந்திருந்தாங்க, அங்க ஒவ்வொரு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண பசங்களை எல்லாருமே நோட் பண்ணி எழுதி அப்புறம் வந்து அதுலேருந்து ஒரு டீம் எடுத்து அந்த மாதிரி தமிழ்நாடு டீம் ஃபார்ம் பண்ணாங்க.
1: இப்போ உங்களுக்கு இண்டிவிஜுவலா செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி பாயிண்ட் கவுண்ட் பண்றாங்க?
0: எப்படி நம்ம வந்து எவ்வளவு ஃபினிஷிங் எடுக்கிறோம், எவ்வளவு அட்டாக்ஸ் பண்றோம், எவ்வளவு சர்வீஸ் நல்லா போடுறோம், அப்புறம் பிளாக் இருந்துட்டுமே கட் பண்ணி அடிக்கிறோமா இல்ல பிளாக்ல அடிக்கிறோமா பார்த்து அப்புறம் டிஃபென்ஸ் ஆடுறது ஒவ்வொரு பொசிஷனை பொறுத்து எடுப்பாங்க.
1: இப்போ இதுவரை நீங்க ஸ்கூல்ல இருந்து கல்லூரி வரை வந்திருக்கீங்க, இதுவரை உங்களுக்கு கோச்சஸ் வந்து நிறைய இருந்திருப்பாங்க, உங்க கோச்சஸ் பத்தி சொல்லலாமா?
0: ஃபர்ஸ்ட் வந்து சுனில் சார், சுனில் சார் வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு, அப்படியே கொண்டு விட்டாரு. மாடத்தட்டு விலை ஸ்கூல்ல வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ வந்து சார் பிரிச்சு மேஞ்சிருவாரு, ஃபுல் ட்ரைனிங்ல பண்ணிதான் ஆகணும், பாய்ஸ் மாதிரி எங்களுக்கும் பிராக்டிஸ் தருவாரு எனக்கும் தங்கச்சிக்கும். அப்புறம் வந்து அங்கேயே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது முத்துராஜ் சார் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர், இந்தியன் பேங்க் அப்பாயின்மெண்ட்ல இருக்கிற அவர் வந்து எங்களுக்கு டெக்னிக் சொல்லி தர வந்தார். அப்போதான் அந்த சாரே ஃபர்ஸ்ட் பாக்க இன்டர்நேஷனல் பிளேயர் அப்படின்னு சொல்லி வியந்து பாத்துட்டு இருந்தப்போ அவர் வந்து இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த சார் அந்த மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்லாம் போயிருக்காரு. அப்போ உடனே ஆசை வந்துச்சு நம்மளும் போகணும் அப்படின்னு. அப்புறம் அவரு இன்னும் அட்வான்ஸ்டா ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லி இருந்தாரு, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சது. அதை பிடிச்சனால அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா பல விலைக்கு அவரோட பிராக்டிஸ் கேம்ப் எங்க நடக்குதோ அங்க போலான்னு சொல்லி கொண்டு போனாரு. பல விலையில நடந்துச்சு, 25 கிலோமீட்டர் டெய்லி காலையில கிளம்பி போவோம் பல விலைக்கு, அப்பா நான் தங்கச்சி மூணு பேர் பைக்ல போவோம், அது ஒரு பெரிய டிராவலா இருக்கும். அப்புறம் பிராக்டிஸ் முடிச்சுட்டு வரும்போதுமே நல்லா இதா இருக்கும். சார் வந்து ரொம்ப பாசமான சாரு, கரெக்டா இருப்பாரு எல்லாத்துலயும், அவரை பார்த்து நம்ம கத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கும், டிசிப்ளின்லயும் சரி எல்லாமே கேம்லயும் சரி. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் சேர்த்து விட்டாங்க, 9th ஸ்டாண்டர்ட்ல வேற ஸ்கூல் மாத்தி விட்டாங்களா, அப்ப வந்து செல்வின் சார் இருந்தார், அவர் வந்து ஃபிட்னஸ் பிரிச்சு மேஞ்சிட்டாரு, அத்லெட்டிக்ஸ் பண்ணணும். அப்ப வந்து ஜம்ப் இன்க்ரீஸ் ஆகி இன்னும் வந்து எனக்கு வந்து ஜம்ப் வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஆயிடுச்சு. அப்புறம் வாலிபாலுக்கு அது ரொம்ப ஹெல்ப், ஜம்பிங் தான் மெயினே அல்ல. அப்புறம் வந்து ஃபிட்னஸ் ஸ்கோர் அதெல்லாம் பண்ணி ஸ்கூல்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் இப்ப வந்து காலேஜ்ல ஜெகதீஷன் சார், அவர் வந்து இன்டர்நேஷனல் பிளேயர் தான், அவர் வந்து IOB பேங்க் அப்பாயின்மெண்ட், அவரு

0: அவரை வந்து இந்த மாதிரி நான் அவர் சார பார்த்ததே இல்ல. எவ்வளவு பசங்களுக்கு என்ன வேணா பண்ணலாம், ஆனா பிராக்டிஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி அவருக்கு தெரிஞ்ச டெக்னிக்ஸ் எல்லாமே சொல்லி தந்துருவாரு. பாய்ஸ் மாதிரி கேர்ள்ஸும் ஆடணும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பாரு. ரொம்ப அட்வான்ஸ்ட் அவர். எனக்கு எல்லாரும் சாருமே ரொம்ப பிடிக்கும் எங்க சார் கோச்சிங் வந்ததுல.
1: ஓகே ஓகே. இப்ப நீங்க வந்து வாலிபால் டீம் பிளேயர், இது தவிர நீங்க வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸ் இருக்கீங்களா?
0: ஸ்கூல் படிக்கும் போது டீமே இல்லாதனால சார் வந்து கொக்கோ பண்ண சொன்னாரு. கொக்கோவும் அத்லெட்டிக்ஸும் பண்ணிட்டு இருந்தேன். கொக்கோ வந்து ஸ்டேட் தேர்ட் எடுத்தோம் ஸ்கூல் ஸ்டேட். அப்புறம் அத்லெட்டிக்ஸ் வந்து ட்ரிபிள் ஜம்ப்ல ஸ்டேட் சிக்ஸ்த் பொசிஷன் வந்தேன்.
1: நீங்க சொன்னீங்க ஜம்மிங் தான் எனக்கு வாலிபாலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு. நீங்க ட்ரிபிள் ஜம்ப்ல போயிட்டு இருந்தாலதான் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கூட ரொம்ப எஃபோர்ட் எடுத்து உங்களுக்கு பண்ண முடிஞ்சிருக்கு, அப்படித்தானே? சரி, நீங்க இதுவரை வந்து உங்களுடைய விளையாட்டு பயிற்சிகள் இதுல எல்லாம் நீ உங்களுடைய மறக்க முடியாத அனுபவம் சொன்னீங்க, என்ன சொல்லுவீங்க?
0: இப்ப போயிட்டு வந்தேன் யூத் நேஷனல்ஸ் வந்து மறக்க முடியாத அனுபவம். ஏன்னா என்னோட ரோல் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தனால எப்படியாவது நம்ம வின் பண்ணிடணும். ஒரு வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ஃபார்ம் 2 இருந்தாதான் நமக்கு வந்து எதா இருந்தாலும் அப்ளை பண்ண முடியும், எலிஜிபிலிட்டி வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பா இதை எப்படியாவது நம்ம அடிச்சிடணும்னு சொல்லி சில்வர் அடிச்சோம்.
1: ஓகே, நீங்க இப்போ ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க கேலோ இந்தியால நாங்க கோல்டு மெடல் அடிச்சேன்னு சொல்லிருக்கீங்க. அந்த விளையாட்டு நீங்க அங்க போன அனுபவம் பத்தி சொல்லலாமா?
0: கேலோ இந்தியா வந்து ஹரியானால நடந்துச்சு. அப்போ வந்து என்னோட சீனியர்ஸ் தான் இருந்தாங்க. அப்போ வந்து அவங்களை பார்த்து நிறைய கத்துக்கிறது மாதிரி இருந்துச்சு. அவங்க கூட காம்படிட்டிவ், நம்மளும் அந்த லெவல்ல இருக்கோம்னு சொல்லி காட்டுற மாதிரி, நம்மளும் நிறைய ஸ்கில்ஸ் அங்கேயே டெவலப் பண்ற மாதிரி இருந்துச்சு கேம்ப்ல. அப்புறம் வார்ம் ஷாட்ல இந்த மாதிரி எல்லாம் அடிப்பாங்களா அப்படின்லாம் இருந்துச்சு. அப்போ நம்மளும் இந்த மாதிரி அடிக்கணும்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் அதுலயே பண்ணி அவங்கள மாதிரி அடிச்சு காட்டணும். ஏன்னா இண்டிவிஜுவலா பிராக்டிஸ் பண்றது வேற, டீம் பிராக்டிஸ் வேற. இண்டிவிஜுவல் பண்ணும் போது இவங்களெல்லாம் பார்க்கும் போது ஒரு மாதிரி வாவ் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளும் அங்க பிராக்டிஸ் பண்ண போது நம்மளும் ஈடு கொடுக்கணும், எப்படியாவது ஈடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு, மோட்டிவேஷன்.
1: ஓகே ஓகே. நீங்க இதுவரை நிறைய கேம்ப் அட்டன் பண்ணிருப்பீங்க, ஒவ்வொரு கேம்ப்லயும் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி எல்லாம் ட்ரைனிங் தராங்க?
0: கேம்ப்ல வந்து ஹெவி ட்ரைனிங் தான் கொடுப்பாங்க, டெக்னிக்ஸ் அதெல்லாம் இல்ல. மேட்ச் சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும், ராலி எப்படி இருக்கும், ராலியில பால் எப்படி எல்லாம் வரும், எப்படி நீங்க அதை அட்டாக் பண்ணுவீங்க, ஃபுல் ராலி சிஸ்டமா தான் இருக்கும். பால் பிராக்டிஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் அந்த டைம் சொல்லி தர மாட்டாங்க, ஏன்னா முன்னாடியே படிக்கிறதுனால அப்போ வந்து ஃபுல்லா ராலிஸ். அப்புறம் ட்ரில்ஸ், ஸ்பீட் ட்ரில்ஸ் அதெல்லாம் இருக்கும்.
1: இதுவரை நீங்க வந்து லோக்கலா நீங்க வந்து ஸ்கூல் டைம்ல நீங்க ஸ்டேட் லெவல் மேட்ச் விளையாடுறதும், இப்ப தமிழ்நாடு டீம்ல நீங்க விளையாடுறதுக்கும், ஸ்போர்ட்ஸ்லயே நீங்க வந்து ஃபவுல்ஸ் இதை கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த ஃபவுல்ஸ்ல என்ன மாதிரி கண்டக்ட் பண்றாங்க?
0: ஃபவுல்ஸ் வந்து டபுள் டச், இப்ப ஃபிங்கரிங் எடுத்தோம்னா அது வந்து சுத்திடுச்சுன்னா அது ஃபவுல்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நெட் டச் ஃபவுல். அப்புறம் சர்வீஸ் அடிக்கும் போது லைன் கிராஸ் பண்ண அது ஒரு ஃபவுல்.
1: பாயிண்ட் ஸ்கோரிங்ல என்ன மாதிரி எடுக்கறாங்க?
0: பாயிண்ட் வந்து 5 செட் உண்டு, 3 செட் உண்டு, பெஸ்ட் ஆஃப் 3, பெஸ்ட் ஆஃப் 5. இப்போ வந்து பெரிய பெரிய தமிழ்நாடு மேட்ச் அந்த மாதிரி நேஷனல் லெவல்னா பெஸ்ட் ஆஃப் 5 வைப்பாங்க. அதே இது லோக்கல் மேட்ச்னா பெஸ்ட் ஆஃப் 3 வைப்பாங்க. ஈச் செட்டுக்கு வந்து 25-25 பாயிண்ட்ஸ் நடக்கும். இதே பெஸ்ட் ஆஃப் 5ல லாஸ்ட் 5th செட்டுக்கு வந்து 15 பாயிண்ட்ஸ் அப்படியே முடிச்சிருவாங்க.
1: நீங்க ஆல்ரெடி பேசும்போது சொல்லிருக்கீங்க 9th ஸ்கூல் சேர்ந்து அங்க வந்து வாலிபால் டீம் இல்ல, அதனால நான் வந்து கொக்கோ விளையாடுனு சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நீங்க வந்து வாலிபால்ல வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அப்போ எப்படி நீங்க டீம் வந்து செட் பண்ணி வாலிபால் டீம்ல நீங்க விளையாடுனீங்க?
0: அது வந்து அண்ணா ஸ்டேடியம் நாகர்கோவில் வந்து SDT கேர்ள்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவாங்களா, அவங்க கூட வந்து அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு அர்ணா மேம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க SDT ஆபீசர், அவங்க வந்து ட்ரைனிங் தந்தாங்க. அங்க வந்து கேர்ள்ஸ் டீம் இருக்கனால இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. கேர்ள்ஸ் டீம் கூட ஆடுறது, அப்பதான் டீம் என்கேஜ் பண்ணி ஆடுறது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு.
1: ஓகே, ஒரு பெஸ்ட் பிளேயர் உங்க ஸ்கூல்ல நீங்க இருந்தோ, உங்க ஸ்கூல்ல வாலிபால் நீங்க டீம் செட் பண்ணலையா?
0: வாலிபால் டீம் யாருமே அதுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. எல்லாம் ஸ்கூல் ஃபுல்லாமே கொக்கோக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால வாலிபாலுக்கு யாருமே அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டல. இருந்தாலுமே CM ட்ராஃபி நடந்துச்சு, அப்போ அப்படியே நம்ம அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நானும் தங்கச்சியும் மட்டும் தான் போனோம். ரெண்டு பேரும் போய் ஒரு டீம் செட் பண்ணி 4th பிளேஸ் அடிச்சோம். ரெண்டு டீம் வின் பண்ணி 4th பிளேஸ். அதுவே எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருந்துச்சு.
1: ஓகே, அப்ப உங்க உடன்பிறப்பு உங்க சகோதரியும் அந்த ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க தானே, அப்ப அவங்க பத்தி சொல்லாமா?
0: அவ வந்து ஃபர்ஸ்ட் வாலிபால் தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் அவளுக்கு ஸ்கூல்ல கொக்கோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தனால கொக்கோல போய் அந்த மாதிரி அவ SDFI ஜூனியர் நேஷனல்ஸ் அப்படி அதுலயே பிக் ஆயிட்டா.
1: உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாம் யார் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க?
0: ஸ்போர்ட்ஸ்க்கு மெயினே எங்க அப்பா தான். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அப்பாவோட இன்ட்ரெஸ்ட பார்த்து சரி அப்பாவோட கனவை நம்ம எப்படியும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட மெயின் இதுவே ஸ்போர்ட்ஸ், அதனால நம்ம கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லி இவ்வளவு காலேஜ் வேற கண்டினியூ பண்ணிருக்கேன். அப்பா தான் எல்லாத்துக்கும் காரணமே. அம்மா வந்து அம்மாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா அம்மா வந்து ஸ்டடிஸ் தான். எப்பவுமே அம்மா கேள்வி எல்லாருக்கும் பிள்ளை படிச்சா மட்டும் போதும் அப்படின்னு. அப்பா தான் பயங்கர இன்ட்ரெஸ்ட்.
1: பேசிக்கா உங்க அப்பா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்?

0: என்ன ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க உங்க அப்பா?
1: அப்பா வந்து வாலிபால் பிளேயர் தான்.
0: ஓகே, இப்போ டீம்ல இருக்காங்களா?
1: அப்பா வந்து இப்போ சும்மா லோக்கலா ஆடிட்டு இருப்பாங்க, சும்மா டெய்லி பிராக்டிஸ் பண்றாங்க.
0: இப்போ ஒரு பேசிக்கா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னா ஹெல்த்துக்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்க உங்க ஹெல்த் நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க?
1: ஹெல்த் வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் எல்லாம் போகும்போது ஊரு விட்டு ஊர் போகும்போது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. ஃபீவர் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாம இருந்துச்சு. அப்புறம் யோசிச்சோம், நம்ம தான் நம்ம ஹெல்த்தை பாத்துக்கணும், வேற யாரும் பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபுட் டயட் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டு இந்த கோல்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நமக்கு எவ்வளவு ஆசையா இருந்தாலும் அதை ஸ்கிப் பண்ணாதான் நம்ம விளையாட முடியும். இல்லைன்னா சிக் ஆயிட்டோம்னா ஒரு பிராக்டிஸ் 1 week பண்ணோம்னா 1 week பேக் போயிருவோம் நம்ம பிராக்டிஸ் இந்த மாதிரி சிக் ஆயிட்டோம்னா. அதனால அந்த மாதிரி கோல்ட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி உடம்புக்கு செட் ஆகாததெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நல்லா டயட் தான் மெயின் ஹெல்த்துக்கு.
0: இப்போ நீங்க வந்து ஜம்மு காஷ்மீர் வரை நீங்க போய் விளையாடிட்டு இருக்கீங்க, அந்த டைம்ல எல்லாம் உங்களுக்கு ஃபுட் எல்லாம் எப்படி உடம்புக்கு கரெக்டா இருந்துச்சா, செட் ஆயிடுச்சா? எப்படி
1: ஜம்மு காஷ்மீர் போகும்போது ஃபுட் ஓகே தான், ஆனா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். நம்ம ஊர் சாப்பாடு வந்து வேற, அங்க சாப்பாடு வேற. அப்ப வந்து அங்கேயுமே சிக்கன் அத மாதிரி எல்லாம் எடுத்துக்காம, வயிறு பிரச்சனை வராம பாத்துக்க சிக்கன் எல்லாம் எடுக்காம வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி பிரெட் அப்படி சாப்பிட்டேன். அதேதான் இங்க இப்ப யூத் போகும்போதும் பண்ணேன், ஆனா வந்து ஒரு ஃபுட் வந்து ஒத்துக்காம வாமிட் வந்துடுச்சு. அதனால ரொம்ப
0: அவங்களுடைய நிறைய அனுபவங்கள். அவங்க வந்து கேலோ இந்தியால கோல்டு மெடல் எடுத்திருக்காங்க, அப்புறம் நேஷனல்ல சில்வர் மெடல் அடிச்சிருக்காங்க. அதோட அவங்க வந்து ஸ்கூல் படிக்கும் போது அவங்களோட டீம் சிஎம் டிராஃபிக்கு டீம் இல்லாம இருந்த போதும் அவங்க வந்து டீம் செட் பண்ணி அது வந்து 4th place போயிருக்காங்க. அதோட அவங்களுடைய நிறைய அனுபவங்கள், அவங்க வந்து அவங்களுடைய பயிற்சிக்காக 25 kilometers போயிட்டு பிராக்டிஸ் எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பயந்துட்டாங்க. இது வரைக்கும் உங்க நேரத்தை எங்களோட செலவிட்டமைக்கு மிக்க நன்றி.
1: தேங்க்யூ.

0: இதுவரை சாதிக்கே பிறந்தோர் பகுதியில் கல்லுவிளை பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவியான கைப்பந்து விளையாட்டு வீராங்கனை ஜே எஸ் ஆஸ்லின் சானியா அவர்களுடன் நேர்முகம் கெட்டீர்கள். நிகழ்ச்சியில அடுத்ததாக நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை செக்மெண்ட்ல இந்த வார நிகழ்வுகள் எல்லாம் நாம தெரிஞ்சுக்கலாம்.
1: ஐக்கிய நாடுகளின் பொது சேவை தினம் கடந்த June 23 அன்று கொண்டாடப்பட்டது. சமூகத்திற்கு பொது சேவையின் மதிப்பு மற்றும் நல்லொழுக்கத்தை கொண்டாடுவதற்காக December 20, 2002 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஐக்கிய நாடுகளின் பொது சபையின் தீர்மானத்தால் ஐநா பொது சேவை தினம் நியமிக்கப்பட்டது. பொது சேவைகளின் பங்கு, கௌரவம் மற்றும் தெரிநிலையை மேம்படுத்துவதற்காக செய்யப்படும் பங்களிப்புக்காக ஐக்கிய நாடுகளின் பொது சேவை விருதுகள் பொது சேவை நாளில் வழங்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகளின் பொருளாதாரம் மற்றும் சமூக கவுன்சில் நிறுவியுள்ளது. கடந்த June 25 அன்று உலகளாவிய கடல்சார் சமூகம் ஒன்று கூடி மாலுமிகள் தினத்தை கொண்டாடியது. 2025 மாலுமிகள் தினத்தின் கருபொருள் எனது துன்புறுத்தல் இல்லாத கப்பல். கடல்சார் கலாச்சாரத்தை ஒவ்வொரு மாலுமியும் கடலில் பாதுகாப்பாகவும் மதிப்பு மிக்கதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் உணரும் ஒரு கலாச்சாரமாக மாற்றுவதாகும்.
0: இதுவரைக்கும் நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை செக்மெண்ட்ல இந்த வார நிகழ்வுகள் எல்லாம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க.
1: நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது, ஆனா அத பற்றிய விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததை நம்ம கேட்க போறோம் நடப்பு நிகழ்வுகள்.
0: சிங்கப்பன் சிறப்பு படையின் அதிகாரப்பூர்வ உதவி எண்ணாக 1901 என்ற எண்ணை தமிழ்நாடு காவல்துறை அறிவித்துள்ளது. விரைவான தகவல் தொடர்பு மற்றும் அவசர கால பதிலளிப்புக்காக 1901 உதவி எண் 112 அவசர கால பதிலளிப்பு அமைப்புடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. 2026 ஜூலை முதல் 2027 ஜூன் வரையிலான காலகட்டத்திற்கு நிதி நடவடிக்கை சிறப்பு படையின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் விவேக் அகர்வால்.

0: ஆவார். 2026 ஆம் ஆண்டில் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் கிராமப்புற பொருளாதாரத்தை ஆதரிக்கவும் அசாம் மாநிலத்தின் 4 பாரம்பரிய தயாரிப்புகளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. புவிசார் குறியீடு பெற்ற கார்பி ஆங்லாங் கைத்தறி தயாரிப்புகள், அசாம் பிகு பபா, அசாம் மூங்கில் கைவினைப் பொருட்கள் மற்றும் தேவரி கைத்தறி தயாரிப்புகள் ஆகியன அந்த 4 தயாரிப்புகள் ஆகும். தொலைதூர மலைப்பகுதிகளில் விரைவான அஞ்சல் தொடர்பை வழங்குவதற்காக இந்தியாவின் முதல் ஆளில்லா விமான அடிப்படையிலான அஞ்சல் மற்றும் பொட்டலம் பரிமாற்ற சேவையை ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள மண்டி தலைமை அஞ்சலகம் மற்றும் ரஹர்தார் கிளை அஞ்சலகம் இடையே அஞ்சல் துறை தொடங்கியுள்ளது. சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கான குறைந்தபட்ச வயதை 15 ஐக்கிய அரபு அமீரகம் நிர்ணயித்துள்ளது. இதன் மூலம் இத்தகைய விதியை அறிமுகப்படுத்திய முதல் அரபு நாடு என்ற பெருமையை அது பெற்றுள்ளது. 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தனிப்பட்ட சமூக ஊடக கணக்குகளை உருவாக்கவோ பயன்படுத்தவோ அல்லது இயக்கவோ முடியாது. மேலும் அவர்களால் பதிவிடவோ கருத்து தெரிவிக்கவோ உள்ளடக்கத்தை பகிரவோ அல்லது பொது குழுக்களில் இணையவோ முடியாது. திரிபுராவின் பழங்குடியின சமூகங்களின் நரம்பு இசை கருவியான பாரம்பரிய திரிபுரா சரிந்திராவுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இது அதன் தனித்துவமான கைவினை திறன் மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்திற்காக அறியப்படுகிறது. இந்த அங்கீகாரத்தின் மூலம் திரிபுரா குயின் அனாசி பழம், ரிஷா, பச்சரா மற்றும் திரிபுரா சரிந்தா ஆகிய 4 புவிசார் குறியீடு பெற்ற தயாரிப்புகளை திரிபுரா மாநிலம் தற்போது கொண்டுள்ளது. நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்லோவாக்கியாவிற்கு பயணம் மேற்கொண்டார் என்ற நிலையில், இது 1993 ஆம் ஆண்டில் அந்நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் அங்கு மேற்கொள்ளும் முதல் பயணமாகும். இந்தியாவும் ஸ்லோவாக்கியாவும் 1993 ஆம் ஆண்டில் தூதரக உறவுகளை ஏற்படுத்தி கொண்டன. மேலும் வர்த்தகம், முதலீடு, புத்தாக்கம், வாகன உற்பத்தி, ரயில்வே மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டன. ஸ்லோவாக்கிய நாட்டின் உயரிய அரசு விருதான ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் முதல் வகுப்பு என்னும் விருது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கையின் போது அசாதாரண வீரத்தை வெளிப்படுத்தியதற்காக கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் ஏ மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு 48 லட்சம் ரொக்க பரிசு வழங்கி கௌரவித்துள்ளது. ஒடிசாவின் பூரியை சேர்ந்த மணல் சிற்ப கலைஞர் சுதர்ஷன் பட்நாயக் அவர்கள் ரஷ்யாவில் நடைபெற்ற 2வது சர்வதேச மணல் சிற்ப விழாவில் ரஷ்யா கிராண்ட் சாண்ட் மாஸ்டர் கோப்பை 2026 வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். 2026 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பிரேசில் மற்றும் இந்தோனேஷியாவை பின்னுக்கு தள்ளி அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகின் 3வது பெரிய உள்நாட்டு விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுத்துள்ளது.
1: இதுவரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் செக்மெண்ட்ல நிறைய புதிய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம்.
0: வீழுவதும் எழுவதும் தான் வாழ்க்கை. ஏன் வீழ்ந்தோம், எப்படி வீழ்ந்தோம் என உணர்ந்தால் அதை அறிந்தால் ஏற்றமோ இறக்கமோ என்றும் வாழ்வின் மகிழ்ச்சி படிகளில் நாம் இருப்போம். மீண்டும் இது போன்ற புதுவிதமான தகவல்களோடு அடுத்த வார இளையபாத நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.
1: இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.

இத்துடன் இன்றைய இளைய பாரதம் நிறைவு பெறுகிறது.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
6: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
8: நேரம் 10:31. ஆரம்பமாயாச்சு நம்ம வீட்டு குட்டீஸ்க்கான சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்க வீட்டு சல்ல குட்டீஸோட மழலை குரலை நேர்கள் எல்லாரும் கேட்டு ரசிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே தயவு செய்ய வேண்டிய எண்கள் 2602240 அல்லது 2907722 முன்னிணைப்பாக 04652. குட்டீஸ் நம்ம தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.
9: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
10: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
11: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
12: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
13: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
14: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
13: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
14: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
15: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
16: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
8: உலக இருக்கும் இந்த பாடல் சத்தம் போடாதே திரைப்படத்தில் இருந்து.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: இன்று மாலை 5:30 ஒலிபரப்பாகும் உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கோகோ சாகுபடி நித்திரவிளை, கே பத்மநாபன் அவர்களுடன் நேர்முகம், கேத் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து, திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதல்நிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள், அமுது சுரபி PM ஸ்வாநிதி திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கடல் மீன்பிடி தொழிலில் தொழில்நுட்ப சேவைகள், கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். தினந்தோறும் 7:30 ஒலிபரப்பாகும் உழவர் உலகம் நிகழ்ச்சி இன்று மாலை 5:30 ஒலிபரப்பாகும்.
2: சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மோட பேச காத்திருக்கிற அந்த குட்டீஸ் யாருன்னு பார்த்தலாம். வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க?
3: பாட்டு
2: பாட போறீங்களா? சரி பாடுங்களேன், கேக்கலாம்.
3: யானை வருது, யானை வருது, பார்க்க வாருங்கோல், அசைஞ்சு அசைஞ்சு நடந்து வருது, பார்க்க வாருங்கோல், கழுத்து மணியை ஆட்டி வருது, பார்க்க வாருங்கோல்.
2: வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, இணைந்ததற்கு நன்றி.
4: பாண்டியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம், நாகர்கோயில், எம்

0: எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இருக்கும் அடுத்த குட்டீஸ், வணக்கம். வணக்கம், பேசுங்க, கேக்குது. வணக்கம், ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க, கேக்கலாம். கொஞ்சம் போன் கிட்ட வந்து பாடுங்கடா கண்ணா. வேண்டுமெனில் விடுபடுத்து பூமி வரலாம். அருமை, சூப்பரா பாடுனீங்க. நன்றி,
3: நன்றி.
2: நேயர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழியாக தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நடைபெறும். இதனைத் தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகும்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
6: மாமா, என்னாச்சு?
7: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
6: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
10: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
2: நேயர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழியாக தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு.
11: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
12: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
13: நாகர்கோவில் மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சுகிராமம்.
2: நேயர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகும். குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்ட ரசித்த நிகழ்ச்சி சிறுவர் குரல். நிகழ்ச்சியில் பங்கேற்ற மற்றும் பங்கேற்க முயற்சி செய்த மற்றும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் எங்கள் நிலையத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஒலிக்க இருக்கும் பாடல் பாரதி திரைப்படத்தில் இருந்து.

ஒலிக்க இருக்கும் பாடல் ஜெய்ஹிந்த் திரைப்படத்திலிருந்து.

இன்னும் சற்று நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் ஆற்றும் உரை மன் கி பாத் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உரையின் தமிழாக்கம் இடம்பெறும்.

0: जल संचय तो करना ही करना है, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। कैच द रेन, ये अभियान जरा भी ढीला नहीं होने देना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं। बहुत बहुत धन्यवाद, नमस्कार।
1: मन की बात आकाशवाणी के माध्यम से माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी अपने मन की बातें साझा कर रहे थे। हम आपको बता दें कि माननीय प्रधानमंत्री के इस प्रसारण के बाद मन की बात के क्षेत्रीय भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी और दूरदर्शन के संबद्ध प्रादेशिक केंद्रों से तथा संस्कृत भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी दिल्ली के इंद्रप्रस्थ चैनल मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज और एफएम गोल्ड 100.1 मेगाहर्ट्ज पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण एफएम रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा। यह कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
2: आकाशवाणी मन की बात பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
3: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026 ஆண்டின் முதல் பாதி நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறியிருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கோல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDO-வின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின்

தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தான். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனமில்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை எல்லா திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்திப்போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப்போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்தவண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1,00,000 ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும்
20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய்

ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2 லட்சம் ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டுத் திட்டமும் இதைப்போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே. அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11 லட்சம் குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பல முறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டுமக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார், அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்துக் கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப் பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள்.
இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக

போராடினார்கள், சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாகச் செயல்பட்டார்கள், மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டு கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம், ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்துக் கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம், ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். 1000கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் 50%க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஒரு பண்ட

இன்றைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்து அளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச் சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்ம கமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்டகாலம் வரை மனதை வருடி கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட், அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டுக்கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள்.
யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பதிவு

பின்னலில் மேகாலயத்தின் வேர்ப்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்ப்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச் சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேர்ப்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டு

பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேற்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேற்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்ல தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாக தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது, எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கிவிடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது.

0: நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின் பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் தி ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியில் எம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது நண்பகல் 12:10. இப்பொழுது முதல் நண்பகல் 12 வரை நம்ம குமரி பண்பலை 101 நாம கேட்கலாம் மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. மல்லிகை போல் மனம் பரப்பும் மாது, மனம் திறந்து மலர் போன்ற மன்னவனை எண்ணி இசைக்கின்றாரோ இனிய கானம். அன்பின் இனிமையில் இயற்கையின் வனப்பும் இனிதே இதமாய் இணைய மல்லிகை மலர்ச்சரம் இசை.

சரமாய் மெருகூட்டுகிறது அழகு தமிழ் பாவாய். வாணி ஜெயராம் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில், கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் தீர்க்க சுமங்கலி திரைப்பட பாடலை இப்போது நாம் கேட்கலாம்.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: மலர்மேல் கொண்ட நாட்டம் மலர் மாலையாய் கோர்த்து நங்கையை அலங்கரிக்க, மங்கை மேல் கொண்ட மையல் விழிகளில் பிரதிபலித்து உள்ளத்தில் நிலைபெற, மனத்தில் எழுந்த மாற்றங்களை இசைவழி விவரிக்கின்றனரோ? நிறைகுடம் திரைப்பட பாடல் கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் வி குமாரின் இசையமைப்பில் பாடலை பாடியிருக்காங்க டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

0: கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் கோ. தொடர்புக்கு 9487222715.
1: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் மீண்டும் இன்று 8 மணிக்கு இடம்பெற கேட்கலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது நண்பகல் 12:20. நம்ம குமரி பண்பலை 101 நாம கேட்டுட்டு இருக்கோம் மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை.

மின்னோட்டம் பாய்ந்தோடும் ஆற்றங்கரையோரம் குறுநகை புரியும் குழந்தைகள் இரு கரம் குவித்து மணல் வீடு கட்டி விளையாடும் விளையாட்டில்தான் எத்தனை ஆனந்தம். ஆரவாரத்தோடு துள்ளி பாய்ந்தோடும் வெள்ளம் போல் ஆனந்தமாய் ஆடி பாடி அழகாய் விளையாடும் இளம் உள்ளங்களின் அழகான விளையாட்டு. விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையமைப்பில் லதா ரமாமணி குரல்களில், கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் வாழ்க்கை வாழ்வதற்கே திரைப்பட பாடலை கேட்கலாம்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: பூவையவளின் வடிவம் பூவினுள் மனமாகி, இரவினுள் நில ஒளியாகி, இசையில் தாலாட்டாகி, வாசம் வீசும் தென்றலாய் வாழ்வு சிறக்க, வாழ்வின் ஒளிவிளக்கை திகழும் பெண்ணின் பண்பு நம் தலைமகனை கவிஞனாக்கி வசந்த கானம் இசைக்குச் செய்கின்றதோ? பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையமைப்பில் கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் இதோ பாவ மன்னிப்பு திரைப்பட பாடல்.

நினைவுபடுத்துறோம் நேர்களே, இன்று பகல் 12:50 நம்ம குமரி பண்பலை 101 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கருப்பை பிரச்சனைகளுக்கு தீர்வாகும் யோகாவும் இயற்கை மருத்துவமும் குறித்து விளக்குகின்றார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா திரேஸ் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்களை பெறலாமே. மனம் நினையும் மதுரமழை, இது தேரன் சுவையில் சாரல் இசை கேட்டுட்டு இருக்கோம். நேரம் இப்பொழுது நண்பகல் 12:29. கள்ளமறியா மழலைகள் பிள்ளை எனும் செல்வங்கள், படிப்பில் மேதைகளாய் பக்குவம் வந்ததும் பருவங்கள் கடந்து ஞானிகளாய் தேசம் காக்கும் நல் உள்ளங்களாய் வருங்காலத்தில் வளமுடனும் நலமுடனும் வழிகாட்டும் மனதுடனும் சிறப்பாய் வாழ வாழ்த்தி இசைக்கும் இனிய தமிழ் பாடல் இது. SP பாலசுப்ரமணியம் குரலில், கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில், MS விஸ்வநாதனின் இசையமைப்பில் நீலமலர்கள் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம்.

0: நேயர்களே, உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம், இன்று பகல் 1:10 நம்ம குமரி பண்பலை நூற்றுல பூவையர் பூங்கா நிகழ்ச்சி கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் தொழில் முனைவோர் நாகர்கோவில் எம் ஐரின் அவர்களுடன் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
2: இன்று மாலை 5:30 ஒலிபரப்பாகும் உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கோகோ சாகுபடி நித்திரவிளை கே பத்மநாபன் அவர்களுடன் நேர்முகம், கேத் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து, திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள், அமுத சுரபி PM ஸ்வாநிதி திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கடல் மீன்பிடி தொழிலில் தொழில்நுட்ப சேவைகள், கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். தினந்தோறும் 7:30 ஒலிபரப்பாகும் உழவர் உலகம் நிகழ்ச்சி இன்று மாலை 5:30 ஒலிபரப்பாகும்.
0: தடாகத்தில் மலர்ந்த பூவின் அழகினை ஒத்த தமிழ் மகள் அவள். இயற்கையின் அழகில் ஒளிரும் மாணிக்கமாய், பேச்சில் பைங்கிளியாய், நடையோ நாட்டியமாய், இப்படி நவரச நாடகமாய் காட்சியளிக்கும் கலைமகளின் அழகினை கவிவழி உரைக்கின்றாரோ இந்த கலைமகன்! உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்பட பாடல் MS விஸ்வநாத்

0: இதுவரை நம்ம குமரி பண்பலை நூற்றுலந்து மனம் நனையும் மதுரமழை இது தேரல் சுவையில் சாரல் இசை கேட்டோம். இதுவரை நிகழ்ச்சியில் உங்களுடன் ஸ்ரீநிர்த்தியா. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான

0: மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், C-225 ரக விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரித்து நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, தற்போதுதான் கொல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டுக் கொண்டு வருகிறது.
0: சுயசார்பு இந்தியா சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21ஆம் தேதி உலகமெங்கும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார்.
1: இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோக கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோக கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது.
0: மேற்காசியாவில் நிலவும் பிரச்சினையை தொடர்ந்து மக்கள் சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று தாம் கேட்டுக் கொண்டதாக பிரதமர் தெரிவித்தார்.
1: மேற்காசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும் போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்ல திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள்.
0: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் மக்கள் அதிக அளவில் பேருந்து மற்றும் மெட்ரோவை பயன்படுத்த தொடங்கி இருப்பதாக அவர் கூறினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இதுவரை 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
1: நண்பர்களே, பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2 லட்சம் ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது.
0: நமது கிராமங்கள் மற்றும் நகரங்களை தூய்மையாக பேணி காப்பதன் அவசியம் குறித்து பிரதமர் எடுத்துரைத்தார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்கவல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்து. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள்.
0: விநாயகர் சதுர்த்தியின் போது மண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை வாங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: சாத்தியம்.
1: நண்பர்களே, இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு

0: சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகிறேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே, நெடுஞ்சாலைகள், விமான நிலைய விரிவாக்கம் என அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்.
2: இந்த 12 ஆண்டுகள்ல ரயில்வேல அடிப்படை இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை நாம் பார்த்துட்டு இருக்கோம். அது ரயில்வே ஆகட்டும், தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலையம். நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையம் தான் அதிகமான 3 கிலோமீட்டர் ரன்வே கொண்ட விமான நிலையமாக நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் அவர்கள் திறந்து வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தூத்துக்குடியில கப்பல் கட்டும் ஸ்தலம் இங்க வர இருக்கிறது. கிட்டத்தட்ட 77 ரயில் நிலையங்கள் தமிழ்நாட்டில் அமிர்த் பாரத் என்று சொல்லக்கூடிய ரயில் நிலையங்கள்ல, அந்த ரயில் நிலையங்கள் எல்லாம் எடுத்து அது மேம்படுத்துகின்ற திட்டத்தை நாம் நிறைவேற்றிக் கொண்டோம். சென்னை எழும்பூர்ல ரயில் நிலையம் மட்டுமே கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் செலவுல வேலை நடக்குது. ராமேஸ்வரம் ஏற்கனவே பண்ணியாச்சு, கன்னியாகுமரி பண்ணியாச்சு. இது கிட்டத்தட்ட நம்மளுடைய திருச்செந்தூர் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் செலவுல வேலை நடந்து கொண்டிருக்கிறது.
1: போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த முகாம் மாலை 5 மணி வரை நடைபெறும். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை பாலவாக்கத்தில் முதலமைச்சர் திரு விஜய் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி இம்முகாமினை தொடங்கி வைத்தார். ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி ஆல்பனிஸ் தெரிவித்துள்ளார். இந்த தடையை மீறும் சமூக ஊடக நிறுவனங்கள் மீதான அபராதம் இரட்டிப்பாக்கப்படும் என்று ஆஸ்திரேலிய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்று கூறிய அந்நாட்டு அரசு, தற்போதைய அபராதமான 34.1 மில்லியன் டாலரில் இருந்து 68.3 மில்லியன் டாலராக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் நியூ காசில் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் 16 வயதுக்குட்பட்ட 85% குழந்தைகள் தடையை மீறி சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதாக கண்டறிந்தது. இதனையடுத்து இந்த வாரம் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தில் புதிய சட்டம் கொண்டுவர ஆஸ்திரேலிய அரசு திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 22-20, 15-21, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுடை ஓகிமோட்டோவை வென்றார். நாளை நடைபெறும் இறுதியாட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சூ லி யாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரிப்பண்பலை 101. குமரிப்பண்பலை 101 இனி கேட்கலாம் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்.
4: நலமாய் வாழ்வோம். கருப்பை பிரச்சனைகளுக்கு தீர்வாகும் யோகாவும் இயற்கை மருத்துவமும். தகவல்களை தருகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீனா திரேஸ் அவர்கள்.
5: பெண்களின் இனப்பெருக்க ஆரோக்கிய

0: ஆரோக்கியத்தில் முக்கியமாக பாதிப்பை ஏற்படுத்தும் ஹார்மோன் கோளாறுகளில் ஒன்று பாலிசிஸ்டிக் ஓவரியன் சின்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டிகள். இந்த சினைப்பை நீர்க்கட்டிகளை பற்றி இன்று பார்ப்போம். பாலிசிஸ்டிக் ஓவரியன் சின்ட்ரோம் என்பது கருப்பையின் இருபுறமுள்ள சினைப்பைகளில் சிறிய நீர்க்கட்டிகள் உருவாகும் ஒரு நிலையாகும். இதனால் பெண்களின் உடலில் ஆண் ஹார்மோன்களான ஆண்ட்ரோஜன் அதிகமாக சுரக்கின்றன. இதனால் ஓவலேஷன் என்றழைக்கப்படும் சினைப்பையிலிருந்து கருமுட்டை வெளியேறும் செயல் பாதிக்கப்படும். இதனுடைய முக்கிய காரணங்கள் என்று பார்க்கும்போது மரபியல் காரணங்கள், ஹார்மோன் சமநிலையின்மை, இன்சுலின் எதிர்ப்பு, உடல் பருமன், ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சி இல்லாமை, மன அழுத்தம் போன்றவை இதனுடைய முக்கிய காரணங்களாக இருக்கின்றன. இதனுடைய அறிகுறிகள் ஒழுங்கற்ற மாதவிடாய், மாதவிடாய் தாமதமாக வருதல் அல்லது வராமல் போவது, முகம், மார்பு, உடலில் மற்றும் பிற பகுதிகளில் அதிக முடி வளர்ச்சி, முகப்பருக்கள், அதிக உடல் எடை, தலைமுடி உதிர்வு மற்றும் மெலிதாகுதல், கருவுறுவதில் சிரமம், கழுத்து அக்குள் பகுதிகளில் கருமை நிறம் தோன்றுதல் இவற்றினுடைய அறிகுறிகளாகும். இதனால் கருத்தரிப்பதில் சிரமம் ஏற்படுகிறது. கர்ப்பகால நீரழிவு, உயர் இரத்த அழுத்தம், இதய நோய் அபாயம், மன அழுத்தம், பதட்டம் இவையெல்லாம் இவற்றினுடைய விளைவுகளாக பார்க்கப்படுகின்றன. இதை மருத்துவ பரிசோதனைகள் மூலம் கண்டறியலாம். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுவது, இரத்தத்தில் ஹார்மோன் அளவுகள் மூலம் இதை கண்டறியலாம். முதலில் இதற்கான தீர்வு வாழ்க்கை முறை மாற்றங்கள், அதாவது வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் போது இதற்கான தீர்வை நாம் படிப்படியாக கொண்டு வரலாம். உடற்பயிற்சி, வயிற்று பகுதிகளுக்கு அதிகம் கொடுக்கப்படும் யோகாசன பயிற்சிகள், உடல் எடையை கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சிகள், மூச்சு பயிற்சி மற்றும் தியான பயிற்சிகள் இவை மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். அதிக மாவுச்சத்துள்ள உணவுகளை தவிர்ப்பது, காய்கறிகள் பழங்கள் அதிகமாக உட்கொள்வது, போதுமான தண்ணீர் அருந்துவது, போதுமான தூக்கம் போன்றவை ஒரு வாழ்க்கை முறையினுடைய சில மாற்றங்கள். மேலும் மசாஜ், நீராவி குளியல் போன்ற சிகிச்சைகள் எடுத்துக்கொள்வது, இடுப்பு குளியல் போன்ற சிகிச்சை, மண் சிகிச்சை போன்ற இயற்கை மருத்துவ சிகிச்சைகள் பக்க விளைவுகளற்ற சிகிச்சைகளாக ஆரம்ப நிலையிலேயே நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சிகிச்சைகள் ஆரம்ப நிலையில் நாம் எடுத்துக்கொள்ளும் போது இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் சின்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டிகளை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தலாம். எனவே பெண்கள் தங்கள் உடல் நலத்தில் ஏற்படும் மாற்றங்களை கவனித்து தேவையான நேரத்தில் மருத்துவரை அணுகுவது மிகவும் அவசியம்.
1: கருப்பை பிரச்சனைகளுக்கு தீர்வாகும் யோகாவும் இயற்கை மருத்துவமும். தகவல்களை தந்தவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீனா திரேஸ் அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: மற்றும் அஞ்சு கிராமம்
5: Ponjasli Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjasli Super Speciality Hospital.
7: குமரி பண்பலை 101 இல் ஒலிக்க இருக்கும் பாடல் பூவிழி வாசலிலே திரைப்படத்தில் இருந்து.

நேரம் ஒரு மணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101 தொடங்கும் ஆரம்பமாயாச்சு செய்தி தெரியுமா. இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னா, இன்னைக்கு ரொம்ப முக்கியமா என்ன நடந்துட்டு இருக்குது, நாடு முழுவதும் பல்ஸ் போலியோ வேக்சினேஷன் அப்படிங்கறது இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது இல்லையா. நாடு முழுவதும் ரொம்ப ரொம்ப உற்சாகமா 40 நம்முடைய மாநிலத்தில் மட்டுமே 42,000 மேற்பட்ட முகாம்கள் நடத்தி குழந்தைகளுக்கு, 5 உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து இந்த போலியோ வேக்சினேஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 1988 தான் இதுக்கான விதை, அதாவது இந்த போலியோ அப்படிங்கிற நோய் வந்து முற்றிலுமா ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உலக சுகாதார அமைப்பு வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. இதன்படி 1995 இந்திய அரசாங்கம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பல்ஸ் போலியோ வேக்சினேஷன் ப்ரோக்ராம், அதாவது நாடு முழுக்க நாடு தழுவிய இம்யூனைசேஷன், எல்லா குழந்தைகளுக்கும் வந்து இது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தீவிரமா இந்த முயற்சியில ஈடுபடுறாங்க. 2011 குஜராத் அல்லது குஜராத் மற்றும் வெஸ்ட் பெங்கால்ல தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கடைசியா போலியோ தொற்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு ஒரு 5 வந்து உலக சுகாதார அமைப்பு பார்த்துட்டே இருக்கிறாங்க, உற்று நோக்கிட்டு இருக்காங்க. இந்தியால எந்த ஒரு கேஸுமே என்னாகல, பதிவு செய்யப்படாததுனால 2014 உலக சுகாதார அமைப்பு வந்து இந்தியாவை போலியோ

0: போலியோ இல்லாத நாடாக அறிவித்தது. இந்த போலியோ வைரஸ் என்னெல்லாம் செய்யும், இதை பத்தின மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு சின்ன ஒரு விளம்பர இடைவேளை முடிச்சுட்டு வந்துடலாம்.
1: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் பார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ரூபாய் 1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல் யார் தெரியுமா?
6: நியூ கேப்டன் கூலா?
5: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ்ட் டஸ்ட் பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட்ட ஆட்டோ கிளீன் பண்ணிடும், சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
6: பானசோனிக் ஏசி வாங்க
7: ராஜநன்கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
8: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
9: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
10: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
11: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
10: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
11: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
12: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
13: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: போலியோ வைரஸ் பத்தி நம்ம பாத்துட்டு இருந்தோம் இல்லையா. இந்த போலியோ வைரஸ் வந்து ஒரு விதமான ஒரு வைரஸ்ன்னு இருக்குது இல்லையா, அதுலயே நமக்கு தெரிஞ்சிருது இது ஒரு வைரஸ் தொற்று. குழந்தைகளுக்கு வந்து பெரும்பாலுமான இது தாக்கத்தை ஏற்படுத்துது. போலியோ மைலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நோய், இதை வந்து தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இளம்பிள்ளை வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோயை இந்த போலியோ வைரஸ் ஏற்படுத்துது. இது எப்படி இந்த தொற்று பரவுது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, உணவு மற்றும் சுத்தமற்ற ஒரு கண்டிஷன் இருக்கும்போது இந்த வைரஸால ரொம்ப ஈஸியா பரவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வைரஸ் நம்முடைய குழந்தைகளுடைய உடலுக்குள்ளாடி போய் என்ன பண்ணுது அப்படின்னா, முதலாவதாக எந்த பகுதியை அது பாதிக்குதுன்னா நம்முடைய நரம்பு மண்டலத்தை பாதிக்குது. இதனால தசை பலவீனம், நிரந்தரமான பக்கவாதம் போன்ற ரொம்ப சீரியஸான ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு போய் தள்ளுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போலியோ வைரஸை நம்மளால குணப்படுத்த முடியாது, ஆனா தடுப்பூசி நாம கொண்டு செலுத்துவதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த போலியோ வைரஸ் நம்முடைய குழந்தைகளை தாக்காம தடுக்க முடியும். அதான் இந்தியாவில போலியோ வைரஸ் இல்லையாமே உலக சுகாதார அமைப்பே சொல்லிட்டாங்களே, அப்ப எதுக்கு நம்ம வேக்சினேஷன் போடணும் அப்படின்னு கேக்குறீங்களா? உண்மையில என்ன அப்படின்னா, இந்தியாவில இந்த வைரஸ் இல்லைனாலும் கூட உலகம் முழுவதும் இது இன்னும் முற்றிலுமா ஒழிக்கப்படலை. அதனால எந்த நேரத்துல எந்த இதுவும் வேணாலும் வரலாம் இல்லையா. அதனால நம்ம குழந்தைகளை பாதுகாப்பா வச்சிருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. மேலும் தடுப்பூசி அட்டவணைப்படி ஏற்கனவே குழந்தைகளுக்கு வேக்சின் போட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த முகாம்கள்ல குழந்தைகளை கூட்டிட்டு போய் வேக்சின் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல இருந்து நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்குது. மேலும் அண்மையில் பிறந்த குழந்தைகளுக்கு கூட இந்த போலியோ வேக்சினேஷன் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க. இதுதான் இன்றைய செய்தி. தெரியுமா,
14: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249684458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி aegnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444249684458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் aegnchn1@gmail.com.
10: மாபெரும்
11: கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
10: 0%

0: மற்றும்
1: ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: ராஜநன் கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் வார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 100,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன் கோ. தொடர்புக்கு 9487222715.
3: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
4: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
3: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
4: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
3: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: தினமும் மாலை 5:02 முல்லைச்சரம்.
3: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
4: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
3: முல்லைச்சரம்.
5: குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் பூவையர் பூங்கா.

0: வணக்கம் தோழியரே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? புன்னகை அப்படின்னு சொன்னாலே அது வந்து நம்மளுடைய மகிழ்ச்சியோட வெளிப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த புன்னகை எப்பவுமே மகிழ்ச்சியோட வெளிப்பாடா மட்டுமே இருக்கிறது கிடையாது. சில நேரங்கள்ல நம்மளுடைய புன்னகை நம்மளுடைய தன்னம்பிக்கையோட வெளிப்பாடா இருக்கும். இன்னும் சில நேரங்கள்ல வலிமையோட வெளிப்பாடா இருக்கும். சில நேரங்கள்ல ஆறுதலோட வெளிப்பாடா கூட இருக்கும். சூழ்நிலையை பொறுத்து நம்மளுடைய புன்னகை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்கும். மலர்ந்த முகம் எப்பவுமே அழகான முகமா இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் நீர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி. இன்றைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் தொழில் முனைவோர் நாகர்கோவில் எம் ஐரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. வணக்கம் நேயர்களே, நம்மளுடைய நிகழ்ச்சியில வாரந்தோறும் பல்வேறு துறையில இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய அனுபவங்களையும் எதிர்காலத்தை நோக்கி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஐடியாஸையும் நம்ம கூட பகிர்ந்து நம்மளை நிறைய ஆச்சரியப்படுத்தி இருக்காங்க இல்லையா. இந்த வாரம் நம்ம கூட அவங்களுடைய அனுபவங்களை, அவங்களுடைய தொழில் சார்ந்த, அவங்களுடைய வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு சிறப்பான பெண்மணி நம்ம கூட இருக்காங்க. தொழில் முனைவோர் நாகர்கோவில் ஐரின் சுகுமாரன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி மேம்.
1: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
0: சண்டே வரைக்கும் நீங்க வந்துட்டு மெனு வச்சிருக்கீங்க, ஒரு ஷெட்யூல் வச்சிருக்கீங்க. சோ இதுல உங்களுக்கான டைம்ங்கிறது எப்படி இருக்கும்? ஃபேமிலி இருக்கும், பிள்ளைங்களை பாக்கணும், இந்த விஷயங்களை எப்படி மேனேஜ் பண்றீங்க?
1: அதாவது சண்டே ஈவினிங் பிறகு நம்ம கடை போடுறது இல்லையா, அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் பிறகு நான் ஒரு ஃப்ரீ பேர்டு தான். அதுக்கப்புறம் என்னோட லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னா நான் வந்து புல்லட் ஓட்டுவேன். அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே அது எனக்கு ஒரு ட்ரீம். சோ அந்த சண்டே ஆனா அந்த 2:30-3 மணிக்கு மேல என் மைண்ட் அது மேல போயிடும். என் புல்லட் எடுப்பேன், எங்கேயாச்சும் போயிட்டு போட்டோஷூட் எடுக்கிறது, அந்த போட்டோஷூட் வீடியோஸ் அந்த மாதிரி, அதுல ஒரு ஹாப்பினஸ். அது எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லலாம். ஒரு வாரம் உள்ள அந்த ஸ்ட்ரெஸ்ஸ நான் இந்த புல்லட் ரைடு போயிட்டு இருக்கேல்ல அதுல நான் குறைச்சிருவேன். அப்புறம் பிள்ளைங்களையும் பையனும் சில டைம் கூட வருவான். பொண்ணு ஸ்பெஷல் சைல்டுனால அவ புல்லட்ல இன்னும் அவளை கூட்டிட்டு போலாம் போவேன், ஆனா வந்து கொஞ்சம் பயப்படுவா. மத்தபடி சாதா ஸ்கூட்டில எங்கேயாச்சும் திடீர்னு பிள்ளைங்களை கூட்டிட்டு போறது எடுக்கிறது அந்த மாதிரி. வேற அன்னைக்கு சண்டே மத்தியானம் சாயங்காலத்து மேல நமக்கு அதுதான் என்னோட லைஃப்.
0: இப்ப வந்துட்டு இப்ப எங்கேயாவது வெளியில போனோம்னாலே யாராவது வந்து கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்து விடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம பொண்ணுங்களுக்கு பொதுவாவே இருக்கும். நம்ம வந்துட்டு

0: தைரியமா நம்ம இந்த இடத்துக்கு போனோம் சரி போயிட்டு வரோம் அப்படின்னு பைக் எடுத்துட்டு போற அந்த ஃபீல் எப்படி இருக்கு?
1: சமாது ஸ்டார்டிங்ல வந்து நம்ம சின்ன பிள்ளைல இருந்து வளரும் போது நம்ம அப்பா சார்ந்து அப்பா எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சிருப்பாங்க. எங்க அப்பா அப்படிதான் மேம். ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு வரும்போது எங்க வீட்டுல நான் தான் முத பொண்ணு, எனக்கு அடுத்தது இன்னொரு தங்கச்சி, அப்புறம் தான் தம்பி மாதிரிலாம். அப்பவே என்னன்னு தெரியல, என்ன ஒரு ஆம்பளை மாதிரியே அப்பா வளர்த்துட்டாங்க. நான் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே அப்பாட்ட வண்டி கேட்டேன். ஸ்டார்டிங்ல எல்லாம் சில நாள் அப்பா தான் காலேஜ் கொண்டு விட்டுருக்காங்க எடுத்திருக்காங்க, ஆனா நான் வண்டி ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அப்பா எனக்கு வண்டி எடுத்தது. அப்பவே நான் வண்டியில தான் போவேன். அதுல இருந்தே நம்ம வந்து சில விஷயங்களுக்கு சில விஷயங்கள்ல இப்ப மேக்சிமம் நிறைய விஷயங்கள் நம்ம யாரையும் சார்ந்து இருக்க கூடாது, சார்ந்து இல்லாம இருக்கவும் முடியாது, ஆனா இவங்க இல்லனா என்னால முடியாது அந்த மாதிரி எல்லாம் ஒரு இது கிடையாது. புரியுதா மேம் நான் சொல்றது? அதுதான் நம்மள பார்க்கும் போது மத்தவங்கள அதான் நினைக்கணும், அவ விஷயத்த அவ பாத்துக்கிறா அப்படிங்கிற ஒரு இது அவங்களுக்கு வரணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுதான் நான் இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே மேம். ஓகே, இப்ப சுதந்திரம் அப்படின்னு வந்துட்டு பொண்ணுங்களுக்கு கூட குடுத்துருவாங்க, ஆனா நம்மளே நிக்கிறதுக்கான தைரியம்னு ஒண்ணு இருக்கு, அந்த தைரியம் அனுபவங்கள்ல தான் நமக்கு கிடைக்கும். சோ உங்களுடைய அந்த ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, இப்ப நம்மளதான் நம்ம சார்ந்திருக்கணும், இது இல்லாம நான் இல்லங்கிற ஒரு சூழலுக்கு நம்ம மனநிலை எப்பவுமே போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னீங்க, இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான விஷயங்கள். சோ இந்த மாதிரி அந்த ஒரு மன தைரியத்தை முக்கியமா தரக்கூடிய விஷயங்கள் என்ன?
1: பெயின், எவ்வளவு பெயின் நம்ம மனசுல வருதோ அந்த டைம் சிலவங்க வந்து தோன்றுவாங்க, அந்த பெயின்லயும் நமக்கு ஒரு பிடிமானம் இருக்கும்போது அத நம்ம ஒரு இதை நம்பி இருப்போம், அதுல தோல்வி வரும்போது இன்னொரு பிடிமானம், ஒன்னுலயா சன்னா இருக்கலாம் இல்ல நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கலாம், அதுல நான் லக்கின்னு சொல்லலாம், எனக்கு என் கூட பிறந்தவன் எனக்கு கை கொடுத்தான், அதனால என்னாச்சு மோட்டிவேட் பண்றதுக்கு எனக்கு ஆட்கள் இருந்தாங்க, அதனால நான் அதுல இருந்து அந்த பெயினை வந்து நான் என்னதான் மாத்திக்கிட்டேன்னா என் வாழ்க்கையில ஒரு முன்னேறக்கூடிய படிகள்லாம் நான் மாத்திக்கிட்டேன்.
0: ஆமா, ஒரு சூழல் வந்து ஒரு சவாலான சூழல் வரும்போது கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அதுல முடங்கி கிடக்கிறதுக்கு பதிலா அதுல இருந்து வெளியில அடுத்த இடத்தை நோக்கி மூவ் பண்றதுங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். அத சொல்றது எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா செய்யறதுங்கிறது ஒரு சிலர் தான் செய்வாங்க.
1: நிறைய பேர் என்னன்னா அந்த மாதிரி சூழல வரும்போது அதுலயே இருந்துருவாங்க, அவங்க மைண்ட் ஸ்டன் ஆயிரும். என்னன்னா மெயினா என்ன விஷயம் சொல்லுவாங்கன்னா உங்களை மாதிரி எனக்கு ஆளு இல்ல அப்படி சொல்லுவாங்க. நான் என்னன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ஸ்டோரி கேக்குறவங்க கூட சரி நம்ம நம்மளால கூட எழும முடியும், நம்ம மனசுல இருந்தா போதும், ஒரு தைரியம் இருந்தா போதும், நாம என் பிள்ளைங்களுக்காக வாழணும் அப்படிங்கிற தைரியம் இருந்தாலே போதும், யாரா ஒருத்தர கடவுள் அனுப்புவார் கண்டிப்பா.
0: ஓகே, உண்மையிலே இது ஒரு என்ன சொல்றது ஒரு ஊக்கமளிக்க கூடிய ஒரு விஷயம் தான். இந்த விஷயத்த கன்சிடர் பண்ணிக்கணும், ஏன்னா வாழ்க்கையோட சூழல் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது, எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். சோ எல்லா நேரத்திலயும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்ம மனசு அதுக்கு தயாரா வச்சிருக்கணும். அதுக்கும் பெண்களுக்குன்னா கொஞ்சம் சவால்கள் அதிகம் தான். சோ இந்த சமுதாயத்தோட மகளிகளுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க?
1: ஆக்சுவலா நான் என்ன சொல்லுவேன்னா நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், இன்னொன்னு ஆசை வார்த்தைகளுக்கு மயங்க கூடாது எல்லாம் சொல்லுவாங்க எடுப்பாங்க. இன்னொன்னு அடுத்த என்னன்னா ரொம்ப எதிர்பார்ப்புகள், எதிர்பார்ப்புகள் இருந்தா ஏமாத்தம் வரும், அந்த ஏமாத்தமே நம்மள என்ன ஆக்கிரும், கீழே குனிய வச்சிரும். அது மாதிரி ரொம்ப எதிர்பார்க்க கூடாது, அதாவது இவங்க நம்மள அன்பு செய்யணும், இவங்க நமக்கு இது செய்யணும் அப்படின்லாம் நினைக்க கூடாது. இன்னொன்னு எப்படினாலும் எந்த பொண்ணா இருந்தாலும் தனக்கு ஒரு கைத்தொழில் படிச்சுக்கணும். இப்ப எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு வீட்டுல இருந்தே, ஒரு ஹோம் பேக்கிங்கா இருக்கட்டும், ஒரு டெய்லரிங்கா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒண்ணு. ஹஸ்பண்ட் வந்து நல்லா சம்பாதிக்கிறாரு, நான் வேலைக்கு போண்டாம் அப்படிலாம் நினைக்க வேண்டாம், எப்படியாச்சும் சம்பாதிக்கணும், ஒரு வேலை செய்யணும், ஒன்ன நம்பி உனக்கு ஒரு வருமானம் வரணும். அது நான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, எந்த பொண்ணா இருந்தாலும் நான் அதை சொல்லி கொடுப்பேன், தைரியமா இருக்கணும். இன்னொன்னு எல்லாத்துக்குமே மத்தவங்களை சார்ந்து, இவங்க ஒரு இடத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு யாரா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர மாட்டாங்களா அந்த மாதிரி எல்லாம் எண்ணம் இருக்க கூடாது. உன்னால முடிஞ்சது நீ செய், மெயினா நீ தைரியமா இருக்கணும், யாருக்கும் பயப்படக்கூடாது.
0: ஓகே மேம், ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அது வெறும் வார்த்தைகளா இருக்கிறத விட ஒரு அனுபவத்தின் வார்த்தைகளா இருக்கும் போது அந்த வார்த்தைகள் இன்னும் வலிமையா தான் கேக்குது. உண்மையிலேயே அது ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்தீங்க மேம். இப்ப நம்ம பிசினஸ் பக்கம் போனோம்னா, இப்ப ஒரு பக்கம் பிரியாணி, வெளியில ஆர்டர்ஸும் வருதுங்கிறப்போ எல்லாமே எல்லா டைம்லயும் பிரியாணி இருக்காது. இப்ப நம்ம ஊர்லயே வந்துட்டு மெயினா மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸுக்கு மத்தியானத்துக்கு மோஸ்ட்லி வெஜிடேரியன் ஃபுட்டா தான் இருக்கும். ரிசப்ஷன் டைம்ல தான் அந்த மாதிரி பிரியாணி மாதிரி போகும்னு வச்சுக்கோங்களேன், வெஜிடேரியன் ஃபுட் எல்லாம் பண்ணி கொடுக்கற அந்த இது இருக்கா?
1: அது பண்ணி கொடுத்துருக்கோம், வெஜ் பிரியாணி, வெஜ் குருமா, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.
0: என்னென்ன டிஷ்ஷஸ் உங்க இதுல இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இப்ப நாங்க கடையில பண்றதுனா இதுதான், பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் சுக்கா, சிக்கன் 65, சிக்கன் சாப்ஸ், காடை, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம்.
0: நான்வெஜ் தான் பிரதானமா?
1: ஆமா ஆமா. ஆனா எங்களுக்கு இன்னொரு பிரான்ச் சிக்கன் பிரியாணி பிரான்ச் இருக்கு, அங்க வந்து சைவ சாப்பாடும் உண்டு, மீன் சாப்பாடு, அப்புறம் சைவமும் உண்டு மதியம்.
0: ஒரு
1: 3 மந்த் அது நடந்துட்டு இருக்கு, அது முடிஞ்ச பிறகு தைரியமா நம்ம பிரான்சைசி குடுக்கலாம். ஆனா பார்த்து நிறைய ரூல்ஸ்

0: ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சு தான் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி இருக்கு, கண்டிப்பா பண்ணுவோம்.
1: இப்ப வெளியூர்ல ஓபன் பண்ற ஐடியாஸ் இருக்கு இல்லையா?
0: ஆமா,
1: இப்போ ஒரு நம்ம ஒரு பிசினஸ் தொடங்குறோம், இப்ப இந்த மாதிரி பிரியாணினா நம்ம இந்த இடத்துல சேல் பண்ணா நமக்கு வந்து நல்லா இருக்கும். இப்போ ஒரு ஷாப் தொடங்குறோம்னா அதுக்கு எங்க நல்ல ஒரு மதிப்பு இருக்கும்ன்றது இருக்கு இல்லையா? சோ அந்த பிளேஸ், அந்த விஷயங்கள் எல்லாம் இதன் அடிப்படையில செலக்ட் பண்றீங்க? ஏன்னா இப்ப பொதுவா ஒரு சிட்டி ஏரியானா அங்க ஒரு பிரியாணி கடையில நிறைய பிரியாணி கடையிடும், நிறைய விதவிதமா இருக்கும். சோ அப்படி இருக்கும் போது அவ்வளவு காம்படிஷன்ஸையும் பார்த்து வாடிக்கையாளர்களை நம்ம பக்கம் கொண்டு வரது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு பிசினஸ்ல இருக்கு. சோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்க என்னென்ன மாதிரியான ஐடியாஸ் பிரயோகப்படுத்தினீங்க?
0: நம்மளோட குவாலிட்டி, அது இல்லாம நம்மளுடைய ஃபார்முலா மேல நமக்கு நம்பிக்கை உண்டு. அது வந்து எங்களுக்கு கடவுளா தந்த ஒரு ஃபார்முலா, அது மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அதுதான் நமக்கு. இன்னொன்னு, அதே விஷயத்த நம்ம குவாலிட்டியா என்னைக்குமே பண்ணும்போது அது நம்ம அந்த இடத்துல நிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு.
1: ஓகே மேம், இன்னும் வேற ஏதாவது டிஷ்ஷஸ் நம்ம வந்து ஆட் பண்ணணும், நம்மளோட மெனுல வந்துட்டு இது மட்டும் இல்ல, இனி அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான ஐடியா இருக்கும்போது, நம்ம பிரான்சஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் புதிய டிஷ்ஷஸ் குடுக்கறதையும் வந்துட்டு வாடிக்கையாளர்கள் விரும்புவாங்க இல்லையா? ஏன்னா அது எல்லாருமே பண்ணுவாங்க. எல்லாருமே பண்ணும்போது நம்ம அதுல ஒரு இடத்துல பின்தங்குற மாதிரியான ஒரு சூழல் வந்துடக்கூடாது இல்லையா? சோ அந்த மாதிரி உங்களுக்கு
0: இருக்கு? எங்களுக்கு என்னன்னா ஃபியூச்சர்ல பிரெட் அல்வா அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸே நம்மளோட ஒரு பிரெட் அல்வா போடல அப்படி கேக்குறாங்க. நமக்கு அந்த ஆசை இருக்குதுதான், நமக்கு டைமிங் செட் ஆகணும், அதெல்லாம் பாத்துட்டு ஃபியூச்சர்ல இதோட பெரிய பிளேஸ் எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம அதை ஆட் பண்ணுவோம். சொல்லிருக்கோம், நாங்க அப்டேட் பண்றோம் அப்படின்ட்டு சொல்லிருக்கோம், கண்டிப்பா பண்ணும்.
1: ஓகே மேம், இப்ப நம்ம பெண்களுக்கு அதிகமா சொல்றது எல்லா வேலை பார்த்தாலும் உங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. கடைசியெல்லாம் நமக்கு வந்து எவ்வளவுதான் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா நிக்க போறது நம்மளுடைய ஹெல்த் மட்டும்தான் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நீங்க ஃபுல் டைம் சண்டே வரைக்கும் ஈவினிங் தான் கொஞ்சம் ஃப்ரீயாவே சொல்றீங்க, ஃபுல்லா ஒர்க்லயே இருக்கீங்க. உங்க ஹெல்த்த குறிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்றது அக்கறை, அதன் மேல நீங்க எவ்வளவு கேர் எடுத்துக்கிறீங்க?
0: கண்டிப்பா இருக்கு மேம். அதாவது நான் இந்த கடை தொடங்குற எப்படி இருந்தேன்னு தெரியல, கடை திறந்த பிறகு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, என் கால் வலி அந்த மாதிரி ரொம்ப நேரம் நிக்க வேண்டியது. இடையில ஒரு 1 hour 2 hours சில டைம் ஃப்ரீ கிடைச்சுனா நான் போய் வீட்டுக்கு போயிட்டு வருவேன். வந்தாலும் என்னோட ஹெல்த் இது வந்து எனக்கு இப்போ 1 year முந்தி தான் அது வந்துச்சு. என்னன்னா அந்த கால் வலி எல்லாம் சரி பண்ண நான் ஃபிட்னஸ் இது போயிட்டு தான் இருக்கேன், ஜிம் போயிட்டு இருக்கேன். என்னோட இதை நான் பாத்துட்டு இருக்கேன். அது கண்டிப்பா வேணும், எல்லா பெண்களுக்குமே அது வேணும். நீங்க ஜிம்மு தான் போனோம்னு இல்ல, வீட்லயே சின்ன சின்ன எக்ஸசைஸ், நம்ம நிறைய வேலை செய்யறோம் நம்மையா அதெல்லாம் பண்ணணும் அப்படி கிடையாது. கண்டிப்பா அது நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு 15 minutes நம்ம ஃபிட்னஸ்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுனா நமக்கு அது ஒரு எனர்ஜெட்டிக்கா தான் இருக்குது. அது நான் ஜிம்மு போன பிறகு அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அது நான் பாத்துட்டு இருக்கிறேன். அதுல நமக்கு அந்த ஜிம் போற அந்த டைம் நமக்கு வந்து அது ஒரு மெடிடேஷன் டைம் கூட சொல்லலாம். ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் அது. பெஸ்ட் அந்த கால் வலிக்கெல்லாம் எனக்கு கால் வலிலாம் சரியானது அந்த யோகால தான். நானும் எங்க ஆர்த்தோ டாக்டர் எல்லாமே பார்த்தேன். ஆக்சுவலா நான் புல்லட் எடுக்கணும்னு நினைக்கும் போதே எல்லாருமே என்ன கிண்டல் பண்ண விஷயம், நீ இப்படி நொண்டி நொண்டி போறியே, நீ எப்படி புல்லட் ஓட்டுவ அப்படின்னாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காலை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் சரி. இவ்வளவு நாள் நம்ம உடம்ப பத்தி கவலைப்படல, புல்லட் எடுக்கணும் போது எல்லாரும் கிண்டல் பண்றாங்கங்கும் போது ஓகே நம்ம வந்து நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணோம்ட்டு ஃபர்ஸ்ட் கால் வலி சரியாகணும்னு தான் நான் போறேன். ஜிம்முக்குள்ள போகும்போதே மாஸ்டர் பாத்துட்டு தான் இருக்காங்க, நான் நொண்டி நொண்டி போறேன். நீங்க நம்பினா நம்புங்க, 10 நாளையில அந்த ஒரு ஒரு 6-7 விதமான ஒரு யோகா எனக்கு காலுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த 10 நாள் தான் நான் அப்படி ஸ்ட்ரைட்டா நடந்து போனேன். ஒரு புல்லட் ஓட்டணும்னா நம்ம காலுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் வேணும், நான் எனக்கு ஓட்டுறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஜிம்மு மாஸ்டருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நிஜமா அந்த யோகா பண்ணி தான் எனக்கு இதாச்சு.
1: யோகாங்கிறது மனசுக்கும் உடம்புக்கும் ஒன்னா அது ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கற ஒரு விஷயம். அது ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு நாளுமே புதுசாவும் அழகாவும் அவங்களுக்கு அமையும். ஏன்னா நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமா இருந்தா, மனசு ஃப்ரெஷ்ஷா இருந்தா எல்லாமே நம்ம வந்து ஜாலியா பண்ணுவோம். எதுவுமே நம்மள வந்து ஒரு தூண்டு போக வைக்காது, நம்மள வந்து சோர்வாக்காது, எனர்ஜெட்டிக்கா இருப்போம். சோ எனர்ஜெட்டிக்கா இருந்தாலே எல்லாமே ஜாலியா சந்தோஷமா தான் இருக்கும். சோ அதுக்கு யோகா ஒரு அடித்தளம். நீங்க ஆனா ஆரோக்கியம் சார்ந்து அழகா அதை எடுத்து சொன்னீங்க மேம். இப்போ இவ்வளவு பயணம் இருக்கு, உங்களுடைய படிப்பு காலம் கல்வி காலம் எல்லாம் எப்படி இருந்தது மேம்?
0: என்னன்னா நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ரொம்ப பெரிய பிரில்லியன்ட் எல்லாம் கிடையாது, ஆனா ஃபெயில் ஆகாம படிப்பேன். காலேஜ்லயும் அப்படிதான், 10th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சேன், 11th 12th இங்கிலீஷ் மீடியம். 11th ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஒரு இங்கிலீஷ் வேர்டும் புரியாது. ஆனா அங்கேயே எனக்கு ஒரு மிஸ் எனக்கு இருந்தாங்க, அவங்க தான் என்ன என்கரேஜ் பண்ணி படிக்க வச்சாங்க. ஆனா நான் 11th 12th இங்கிலீஷ் படிச்சது எவ்வளவு நல்ல விஷயம்னு காலேஜ்ல வந்துதான் எனக்கு புரிஞ்சுது. காலேஜ்ல ஓரளவு ரொம்ப பிரில்லியன்ட் இல்லைனாலும் அரியர் போடாத அளவுக்கு பாஸ் ஆகிற ஒரு ஸ்டூடெண்டா தான் இருந்தேன். அதே மாதிரி காலேஜ் படிச்சுட்டு வெளியே வந்தேன், வந்துட்டு உடனே மேரேஜ் ஆயிடுச்சு, அதனால வேலைக்கு எங்கேயுமே போகல.
1: ஆனா உங்களுடைய காலேஜ் ஸ்கூல் டைம்ல எல்லாம் நீங்க ஒரு ஆம்பிஷன் இருக்கும், நம்ம வந்து ஃபியூச்சர்ல இந்த ஆகணும், இந்த பொசிஷன் போகணும், நீங்க என்ன?
0: நான் நினைச்சேன் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். ஆனா எங்க அப்பா எப்படின்னா ஒரு கோயட் இல்ல படிக்க வைக்க மாட்டாங்க, ஆக்சுவலா என்ன வண்டி ஓட்ட விட்டுறதே பெரிய விஷயம். எங்கப்பா சின்னதுல இருந்தே அந்த லேடிஸ் ஸ்கூல் தான்.

0: காலேஜ் தான். இந்த மாதிரி ஒரு 26-27 வருஷத்துக்கு முந்தி நான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகணும்னு சொல்லும்போது அது கோயம்புத்தூர்ல தான் அது இருக்கு, அப்பா அப்படி வெளியூருக்குலாம் ஒன்று விட முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அது அந்த கனவு அதோடயே முடிஞ்சிச்சு, நான் பிகாம் முடிச்சுட்டு தான் அதோடயே க்ளோஸ் பண்ணிட்டேன்.
1: ஒரு நீங்க இப்ப சிஏ படிச்சிருந்தீங்கன்னா இப்ப எப்படி உங்களோட ஃபியூச்சர் இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
0: ஜஸ்ட் ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அந்த மாதிரிதான் இருந்திருப்பேன். இப்ப நான் ஒரு தொழிலதிபரா இருக்கேல்ல, என் தம்பி அதான் சொல்லுவான், இல்ல நீ தனியா ஒரு இது போட்டிருந்தா கூட எவ்வளவோ அதுல பிரச்சனைகள் இது இருக்கதான் செய்யும், இப்ப இவ்வளவு சந்தோஷமா இருக்க அப்படி சொல்லுவான். இப்போ என்ன உண்மையா இதை நான் ரொம்ப பிடிச்சுதான் இந்த தொழில நான் செய்யறேன் மேம். ஏன்னா எனக்கு சமையல் வந்து ரொம்ப ஒரு உயிர், ரொம்ப இஷ்டம். நான் வீட்டுல ஒரு டிஷ் செஞ்சாலும் ரொம்ப ரசிச்சுதான் செய்வேன், அது என் பிள்ளைங்களுக்கும் தெரியும். ஒரு சின்ன விஷயம், அதுல ஒரு சின்ன விஷயம் கூட நான் நோட் பண்ணி பாத்து பார்த்து தான் செய்வேன். அதே தான் நம்ம இப்பவும்.
1: இப்ப வந்து நீங்க வந்து புல்லட் எல்லாம் ஓட்டுவேன்னு சொல்றீங்க இல்லையா, ஒரு விஷயம் அதுக்கு வெயிட், இன்னொரு விஷயம் நம்ம காலுக்கு ஹைட், இது நீங்க எப்படி மேனேஜ் பண்ணீங்க?
0: இப்ப கூட எனக்கு பெருவரல தான் நான் அதை பேலன்ஸ் பண்ணாதான் சொல்லுவேன். என் காலுக்கு ஸ்ட்ரெங்த்னிங் கொடுத்து அது வந்து பழகிக்கிட்டேன். இப்ப அந்த பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் நான் அதை உருட்டி தான் பார்த்தேன் சும்மா, ஏன்னா அந்த பேலன்ஸ் என் கைக்கு பழகணும் இல்லையா, அதுக்காக உருட்டி தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் பழகினது பிக் கியர் வண்டி, அப்புறமா தான் ஒரு 6-8 மந்த்ஸ் கழிச்சு தான் நான் புல்லட்டை புக் பண்ணினது.
1: போர் விமானங்களே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள்.
0: பெண்கள் ஆனா அது ஓட்டி அதுல போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபீலிங்கே வேற. புல்லட் ஒண்ணுமே போதும், எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தா போதும், காதுல பாட்டை போட்டுட்டு உங்க பாட்டு பைக் எடுத்தீங்களா போயிட்டே இருக்க வேண்டியதா, எங்கேயுமே பிரேக் போடவே தோணாது.
1: ஆனா இந்த பொண்ணுங்களுக்கு இது மாதிரி பாக்கும் போது ஒரு ஒரு விஷயங்கள்லயும் ஆசைகள் நிறைய வரும். ஆனா இனி எங்க நம்ம எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த லைஃப்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும் போது, கொஞ்சம் வயசாகும் போது, வாழ்க்கை சூழல் மாறும் போது, அப்படி அதை தட்டி கழிச்சுட்டு போகும்போது அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்ல வாழ்க்கையில?
0: கண்டிப்பா அது வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம் மேம். அதாவது பெண்கள் பொதுவாகவே ஒரு 40-45 இயர்ஸ் வரைக்கும் ஃபேமிலி அந்த மாதிரி இருந்துருவாங்க. ஆக்சுவலா நான் என்ன வச்சுதான் நான் சொல்றேன், பிள்ளைங்களை பாக்கணும். எனக்கு என்னுடைய சூழ்நிலையை பொறுத்தளவுல எனக்கு சரியான தொழில் இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொழில் இருந்தவரை தொழில கான்சன்ட்ரேஷன், பிள்ளை ஸ்பெஷல் சைல்டு அந்த மாதிரி எல்லாம் நம்ம இருக்கும் போது நம்மள கேர் பண்ணவே தோணாது. ஆனா எனக்குள்ளே நிறைய இது மாதிரி ட்ரீம்ஸ் உண்டு. அது நான் சொல்லும் போது இந்த 46 வயசு பாட்டிக்கு என்ன ஒரு இது, 46 வயசு ஆயாச்சு இவளுக்கு என்ன புல்லட் ஓட்டணும்னு ஆசைன்னு தான் நிறைய பேருக்கு தோணி இருக்கும். ஆனா எனக்கு என்னை தட்டி கொடுத்து என்னையும் என்கரேஜ் பண்ணி நீ ஓட்டுங்க, எனக்கு உண்மையாவே அந்த பைக் ஓட்ட சொல்லி தந்தது என்னோட பையனோட ஃப்ரெண்டு, என் பிள்ளைதான் அவன் தான் சொல்லி கொடுத்தது, அவனும் இன்னொரு பையனும் தான். என்னன்னா அது பெரிய ஒரு விஷயம், அது என்னன்னா இவங்க வயசானபுறம் இவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்காம நான் சொன்னதை என்கரேஜ் பண்ணி, என் தம்பியா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் ஓகே ஓட்டிடுவோம், கால் பேலன்ஸ் பண்ணிடுவோம், அது கால பட்டுச்சுன்னா அவ்வளவுதான், அது அவ்வளவு வெயிட்டு பாத்துடுவியா அந்த மாதிரிதான் சொன்னாங்க. அதான் நானும் அதுக்கப்புறம் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி ஓட்டினேன். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எதுக்கு இத சொல்றேன்னா 45 வயசு 40 வயசு தானாலே எதுக்கு இவளுக்குன்னு கேக்குற உலகத்துல, ஆனா எனக்கு இந்த மாதிரி என்கரேஜ் பண்றதுக்கு ஆட்கள் இருந்தனால ஓகே நான் இன்னைக்கு வரைக்கும் ஓட்டிட்டு சந்தோஷமா இருக்கேன்.
1: ஓகே, இப்ப வித்திறமையோட இந்த மாதிரி நிறைய கனவுகளோட வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க, நிறைய பெண்கள் இருக்காங்க. குக்கிங்ல இருக்கும் வீட்டுல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும், ஸ்டிச்சிங்ல இருக்கும் சுத்தி முத்தி இருக்கிற 1-2 பேர்களுக்கு மட்டும்தான் தெரியும், பேக்கிங்ல இருக்கும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஓரளவுக்கு தான் அவங்க திறமை இருக்கும். ஆனா அவங்களோட திறமை எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ஆனா இப்படி இருக்கிற போது அவங்களுக்கு அந்த குடும்பத்தோட சப்போர்ட், ஒரு ஆதரவு, நீ பண்ண நான் சப்போர்ட் பண்றேன்ற அந்த ஒரு வார்த்தை எந்த அளவுக்கு தேவைப்படுது?
0: கண்டிப்பா அது எல்லாருக்குமே தேவைப்படுது. ஒரு ஆள் அது அப்படி இருந்துட்டா போதும், அவங்க கண்டிப்பா சாதிச்சிருவாங்க. ஒரு ஆள் அப்படி தட்டி விடுக்கிறது, அது வந்து கணவராதான் இருக்கணும்னு இல்ல, அது மகனா இருக்கலாம், மகளா இருக்கலாம், இல்ல சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், ஒரு ஆள் இருந்தா போதும், கண்டிப்பா அவங்க இது பண்ணிடுவாங்க. இன்னும் நிறைய இப்ப வந்து அவங்களுடைய திறமை, இப்போ ஒரு ஹோம் பேக்கிங்கா இருக்கட்டும், இல்ல ஒரு டெய்லரிங்கா இருக்கட்டும், ஏதோ ஒரு டிசைனிங் பண்றதா இருக்கட்டும், இப்ப அதெல்லாம் வந்து வெளிப்படுத்துறதுக்கு சோசியல் மீடியாஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 5 ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் கூட நீங்க டெய்லி உங்களோட மேக் பண்றது அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கும் போது அது பார்த்து உங்களுடைய திறமைய பார்த்து உங்களை என்கரேஜ் பண்ணி ஆட்கள் வரதான் செய்வாங்க. ஒரு வீட்டுல இருந்தே செய்யற தொழில் உண்மையா ஒரு என்ன சொல்ல, நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு ஆள் சப்போர்ட் இருந்தாலும் போதும், கண்டிப்பா அது பண்ணலாம்.
1: ஓகே, இப்ப வந்து பிள்ளைங்களை நிறைய என்கரேஜ் பேரண்ட்ஸ் பண்றதுக்கும் சொசைட்டி பண்றதுக்கும் ரெடி ஆனாலும், இப்போ மாணவர்கள் மாணவிகள்னு சொல்ல முடியாது, மாணவர்கள்னு பார்த்தாலே ஒரு ஒரு சாப்பாடு நமக்கு நீட்டா கிடைக்குது, நம்மளாம் நல்லா பாத்துக்கிறதுக்கு இருக்காங்கிறப்போ அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல அவங்க லாக் ஆயிடுறாங்க. லைஃபோட சிச்சுவேஷன் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது, நம்ம நம்ம சுயமா நிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அந்த பொண்ணுங்களுக்கு அந்த பேரண்ட்ஸ் என்ன சொல்லி கொடுக்கணும், அவங்கள இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்றதுக்கு அவங்கள தயார் பண்ணணும் இல்லையா? இனி இந்த சொசைட்டிக்குள்ள வரக்கூடிய பெண்கள், இப்ப வந்து அவங்க வந்து மாணவிகளா இருக்காங்க, ஒரு பெண்களா இனி சொசைட்டிக்குள்ள

0: அடி எடுத்து வைக்க போறாங்க. சோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்வீங்க?
1: அதாவது அவங்க செல்போன் யூஸ் பண்ணாலும் சிலவங்க வந்து அதையுமே நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்கம்மா. என்ன சொல்ல, இப்ப எல்லாமே இப்ப ஆன்லைன், எல்லாமே படிப்பா இருக்கட்டும், வீட்டுல ஸ்கூலுக்கே போகாம வீட்டுல இருந்தே படிக்கிறவங்க இருக்காங்க ஆன்லைன்ல. அந்த மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு சொல்றாங்க, ஆனா ஸ்கூலுக்கு போகண்டாம், வீட்டுல இருந்து படிச்சா போதும். அந்த மாதிரி இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு இப்ப செல்போன் யூசேஜ் நிறைய தான் ஆகுது. நீங்க அதை பிரயோஜனப்படுத்துங்கன்னு சொல்றேன். நிறைய பிளாட்ஃபார்ம் அதுலயே இருக்குது. உனக்கு எந்த துறையில உனக்கு விருப்பம் இருக்குதோ நீ அந்த இதுல யூஸ் பண்ணிக்கோ. ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும் அதை நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஆனா நீ அது வந்து உன்னுடைய படிப்புக்கு ஏத்த மாதிரி, உன்னுடைய கரியருக்கு ஏத்த மாதிரி, நீ உன்னுடைய ஃபியூச்சருக்கு ஏத்த மாதிரி அதுல என்ன விஷயங்கள் இருக்கு அதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன் நான்.
0: ஓகே, அலைபேசியே உலகம் இல்ல, உலகம் அதுக்கு வெளியே இருக்குங்கறத அவங்க வந்து புரிஞ்சுக்கணும்.
1: ஆனா என்னுடைய வாழ்க்கை பயணத்துல எனக்காக என் கூடவே வந்திருக்கிற, அதாவது ஒரு கட்டத்துல நான் ரொம்ப உடஞ்சு போய் இருந்தேன், அந்த டைம் என்ன வந்து மோட்டிவேட் பண்ணினது மெயினா என் தம்பி. ரெண்டு தம்பியுமே அதுல மறக்க முடியாது. என் கூட பிறந்தவங்க இல்லைன்னா நான் இல்லை, அது ஒரு விஷயம். அதுமாதிரி இன்னொன்னு என்னன்னா, என்ன மாதிரி நிறைய பெண்கள் வந்து வாழ்க்கையில ஒரு கட்டத்துல உடஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும், அதுல நிக்க வேண்டாம், ஸ்டன் ஆக வேண்டாம். அடுத்த விஷயம், நம்ம பிள்ளைங்களுடைய முகத்தை பார்த்துட்டா போதும், அடுத்த இது நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சிருவோம். அதனால எந்த ஒரு விஷயத்திலுமே நம்ம துவண்டு போக கூடாது அப்படிங்கறத நான் சொல்றேன். இன்னொன்னு, நான் புல்லட் இன்னைக்கு ஓட்டுறேன்னா அதுக்கு மெயினா வந்து எனக்கு ரெண்டு பிள்ளைங்க, அவங்களுக்கும் நான் எங்கனாலுமே நான் அதை நான் சொல்லதுக்கு ஆசைப்படுறேன். அந்த பசங்க இல்லைன்னா நான் ஓட்டிக்கவே மாட்டேன், ஓட்டிருக்கவே மாட்டேன். ஏன்னா நான் அந்த புல்லட்டு ஓட்டுறதுக்கு முன்னாடி அந்த வண்டியை சொல்லி தர அன்னைக்கு நான் இருந்த மனநிலை வேற. என் மைண்டை மாத்துறதுக்காக தான் அதை வந்து அந்த பைக் ஓட்டுறதுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய், அன்னையில இருந்தா என்னோட இதே மாறிச்சுன்னு சொல்லலாம். இந்த விஷயங்களை நான் எங்க போனாலும் சொல்லணும்னு ஆசைப்படுவேன். என்ன பாக்குறவங்க வந்து சோகமா இருக்க கூடாது, அவங்களுக்கு என்ன பார்த்தா ஒரு எனர்ஜி வரணும்.
0: பேச்சா கேட்டா கூட எனர்ஜி
1: வருதா, அப்படி வரணும்னு நினைக்கிறேன். என்னோட லுக்கா இருக்கட்டும், என்னோட பேச்சா இருக்கட்டும், என்னோட நடையா இருக்கட்டும், நான் வந்து 46 இயர்ஸ், ஆனா நான் என்னைக்குமே என் மனசுல நான் 46 நினைச்சதே கிடையாது, நினைக்க மாட்டேன். என் பையன் சொல்லுவான், என்னமா நீங்க 46 ஆகுது, இவ்வளவு வயசாயிச்சு, என்னமா நீங்க அப்படி சொல்லுவான். பேரம் பேத்தி வந்தாலும் நான் இப்படிதான்டா இருப்பேன் அப்படி சொல்லுவேன். அது வந்து எல்லா பெண்களுக்கும், சில பெண்களுக்கு அது விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், நீங்க எப்படி 46 50 நான் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு நான் சொல்றேன்.
0: ஆமா, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நம்ம வந்து வாழ்க்கையை வாழ்றதுக்கு, அதுக்கப்புறம் பொறுப்புகளை சாட்டிஸ்ஃபை பண்றது தான் நம்மளுடைய முதல் இது அப்படின்னு இருக்காம வாழ்க்கை வாழ்ற வாழ்க்கை.
1: ஒரு குறிப்பிட்ட வயசு வரும், பிள்ளைங்க வளர்ந்தாச்சா உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குதா, தைரியமா நீங்க பண்ணுங்க. ஆனா யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. உன்னுடைய விருப்பம் வந்து உன் விருப்பத்தினால மத்தவங்கள நீ ஹர்ட் பண்ணாத, உன் விருப்பத்தை நிறைவேற்றிக்க. அது எந்த வயசா இருந்தாலும் உன்னோட ட்ரீம நீ நிறைவேற்றிக்க. என் ட்ரீம் 45 எனக்கு நிறைவேறி இருக்கு, சின்ன வயசுல இருந்து உள்ளது. அதே மாதிரி எல்லாருக்கும் அதுதான் சொல்றேன்.
0: ஓகே மேம், ஓகே, அதாவது நிறைவா சொன்னாலும் சிறப்பா சொன்னீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழுங்க, ஆனா யாரையும் ஹர்ட் பண்ணாதுங்க அப்படின்றது ஒரு அழகான விஷயத்த சிறப்பா சொன்னீங்க மேம். கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியை கேட்கும் போது எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்றது, சிலருக்கு வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்களை செய்யறதுக்கு சுத்தி உள்ள சூழல் தடையா இருக்கும், சிலருக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு தயக்கம் இருக்கும். எப்படின்னாலும் அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணாம நீங்க சொன்ன மாதிரி நமக்கான சந்தோஷங்களை நம்ம நிச்சயமா நம்ம வாழணும். என்னோட நம்மளுடைய வாழ்க்கையும் நமக்கு முக்கியம் தானே, நம்மளுடைய அன்புக்குரியவர்களுடைய ஒவ்வொரு விஷயமும் முக்கியங்கிற மாதிரி நம்மளுடைய விஷயங்களும் நமக்கு முக்கியம். ரொம்ப அழகா நீங்க நிறைய விஷயங்கள், உங்களுடைய தொழில் அனுபவங்கள், அதுக்கும் மேல உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள், நீங்க அந்த விஷயமா கொடுத்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஊக்கம் தான் ஒரு பிரதானமா இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில அமைஞ்சது. ரொம்பவே சிறப்பா நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி மேம்.
1: மிக்க நன்றிமா.
2: இதுவரை பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் தொழில் முனைவோர் நாகர்கோவில் எம் ஐரின் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். அடுத்ததா வருது நமக்குள்ளே.
3: நிலா, நிலா வீட்டுல இருக்கியா? அங்கே இருக்கமா?
0: அக்கா நீங்களா?
3: ஆமா நான் தாம்மா. எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு.
0: ஆமா நானும் உங்களை பாக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். பரவாயில்ல, இன்னைக்காவது என் ஞாபகம் வந்து வந்திருக்கீங்களே, வாங்க வந்து உட்காருங்க.
3: சரிம்மா, உன்னோட முடி இடையில கொஞ்ச நாளாவே நீ கொட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்த, ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்த. இப்ப முடி சரியாயிடுச்சா எப்படி?
0: இதுக்காக நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் கேட்டேன். முக்கியமா நம்ம முடி உதறலுக்கான காரணங்களை கேட்டுதான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு.
3: இப்படி என்ன விளைவுகள்னால முடி உதறுதுன்னு நீ நினைக்கிற?
0: பொதுவா இன்னைக்கு பல பிரச்சனைகளுக்கு காரணமே உணவு பழக்கம் தான் நமக்கு தெரியும். அதுலயும் முக்கியமா அந்த இரும்பு சத்து, புரதச்சத்து, வைட்டமின் டி இந்த மாதிரியான சத்தெல்லாம்

0: வந்து குறையும் போது முடி வந்து அதிகமா உதிருது. அடுத்த பிரச்சனையா முக்கியமா சொல்றது நம்ம வந்து இந்த மன உளைச்சல் தான். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நம்மளுடைய லைஃப்ல நம்ம வந்துட்டு ஒழுங்கா தூங்காம இருக்கிறதுனால இந்த மன அழுத்தம் அதிகரிக்கிறதுனாலயும் முடி நிறையவே கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த முடி உதறல் பிரச்சனையை வந்துட்டு நம்ம வெறுமனே ஒரு முடி உதறல் பிரச்சனையா வந்து பார்க்க முடியாது. உடம்புல இருக்கு ஏதாவது ஒரு மாற்றம் நம்ம உடம்புல ஏற்படுதுங்கிறப்ப தான் இந்த முடி கொட்டுதல் அதிகமா இருக்கும். சோ முடிய கேர் பண்றதுக்காக மட்டும் இல்ல, நம்மளுடைய ஹெல்த்தோட ஒரு வெளிப்பாடா கூட இந்த முடி உதிர்தல் இருக்கு. அதனால ஒரு அளவுக்கு அதிகமா முடி உதிர்தல் வருதுன்னா கண்டிப்பா டாக்டர் பார்க்கணும், அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்னு, பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு நம்மளுடைய அந்த முடியோட வேர்களுக்கு நிறைய தேவைப்படுது. சோ அதுக்கேத்த மாதிரி மசாஜஸ் கொடுக்கறதும் பண்ணலாம், பிளஸ் வந்துட்டு அதுக்கான யோகா கூட இருக்கு. சோ அந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் எடுத்து நம்ம அதுல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு இந்த முடி உதிரல் எல்லாம் ஸ்டாப் ஆயிரும். ஆனா வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அளவுக்கு அதிகமான முடி உதிரல்னா கண்டிப்பா எதுனாலங்கறத தெரிஞ்சுக்கணும், அது ஒரு முக்கியமான விஷயம்.
1: நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா நாம வந்து மூணு வேளைகளையும் எந்தெந்த நேரத்துல உணவு கரெக்டா எடுத்துக்கணுமோ அதை கரெக்டா எடுத்துக்கணும். இன்னொன்னு வந்து சரியான தூக்கம், கரெக்டான தூக்கம் தூங்கணும். இன்னொன்னு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். இதையும் தாண்டி நம்மளுக்கு முடி உதிர்தல் வந்து இருக்குது அப்படின்னா மருத்துவருடைய ஆலோசனை கண்டிப்பா எடுக்கணும்னு சொல்ற, அப்படிதானமா?
0: அதே தான் சொல்றேன். சரி, வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் போய் குடிக்கிறதுக்கு ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரியா?
1: நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். சரி, நீனே அந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டே இல்ல, நான் இருந்து ஜூஸ குடிச்சிட்டே போறேன்.
0: அடுத்ததா வருது சாதனை பெண்மணி.
1: இன்றைய சாதனை பெண்மணி பகுதியில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் ரிதிமா பாண்டே அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். ரிதிமா பாண்டே அவர்கள் அக்டோபர் மாதம் 2007 இந்தியாவில் உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள ஹரிப்பூர் பச்சி என்ற கிராமத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே இயற்கையின் மீது அதிக அன்பும் அக்கறையும் கொண்டிருந்தார். அவரது தந்தை தினேஷ் பாண்டே ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர், தாயார் வினிதா பாண்டே. பெற்றோரின் ஊக்கமும் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வும் அவரது வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. 2013 உத்தராகண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளின் காட்சிகளை தொலைக்காட்சியில் பார்த்த சிறுமியான ரிதிமா மிகவும் பாதிக்கப்பட்டார். அந்த நிகழ்வுக்கு பிறகு காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து ஆர்வத்துடன் படிக்க தொடங்கினார். வெறும் 9 காலநிலை மாற்றத்தை தடுக்க பல துணிச்சலான செயல்களில் ஈடுபட்டார். இந்த செயல் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது. பின்னர் உலகின் பல இளம் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுடன் இணைந்து ஐக்கிய நாடுகள் சபையிலும் காலநிலை மாற்றம் தொடர்பாக குரல் கொடுத்தார். ரிதிமா தனது பள்ளி கல்வியை உத்தராகண்டிலேயே பயின்றார். கல்வியுடன் சமூக பொறுப்புணர்வையும் இணைத்து செயல்பட்ட அவர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பள்ளி மாணவர்களிடமும் பொதுமக்களிடமும் ஏற்படுத்தி வருகிறார். மேலும் சமூக நீதிக்கான மதர் தெரசா நினைவு விருதையும் பெற்றுள்ளார். இளம் வயதிலேயே உலக தலைவர்களிடம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துரைத்த ரிதிமா பாண்டே இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த முன் உதாரணமாக திகழ்கிறார்.
0: என்னைக்கும் புன்னகையோட மலர்ந்த முகத்தோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால இயன்ற அளவுக்கு நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் அதே மலர்ச்சியோட இருக்கிறதுக்கு நம்மளால ஆனது செய்யணும். நல்ல வார்த்தைகள் மூலமும் நம்மளுடைய அன்பு மூலமும் நம்மளால் இந்த சின்ன சின்ன உதவிகள் மூலமாகவும் சில விட்டு கொடுக்கிற தன்மைகள் மூலமாகவும் இந்த புன்னகைய எல்லாரோட முகத்திலயுமே நம்மளால வர வைக்க முடியும். புன்னகையோடைய ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு நொடியையும் அழகாக கழிக்கலாம். வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தானே, அதாவது புன்னகையோட வாழ்றதுக்காகத்தானே.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர்எஸ்எஸ்

0: பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்குட்பட்டது.
1: கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
2: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
1: முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
4: நாகர்கோவில்
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
9: இந்திய பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற கொடை யோகா. மனம் மற்றும் உடலின் ஒற்றுமை, எண்ணம் மற்றும் செயல் கட்டுப்பாடு இணைந்ததுதான் யோகா. சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். உடலும் உள்ளமும் நலம் பெற, முதுமையிலும் இளமையாக, உடல் திறனுடன் திடகாத்திரமாக நாம் இருக்க, அன்றாட வாழ்வின் அங்கமாக யோகாவை மேற்கொள்வோம். யோகா, அது நம் பெருமை, அதுவே நம் வாழ்வின் வளமை.
10: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோனு கவலையா இருக்கு.
11: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
12: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான்கடை, நாகர்கோயில்.
13: தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தற்போது நடைபெற்று வருகின்றன. திருச்செந்தூரிலிருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் போலியோ சொட்டு மருந்து முகாமை சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட C-295 ரக விமானம் தனது முதல் பயணத்தை இம்மாதம் மேற்கொண்டதாக கூறினார். இத்தகைய 40 விமானங்கள் தற்போது நாட்டில் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் விண்வெளித்துறைக்கு இது புதிய உத்வேகத்தை அளிப்பதோடு வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். அண்மையில் கொல்கத்தாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS துணைகிரி

0: எஸ் சம்சோதக், ஐஎன்எஸ் அக்ரி ஆகிய மூன்று போர் கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கடல் முதல் வானம் வரை நாடு பாதுகாப்பாகவும் தன்னிறைவதாகவும் திகழ்கிறது என்றார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21ஆம் தேதி உலகம் முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற பல்வேறு யோகா நிகழ்ச்சிகள் இந்தியாவின் முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி என்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக யோகாசன சாம்பியன் பட்ட போட்டியில் 102 தங்கப்பதக்கங்கள் உட்பட 114 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரதமர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நாட்டை கட்டமைப்பதில் மக்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று குறிப்பிட்ட பிரதமர், மேற்காசிய சூழலை கருத்தில் கொண்டு தங்கத்தில் முதலீடு செய்வதை தவிர்க்குமாறும் வெளிநாட்டு பயணங்களை தள்ளி வைக்குமாறும் தாம் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க மக்கள் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக கூறினார். நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு காப்பீடு வசதிகள் தற்போது கிடைத்துள்ளதாக கூறிய அவர், பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதம மந்திரி ஆயுள் காப்பீடு உள்ளிட்ட திட்டங்களின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார். இத்தகைய திட்டங்கள் குறித்த தகவல்களை குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுமாறும் நாட்டு மக்களை அவர் கேட்டுக்கொண்டார். மக்கள் மூட நம்பிக்கைகளை அறிவியல் அனுபவம் மற்றும் விவாதங்களின் அடிப்படையில் எதிர்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்திய பிரதமர், சரியான தகவல்கள் மூலம் மூட நம்பிக்கைகளிலிருந்து மக்கள் விடுபட முடியும் என்றார். விளையாட்டுத்துறை வேகமாக வளர்ந்து வருவதாக எடுத்துரைத்த பிரதமர், இதில் இளைஞர்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் கூறினார். தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவின் மூலம் மக்களின் படைப்பாற்றலை பாதுகாப்பதற்காக நாளந்தா பல்கலைக்கழகம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறிய பிரதமர், சாஸ்திரார்த் என்ற அறிவுசார் விவாதங்களின் மூலம் பண்டைய மரபுகளை இப்பல்கலைக்கழகம் மீண்டும் உயிர்ப்பித்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள பிற பல்கலைக்கழகங்களும் இத்தகைய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். நவீன தொழில்நுட்பத்தை இந்தியாவின் பாரம்பரியத்துடன் ஒருங்கிணைக்கும் புதிய பாடப்பிரிவுகளை பல்கலைக்கழகங்கள் உருவாக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார். இந்திய கலாச்சாரம் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றடைவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய பிரதமர், டொமினிக் குடியரசில் வசிக்கும் இந்தியர்கள் வேத மந்திரங்களை கற்றுத் தேர்ந்து வருவதாக எடுத்துரைத்தார். பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த செங்கற்களாக மாற்றும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கூறிய பிரதமர், பொது இடங்களை அலங்கரிக்க இத்தகைய செங்கற்களை பயன்படுத்த அறிவுறுத்தினார். விநாயகர் சதுர்த்திக்காக செய்யப்படும் விநாயகர் சிலைகள் உள்ளூர் மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் கைவினைஞர்களால் உருவாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறிய பிரதமர், களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தினார். இதன் மூலம் ஆறு, குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்று பிரதமர் கூறினார். நீர் பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர், மழை நீரை சேமிப்போம் இயக்கம் மேலும் வலுப்பெற வேண்டும் என்றார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தலைநகர் விக்டோரியாவில் தற்போது மேற்கொண்டு வருகிறார். இருதரப்பு ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்து வருகின்றனர். தொடர்ந்து பிரதமர் அந்நாட்டு தேசிய சட்டமன்றத்தில் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினரையும் சந்திக்க உள்ளார். பின்னர் ரோஷ் கைமானில் நடைபெறும் செஷல்ஸ் தேசிய தின கொண்டாட்டங்களிலும் பிரதமர் பங்கேற்கிறார். நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் வனவிலங்கு பாதுகாப்பு கொள்கைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் சரிஸ்கா புலிகள் காப்பகத்தில் மீண்டும் புலிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு 18 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலகின் மொத்த காட்டுப்புலிகள் எண்ணிக்கையில் 75% இந்தியாவில் உள்ளதாக சுட்டிக்காட்டினார்.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருச்செந்தூரில் இருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்குவது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் உலகத்தரம் வாய்ந்த அடிப்படை கட்டமைப்புகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் உட்பட மாநிலத்தின் 77 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. இம்முகாமை முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சென்னை பாலவாக்கத்தில் தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டம் நன்னகரம் துணை சுகாதார நிலையத்தில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ், கோவையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் ஆகியோர் இம்முகாமை தொடங்கி வைத்தனர். காஞ்சிபுரத்தில் சொட்டு

0: இந்த முகாமை தொடங்கி வைத்து பேசிய மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார், அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் பெற்றோர் தங்களது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை தவறாது வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
1: நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின்படி தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பாக அனைத்து பகுதியிலும் அனைத்து குழந்தைகளுக்கும் தவறாமல் சொட்டு மருந்து கொடுக்க வேண்டும். ஒரு சிலர்லாம் தெரியாமல் விட்டுறாங்க. அந்த மாதிரி விடுபடாம இருக்கிறதுக்கு நீங்க அக்கம் பக்கம் இருக்கிற குழந்தைங்களா நீங்க ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அப்படியும் விடுபட்டா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு நீங்க கண்டிப்பா நீங்க அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அந்த மருந்தை நீங்க பூர்த்தி செய்ய வேண்டும்.
0: மாநிலம் முழுவதும் மாலை 5 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்படும். விடுபட்ட குழந்தைகளுக்கு நாளையும் நாளை மறுநாளும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. மாநில அரசின் வருவாய் இழப்பிற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு அவை உடனடியாக சரி செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2028 நடைபெறவுள்ள மகாமக பெருவிழாவிற்கான நிதி ஒதுக்கீடு குறித்து வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் பரிந்துரையின்படி முடிவெடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்துக் கழகத்திற்கு இனி குளிர்சாதன வசதியுள்ள பேருந்துகளை மட்டுமே வாங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மகளிருக்கான இலவச பயணம் திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். தமிழக அரசு அனைத்து துறைகளிலும் ஊழலற்ற நிர்வாகம் என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஜாம்பானோடை ஷேக் தாவூது ஆண்டவர் தர்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பதவியேற்ற 40 நாட்களில் மக்களுக்கு இடையூறாக இருந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக கூறினார். தமிழகம் தற்போது பல்வேறு துறைகளில் நெருக்கடியை சந்தித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் உரத்த நாட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், மாநிலத்தில் மின்வெட்டு அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பாக இரவு நேர மின்தடை தொடர்வதாகவும் கூறினார். தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக பல்வேறு தகுதி விதிமுறைகளை சுட்டிக்காட்டி விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி மறுக்கப்படுவதாகவும் அவர் குறை கூறினார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நிறுவனத்தில் புத்தக திருவிழா இன்றுடன் நிறைவு பெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடந்த 19 தொடங்கிய நெய்வேலி புத்தக கண்காட்சி 10 நாட்கள் நடைபெற்றது. இதில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இதுவரை பார்வையிட்டுள்ளனர். 150க்கும் மேற்பட்ட பதிப்பகத்தைச் சேர்ந்த தங்களுடைய படைப்புகளை பார்வைக்கு 200க்கும் மேற்பட்ட அரங்குகளில் வைத்துள்ளனர். இதில் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் பார்வையிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். கடலூர் மாவட்டத்திலிருந்து இளஞ்செழியன்.
0: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்மன் திருக்கோவிலில் ஆணி தேரோட்டம் தற்போது வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், கிராமப்புற தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்தனர். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டன் லார்ட்ஸில் இந்தியா ஆஸ்திரேலியாவை இன்றிரவு 7 மணிக்கு எதிர்கொள்கிறது. US ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். நாளை நடைபெறும் இறுதியாட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சூ லீ யாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தற்போது நடைபெற்று வருகிறது. திருச்செந்தூரிலிருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் போலியோ சொட்டு மருந்து முகாமை சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101 நேரம், 1:55 நிமிடம். குமரி பண்பலை 101 நிகழ்ச்சியில் கேட்கலாம் தாமிரபரணி திரைப்பட பாடல்.

0: கலைகளின் சங்கமமாய், எங்கும் சமநேசமாய், எத்திக்கும் இன்பமயமாய்,
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 2:15. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் திரைசை. இலக்கிய மரபில் தூது ஒரு முக்கியமான ஒரு இலக்கிய வகை. உடைந்து போன உறவை ஒட்ட வைக்க தூது செல்லுமா இந்த கிளி? ஒலிக்க இருக்கும் பாடல் ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து, கே ஜே சுதாஸ் ஜானகி குரலில், இளையராஜா இசையில்.

0: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல். யார் தெரியுமா?
1: நியூ கேப்டன் கூலா?
0: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்ட்பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட்ட ஆட்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
1: பானசோனிக் ஏசி வாங்க
2: ராஜநன்கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
3: நேரம் 2:21. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரு இசை. காதலின் இயக்கத்தில் தூக்கம் தொலைக்கிறான் இந்த காதலன். பொழுது எப்போது புலரும், அவள் எப்போது வளைவொலி குலுங்க, தன் வீட்டு வாசலில் கோலமிட எப்போது வருவாள் என்று ஏங்கி பார்க்கிறான். இந்த ஏக்கத்தின் குக்கூரலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார்கள் உன்னிகிருஷ்ணன், சுஜாதா. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் அமைந்திருக்கிற இந்த பாடல் நீ வருவாய் திரைப்படத்திற்காக.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈஸி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
3: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
2: அப்படி அதுல என்னதான் இருக்கு?

0: மேத்ஸ்ல இருந்து சயின்ஸ் வரைக்கும், சினிமால இருந்து சமையல் வரைக்கும் மூன்று சவால்கள் இருக்கு. இதுல
1: எனக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ், பாட்டு, கவிதை
0: இதுவும் இருக்கு, இன்னமும் இருக்கு. விளையாட நீங்க ரெடியா?
1: மூணு சவாலையும் விளையாடி ஜெயிச்சா
0: பாசு நீங்க தான் மாசு. சனிக்கிழமை தோறும் காலை 10:02
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரியம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.
2: நேரம் 2:28.
3: கனவுகள் எனும் சோப்பூஞ்சோலையின் நடுவே சிறகு விரித்து படுத்திருக்கும் இந்த சின்ன பறவையின் எண்ணிலடங்கா ஆசைகளுக்கு நாமும் செவிசாய்ப்போமா? ஒலிக்க இருக்கும் பாடல் மே மாதம் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருக்கிறார் ஷோபா சங்கர். ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து வரிகளில் அமைந்த இந்த பாடல்

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜனன்கோ. தொடர்புக்கு 9487222715.
4: நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா? வேர்வை அது சிந்தாமல் வெள்ளிப்பணமா? பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வதால் தோல்வி இல்லை. இது வாழ்வெனும் நதியின் ஆழம் கண்டவர் தன் இளவல்களுக்கு கொடுக்கும் ஒரு அறிவுரை. ஒலிக்க இருக்கும் பாடல் படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து, மலேசியா வாசுதேவன் குரலில், இளையராஜா இசையில்.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services, 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: கண்களில் நீர் வழிந்து கன்னத்தில் ஓட ஆயிரம் கற்பனைகளை எண்ணத்தில் சுமக்கும் இவளின் மனநிலைதான் இவ்வளவு வேதனைக்குரியது. ஒலிக்க இருக்கும் பாடல் பொன்மனச்செல்வன் திரைப்படத்திலிருந்து மனோஜ்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: நேரம் 2:42 நிமிடம். குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை. திரையிசையில் இனி கேட்கலாம் முதல் மரியாதை திரைப்படத்திற்காக S. ஜானகி பாடிய பாடல்.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444249864

0: 4 9 8 6 4 5 8. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
1: தொலைந்து போன தனது இதயத்தை எங்கு சென்று தேடுவான் அந்த காதலன்? ஒலிக்க இருக்கும் பாடல் காதலன் திரைப்படத்திலிருந்து. உன்னி கிருஷ்ணன் குரலில், ஏ ஆர் ரஹ்மான் வரி இசையில், வைரமுத்து வரிகளில்.

நேயர்களே, இன்று பிற்பகல் 3:02 குமரி பண்பலை 101 கேட்கலாம் தேனியர் நேரம். இதில் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத நாள் நேரலை.

0: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

நேயர்களே, இன்று மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடர்ந்து நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே.வி. ரேகா அவர்கள். இன்று மாலை 5:02 குமரி பண்பலை 101 கேட்கலாம் முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள பாடல்களின் திரை இசைச்சரம் தொடர்வது வானிலை அறிக்கை, அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கான செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

நேரம் 2:55, 15 ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவள்ளூர் மாவட்டம் தேர்வாய் கண்டிகை ஏரியில் 8 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் அம்பலூர், சென்னை கொரட்டூர், அயப்பாக்கம், நெற்குன்றம், தாமரப்பாக்கம், வளசரவாக்கம், ஊத்துக்கோட்டை, புழல் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. வாணியம்பாடி, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம், சென்னை அண்ணாநகர் மேற்கு, வில்லிவாக்கம், ஆம்பூர், சோழவரம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சென்னை எம்ஜிஆர் நகர், திருநின்றவூர், எலந்தைக்குட்டை மேடு, அவலாஞ்சி, மடிப்பாக்கம், மணலி, மதுரவாயல், கொளத்தூர், சைதாப்பேட்டை, அரூர், திருவொற்றியூர், கிருஷ்ணகிரி, அம்பத்தூர், சென்னை விமான நிலையம், ஆலந்தூர், மீனம்பாக்கம், எண்ணூர், அமைந்தகரை, விம்கோ நகர், முகலிபாக்கம், சின்னக்கோரை, திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, தண்டையார்பேட்டை, கொளப்பாக்கம், டேனிஷ்பேட் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. மணலி, பெரியப்பட்டி, நுங்கம்பாக்கம், அம்பத்தூர், சென்னை ஆட்சியர் அலுவலகம், மணலி நியூ டவுன், அரூர், திருவாலங்காடு, சாம்ராஜ், வடப்புதுப்பட்டு, சென்னை கொரட்டூர், செருமுள்ளி, அயனாபுரம் வட்டாட்சியர் அலுவலகம், சாலிகிராமம், குடியாத்தம், கத்திவாக்கம், சென்னை நுங்கம்பாக்கம், கல்லன்றி, பேசின்பாலம், கலசப்பாக்கம், விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மேட்டூர், அடையாறு, உட்பிரையர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், பேரையூர், மாதவரம், பெரம்பூர், பெருங்குடி, நந்தனம், ஓமலூர், திருத்தணி, வேலூர், கலவை, குமுடிப்பூண்டி, பாரூர், மேட்டுப்பட்டி, கெத்தை,

ஆலங்காயம், காட்பாடி, ஆற்காடு, மேலாளத்தூர், கோபிச்செட்டிப்பாளையம், பள்ளிக்கரணை, ஊத்தங்கரை, பாம்பாரணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை

அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது, இயல்புக்கு உயர்ந்து காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.6 டிகிரி செல்சியஸ் திருத்தணியில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த வெப்பநிலையான 23.5 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். தருமபுரி, நாகப்பட்டினம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், நீலகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலையே தொடரக்கூடும். இன்று தொடங்கி வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10. ஆகாஷ்வாணி.

எந்த ஒரு இயக்கத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்று பிரதமர் தெரிவித்தார். மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தை திரு நரேந்திரமோடி வலியுறுத்தினார். மேற்காசியா விவகாரத்தால் எழுந்துள்ள சவாலான சூழ்நிலையை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். இளையோருக்கு புதிய தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கிராமங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் வருவாய் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்து கழகங்களுக்காக புதிதாக வாங்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் குளிர்சாதன வசதியுடன் இருக்க வேண்டும் என்பது முதலமைச்சரின் விருப்பமாக உள்ளது என்றும் இதன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்துவது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மக்கள் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று பிஜேபி வினவியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா சீன தைப்பேயை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 312 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 37 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் தடைபட்டுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. இங்கிலாந்து ஏ இந்தியா ஏ

0: இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: மதுர தமிழோடு
2: தென்பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
2: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:03. குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு. தேநீர் நேரம். வணக்கம் நேயர்களே. நம்ம எல்லாருக்குமே இந்த தலைப்பு என்ன அப்படின்னா, நம்முடைய நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இருக்கும் இல்லையா? நல்லதோ கெட்டதோ அன்னைக்கு நடந்த அந்தந்த விஷயங்கள் வந்து அப்படியே பசுமரத்தாணி மாதிரி நம்முடைய மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கும். என்னென்ன யார் யார் என்னென்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, என்னென்ன நடந்துச்சு, இப்படி இப்படி அவங்க இப்படி பேசினாங்க, இவங்க இப்படி பேசினாங்க, அப்படி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட நமக்கு வந்து அப்படியே நினைவில் இருக்கும் இத்தனை வருஷங்களானாலும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த நாள் அது எந்த நாள் அப்படிங்கிறத நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, உடனே நீங்கள் டயல் செய்ய வேண்டிய எண்கள் 2602240 அல்லது 2907722. முன்னிணைப்பாக 04652. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் முதல் நேயர், வணக்கம்.
4: ஹலோ.
3: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: பள்ளிக்கூடத்தில்
3: நன்றி இணைந்ததற்கு நன்றி. வணக்கம்.
5: மழைக்காலம்
3: மழைக்கால வணக்கங்கள். வணக்கங்கள். நலம். யார், இங்கிருந்து பேசுறேன்?
5: மந்திரமூர்த்தி பேசுறேன்.
3: சொல்லுங்க.
5: நீங்க சொல்ற அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஒரு, அதாவது கல்லூரி புகுமுக வகுப்பு, அந்த காலத்துல கல்லூரி புகுமுக வகுப்புல வந்து, அதாவது ஃபைனல் செமஸ்டர் வைப்பாங்க பாத்தீங்களா, அப்போ வந்து நான் ஒரு சப்ஜெக்ட்ல வந்து நன்னா தான் பண்ணியிருந்தேன். ஆனா வந்து எனக்கு ரொம்ப மார்க் கம்மியா கிடைச்சிருந்தது. அப்ப இப்போ வந்து ரீவேரியேஷனுக்கு ஆப் எல்லாம் வந்திருக்கு. அந்த டைம்ல ஆப் எல்லாம் கிடையாது. நாம வந்து வங்கியில போய் பணம் கட்டி மதுரை யூனிவர்சிட்டியில போய் நேர்ல போய் நம்ம எழுதின பேப்பரை வாங்கி பார்த்துட்டு அவங்க நம்ம பக்கத்துல இருந்து கரெக்ட் பண்ணி நமக்கு மார்க் கூடுதலா இருந்தா போட்டு கொடுப்பாங்க. அப்படி எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. அப்ப நான் என்னது நண்பரோடு, நான் மதுரை மண்ணை நிறுத்ததே இல்லை அந்த டைம்ல தான், நானும் என்னது நண்பரோடு மதுரையில யூனிவர்சிட்டிக்கு போனோம் பாருங்க. அதாவது காட்டை அழிச்சு கல்வி புகட்டு நின்ன மாதிரி அந்த டைம்ல வந்து யூனிவர்சிட்டி போறவங்கலாம் ரெண்டு பக்கம் காடாதான் இருந்தது. அப்புறம் அந்த அந்த அதாவது அந்த மையத்துக்குள்ள நுழைஞ்சி என்னுடைய சர்டிபிகேட் எல்லாம் தாண்டி நான் அந்த ஃபீஸ் எல்லாம் கட்டினதெல்லாம் கண்டனா அவங்க எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து அப்புறம்
3: கணிசமான
5: மதிப்பெண்கள் கிடைத்தது. அந்த நாட்டுல என்னால மறக்க முடியல. அப்புறம் அதுல ரீஃபண்டும் கிடைச்சது பாருங்க.
3: ரீஃபண்ட் எதுக்காக?
5: பரவாயில்லையே,
3: இப்படி எல்லாம் இருந்திருக்கேன். அப்ப இருந்த சிஸ்டம்.
5: ஆமா, அப்ப சிஸ்டம் இருந்தது, அது வருத்தங்கள் போயிட்டன. இப்ப நிறைய மாணவர்கள் நிறைய ஆப் எல்லாம் வந்துடுச்சு. இருந்தாலும் அந்த நாள்ல வந்து என்னுடைய முதல் முயற்சியாட்டு இப்படி ஒரு வெற்றியை பலிதமாக்கியதே என்னால்
3: மறக்கவே முடியவில்லை இல்லையா? அந்த பேப்பர்
5: நீங்க சொன்ன மாதிரி நான் போட்டிருந்த ஆடை அப்புறம் வந்து வண்ணம் எல்லாமே இன்னொன்னு என்னுடைய ஞாபகத்துல

0: அருமைங்க, அருமை. நன்றி இணைந்ததற்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ, கிருஷ்ணகிரி சுரேஷ்.
0: ஆ சொல்லுங்க சார்.
2: குமரி பெண்பிள்ளைக்கு முதன் முறையாட்டு மொபைல்ல பேசுனது.
0: அப்படிங்களா?
2: 2023 செப்டம்பர் 14 ஆ, அப்ப மறக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எப்படி பேசவே இல்லையே.
0: ஓ, அந்த நாள் நீங்க அப்படியே ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அருமைங்க, அருமை.
2: ரெண்டரை வருஷமா நேராட்டுக்கு இடக்கடிக்கு கால் பண்ணி போன் பண்ணி கேட்டு பேசிட்டு இருக்கேன்.
0: நன்றிங்க, நன்றி. தொடர்ந்து இணைப்புல இருங்க, டச்ல இருங்க. நன்றிங்க. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? ஆ சொல்லுங்கம்மா, உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள் இது.
3: வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள்.
0: ஒரு செகண்ட்ங்கம்மா, கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்ப பேசுங்க.
3: நாங்க ஒருக்க முக்கோமுக்கு இருந்தோம்மா, திருச்சியில இருக்கேன். போயிருக்கேன். நாங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி எடுத்துட்டு வரதுல பர்ஸ் வந்து மிஸ்ஸிங் ஆயிட்டுமா. பர்ஸ் எங்க வீட்டுக்காரோட பர்ஸ் மிஸ்ஸிங் ஆயிட்டு தெரியவே இல்லாமா. அதனால நாங்க பஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துச்சுமா. ரயில்வே ஸ்டேஷன் வந்தவொடனே பிள்ளைங்க சுத்தி மாத்திட்டு வரணுமா. எங்களுக்கு வர முடியல, வர்றதுக்கு காசே இல்லையா. அப்ப நாங்க ஒரு முக்கம் பார்த்த இடம் எங்களுக்கு பர்சனல் மிஸ்ஸிங் ஆயிட்டு அது எங்க இருக்குன்னு யாரும் இருக்காங்க தந்தாங்களா. ஆமாமா, உங்க குடும்பம் வந்து தண்ணி அந்த கொண்டுட்டு பேசுவாங்க, அட்ரஸ் கொடுத்துட்டு பேசுவாங்க. அந்த வந்து வாங்கிடுங்கன்னு சொன்னாங்கம்மா. அதனால இப்ப எங்களுக்கு பஸ்ஸுக்கு பைசா வரும், இந்த ட்ரெயினுக்கே டிக்கெட் எடுத்து பைசா வேணும்னா நாங்க என்ன பண்ணுவோம்னு நினைச்சிட்டு விட்டேன். ஒரு டிஆர் எப்படி விளையாடுறதே சொன்னம்மா. இப்படி ஆயிட்டு நீங்க போய் ஏறி அங்கே இறங்குமான்னு அவர் பண்ணாருமா. அதனால நாங்க அந்த இறங்கி வீட்டுக்கு வந்துட்டோமா. மறுநாள் அந்த குடும்பத்துல போய் அந்த அந்த பக்கம் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு நன்றி சொன்னோம்மா. இதை என் வாழ்க்கையில இன்னும் வர நான் மறக்க முடியும்,
0: மறக்கவே முடியாது இல்லையா.
3: அருமைங்கம்மா,
0: ரொம்ப சூப்பரா சொல்லீங்க. நன்றி, நன்றி இணைந்ததற்கு. நன்றி. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: வேலூர் மாவட்டம் படிப்பகுதியில இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
4: என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நாள்னா 2017 அந்த 2017 அந்த தீபாவளி அந்த நாள் கொண்டாடினோம், மறக்கவே முடியாது மேம்.
0: என்ன ஸ்பெஷல் அந்த தீபாவளியில? அப்படி
4: ஏன்னா கிட்டத்தட்ட 48 நபர்கள் ஒன்னா சேர்ந்து எங்களுடைய குடும்பத்தோட கொண்டாடினோம். சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, பெரியப்பா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அத்தை, அப்புறமா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்னுடைய சித்தப்பா, எல்லாரும், பெரியப்பா, எல்லாரும் சேர்ந்து தீபாவளியை கொண்டாடினோம்.
0: குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து இல்லையா? 48 பேர் உங்க குடும்பம்.
4: ஆமா, 10 பட்டாசு போட்டி மேம், பாருங்க, 10 பட்டாசு போட்டி வெடிக்கிறோம் வெடிக்கிறோம் வெடிக்கிறோம், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வெடிக்கிறோம். அப்புறமே எங்க பாட்டி வந்து அன்னைக்கு நைட்டு எல்லாருக்குமே ஒன்னா சேர்ந்து 48 பேருக்கு நிலாச்சோறு. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். நாங்க எல்லாருமே கியூல நின்னு அவங்க கையில வாங்கிக்கிட்டோம். ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறமா பாத்தீங்கன்னா புது ஆடை போட்டுக்கொண்டு அப்படியே அந்த தீபாவளியை கொண்டாடி கொண்டு மற்ற வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அன்னைக்கு ஃபுல்லா சமையல் அப்படிங்கறது தடபுட சமையல செஞ்சாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த எல்லையில பந்தியில உட்காந்து எங்க வீட்டுல சாமியானா போட்டு எல்லாரும் அங்க உட்காந்து ஒன்னா சாப்பிட்டோம். அது வந்து பிரம்மாண்டமான ஒரு ஃபங்க்ஷன். அது எங்களுடைய வீட்டுல நடந்த ஒரு விசேஷம். தீபாவளி 2017 நடந்தது, இன்று அளவும் கூட மறக்கவே முடியலன்னா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும்
0: இருந்திருக்கும் இல்லையா. அருமை, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க.
4: நன்றிங்க. இந்த மாதிரி விசேஷ நாட்கள்
0: என்னுடைய வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன்.

0: அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயராவது அந்த மாதிரி 2017ல நடந்த நிகழ்வு மறுபடியும் ரிப்ளிகா பண்ணணும்னு நாங்க பேசிக்கிட்டோம்.
1: நிச்சயமா நீங்க பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: கண்டிப்பா, நன்றி மேம்.
1: நன்றி நன்றி. ஒலிக்க இருக்கும் பாடல் ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து பாடல் முடிச்சுட்டு நேயர்களிடம் தொடர்ந்து பேசலாம்.
2: தரமே தாரகம் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: மற்றும் அஞ்சு கிராமம்
2: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து நேயர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
6: போடி நேர்களால் பாராட்டு பெற்ற எங்கள் பாராட்டுக்குரிய உற்சாகமான அறிவிப்பாளருக்கும்
5: அதுல நீங்க கலந்துகிட்டீங்களா?
6: அஞ்சாவதுதான் வந்தேன், ஆனா இப்பவும் கூட அந்த அந்த கிரவுண்ட்லதான் நின்றது மாதிரியே இருக்குமா
5: அந்த அந்த நினைவு. என்ன போட்டு என்ன என்ன பிளேயர் நீங்க? ஆக்சுவலி
6: ஒரு 5 கிலோமீட்டர் நட போடுமா, வேகமா நடப்பாங்கல்ல இப்பவும் அந்த கிரவுண்ட் எனக்கு கண் தாழ்த்துல அப்படியே இருக்கும்.
5: அந்த நாள் அப்படியே நினைவுல இருக்குது இல்லையா?
6: தெற்காசிய விளையாட்டு சும்மா இல்லமா, ஏகப்பட்ட ஆட்கள் எல்லா நாட்டுல இருந்து வாங்க.
5: ஆமா,
6: எப்படிதான் சேர்ந்தேன்னு எனக்கே கூட நினைக்கல, ஆனா அந்த நாள் மறக்க முடியல. அப்புறம் என்ன ஒண்ணு இருக்கு, நான் அந்த குமரி பண்பலையில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி முத முத பேசினமா.
5: ஓ, 10 வருஷத்துக்கு முன்னாடி?
6: ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு நேயர் ஒரு நேயர் இந்த ஒரு மூலிகைன்னு வந்தது. அதுல முத பேசினா நிறைய பேர் என்ன பாராட்டினாங்க, ஒரு நிலைய தம்பி நல்லா பேசுறியா.
5: அந்த பாராட்டுக்கு
6: நிறைய பேர் சொன்னாங்க, தம்பி நீனாது நீனாதுன்னு
5: சொன்னாங்க.
6: அதனால மறக்கவே முடியல,
5: மறக்க முடியாது இல்லையா? நன்றிங்க சார்.
6: என்ன ஒண்ணு
5: சொல்லுங்க,
6: எனக்கு ஒரு பயம் பிறந்தாமா, அந்த பயம் பிறந்த நாளே மறக்கவே
5: முடியாது. மறக்கவே முடியாது இல்ல, நிச்சயமா இல்ல, யாருக்காக
6: இருந்தாலும்.
5: நன்றிங்க சார், நன்றி, இணைந்ததற்கு. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க.
7: அது வந்து எனக்கு மூத்த மகனுக்கு கல்யாணம் இங்க வச்சு நடந்தது, உங்க ஊர்ல வச்சு. அதே பிறகு அங்க எனக்கு மருமக ஊர்வீகம் இங்கதான் இருந்தாலும் அவங்க குடும்பத்தோட சென்னையில இருந்தாங்க. அப்ப இங்க கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் கழிஞ்ச பிறகு அங்க வந்து திருப்பி வரவேற்பு எல்லாம் வச்சிருந்தது.
5: எங்க? சென்னையிலயா? சென்னையிலயா வச்சிருந்தாங்க வரவேற்பு?
7: சென்னையில வச்சிருந்தாங்க. அதுக்கு நம்ம நாங்க இங்க இருந்து நாங்க எல்லா பேரும் எங்க குடும்பத்தோட சேர்ந்து ட்ரெயின்ல போய் டிக்கெட் போட்டு போயிருந்தோம். ட்ரெயின்ல ஒரே இதுல பக்கத்துல பக்கத்துல எல்லாருக்கும் அப்படியே சீட் கிடைச்சு,
5: ஒரே ஜாலிதான்.
7: ஜாலி ரொம்ப ஜாலி, குழந்தை எல்லாம் சேர்ந்து போற நேரத்துல பயங்கர ஜாலியா இருந்த பிறகு அந்த காலையில போய் சேர்ந்துட்டு குளிச்சு நினைச்சுக்கிட்டு மச்சான சாப்பிட்டு சாயங்காலம் தான் அங்க வரை வரும். அந்த வரவேற்புல எல்லாம் நாங்க வில மாதிரி கலந்துகிட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து, அதே பிறகு மறுநாள் இடம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வீட்டுக்கு திரும்பி கிடக்கோம் எல்லாரும். நாங்க அதே போல பக்கத்துல பக்கத்துல எங்க சீட்டு கிடைச்சிருச்சு.
5: ஓ, பக்கத்துல பக்கத்துல வரும்போதும் கிடைச்சிருச்சா?
7: வரும்போது அந்த வாய்ப்பு எப்பமா கிடைக்கும்.
5: நிச்சயமா, நிச்சயமா. நன்றிங்கம்மா, நன்றி, இணைந்ததற்கு நன்றி.
7: நன்றி, நன்றி.

0: வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: நான் மணிகண்டன் செட்டியாரபடம்.
0: சொல்லுங்க.
1: எனக்கு மறக்க முடியாத நினைவு வந்து, நான் வந்து ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கச்சுமோ, எங்க ஊர்ல வந்து ஒரு விளையாட்டு போட்டி வச்சிருந்தாங்க. அது இந்த நீச்சல் போட்டியில வந்து செகண்ட் பிரைஸ் கிடைச்சு எங்களுக்கு.
0: ஓ, 6ஆம் கிளாஸ் படிக்கும் போதா?
1: ஆமா, 6ஆம் கிளாஸ்.
0: நன்றி, நன்றிங்க சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ.
0: பேர் சொல்லுங்க.
2: சுப்புலட்சுமி பேசுறோம்.
0: சொல்லுங்க.
2: எனக்கு மறக்க முடியாதது, சென்னையில போய் ஒரு வெயிட் நெய்வேன், அதுக்கு வந்து உதய ஸ்டாலின்ல இருந்து ஒரு அவார்டு தந்தாங்க.
0: அவார்டு வாங்கி இருக்கீங்களா? பரவாயில்லையே.
2: முதல் பிரைஸ் 10,000 ரூபா தந்தாங்க. ஒரு அவார்டு மாதிரி ஒன்று தந்து, அதுக்கப்புறம் நம்ம நாகர்கோயில கலெக்டர் அடிச்சிருக்கலாம், அங்க வந்து நாங்க பிரைஸ் வாங்கினாச்சு. இங்க வந்து ஒரு பொன்னாட போட்டுனாங்க. ஆமா, ஒரு பாராட்டு விழா மாதிரி இருந்துச்சு.
0: மறக்கவே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சூப்பர், நன்றி நன்றி
2: நன்றி.
0: வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: குலசேகரம் மேடம்.
0: சொல்லுங்க
3: மேடம். வந்து மறக்க முடியாத அனுபவங்கள் நிறைய உண்டு. நான் வந்து குமரி பண்பலை வானொலியோட நீண்டகால நேயர். முதல் முதலா நம்ம பண்பலையில நேரலை நிகழ்ச்சியில பேசுனது மறக்க முடியாது.
0: மறக்க முடியாது இல்லையா?
3: ஆமா, அது பாடல் கேட்பதா இருந்தாலும், நம்ம மக்கள் மன்ற நிகழ்ச்சியில பொதுமக்களுடைய குறைகளை சொல்றதா இருந்தாலும், அந்த ப்ரோக்ராம் இப்போதே கிடையாது. முன்னால வந்து மக்கள் மன்ற நேரலை நிகழ்ச்சி இருந்து மாவட்டத்தில இருந்து எல்லா பகுதியில இருந்து மக்கள் பேசுவாங்க. இப்ப அது கடித வழி மட்டும்தான் கொடுக்கறாங்க. மக்கள் மன்ற நேரலை நிகழ்ச்சி திரும்ப ஒளிபரப்புனா நல்லா இருக்கு. அடுத்தது, நம்ம 5ஆம் வகுப்பு படிக்கும் போது ஸ்கூல்ல இருந்து, பிரைமரி ஸ்கூல்ல இருந்து வந்து எங்களை வந்து ரயில் மூலம் சுற்றுலா அழைச்சிட்டு போறாங்க மேடம். அதுல வந்து நம்ம குளித்துறை மார்த்தாண்டம்
0: ரயில்வே
3: வந்து ட்ரெயின்ல ஏற்றி கன்னியாகுமரி வரை கூட்டிட்டு போய் கன்னியாகுமரி எல்லாம் காட்டி தந்தாங்க. அது வந்து முதல் முதல்ல ட்ரெயின் ஏறின அனுபவமா மறக்க முடியாது.
0: மறக்க முடியாம பசுமையா இருக்குது இல்லையா?
3: ஆமா, அது இந்த நம்ம வானொலி நிலையம் மக்கள் மன்ற நிகழ்ச்சிய நேரலை நிகழ்ச்சியை மீண்டும் ஒளிபரப்பணும் மேடம். அது இந்த நிகழ்ச்சி மூலம் ஒரு கோரிக்கை.
0: கோரிக்கையா வச்சுக்கிறீங்க. நன்றிங்க சார், நன்றி நன்றி இணைந்ததற்கு நன்றி. ஒலிக்க இருக்கும் பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து நேயர்களிடம் பேசலாம்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே நண்பனே நண்பனே,
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன் நண்பனே. அந்த நாள்

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாயி

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன்.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்?
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்?
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் அன்றா நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: Pontius Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Super Speciality Hospital.
5: ராஜன் அண்ட் கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை July 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்க

0: வாங்குபவர்களுக்கு 3 jar மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் & கோ. தொடர்புக்கு 9487222715.
1: குமரி பண்பலை 101 தேநீர் நேரத்தில் நேயர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நான் அருமணி கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
1: சொல்லுங்க சார்.
2: மேடம், எனக்கு வந்து மறக்க முடியாத அனுபவம்னா, நான் சின்ன பருவத்துல வந்து சுறுசுறுப்பா சுட்டியா வேகமா இருந்தேன். அப்படி இருக்கிற டைம்ல வந்து இந்த பெருந்தலைவர் காமராஜ் ஐயா அவர்கள் அப்படி எங்க ஊர் பஞ்சாயத்து பிரசிடண்டர், பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்கு வருகை தரவுள்ளார்கள். அப்படி இருக்கும்போது சிட்டாறு டேம் எல்லாம் நேரம். அப்ப அப்படி இருக்கிற டைம்ல வந்து அவரை வந்து இவங்க வந்த வீட்டுல சிறப்பிக்கும் பொருட்கள் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப ஐயா அப்படி வர்றதுக்கு எல்லாம் ரெடியா இருந்தாங்க. அந்நேரம் பத்தி அந்த ஊர்காரங்க எங்களை போல சின்ன குழந்தைகளை வந்து அவரை வரவேற்க உற்சாகப்படுத்தும் பொருட்டு எங்களை உச்சி கூட்டு இருந்தாங்க. சின்ன குழந்தை தெரியாது இல்ல. அப்ப வந்து நான் 4-5 வயசு பருவம் தான் உண்டு. ஆனா சுட்டித்தனமா இருக்கனால ஒரு அந்த எல் ஷேப், ஒரு எல் ஷேப்பான ஒரு வளைவு மாதிரியான இடத்துல நின்னு காமராஜ் காமராஜ் கோஷம் போட்டுட்டே இருந்தான். அப்படி கோஷம் போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு கோஷம் ஒண்ணும் இல்ல, ஃபுல்லா சைலண்ட். எல்லாரும் சத்தத்தை விட்டுட்டாங்க. ஷேப் எல் ஷேப் அவர் வார்த்தை எனக்கு தெரியல. அப்போ திடீர்னு எல்லாரும் பேசாம இருக்காங்க, நான் மட்டும் காமராஜ் வாழ்க காமராஜ் வாழ்க்கு சத்தம் போட்டுட்டே இருக்கேன். ஐயா அந்த டேர்னிங்ல வந்து திடீர்னு வந்து தோல புஜத்துல வந்து தட்டு கொடுத்து ஆஹா அப்படின்னு என்ன சின்ன வயசுலயே அவருடைய ஒரு பெருந்தகையினுடைய கையனுடைய தோளில் பட்டு என்னை வாழ்த்தி இருக்கிறாங்க. அந்த பெற்று இருக்கிறேன்.
1: அருமைங்க சார், அது அப்படியே அழகா சொல்றீங்க இல்ல, அப்படியே நினைவுல வச்சிருக்கீங்க. எல் ஷேப்ல
2: பெருமகன் ஒரு அப்பளுக்கு இல்லாத பெரும் மக்களுடைய வாழ்க்கை அப்பவுமே எனக்கு கிடைச்சிருக்கு பாருங்க.
1: அருமைங்க சார், அருமை. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: அன்பான இனிய மாலை வணக்கம்.
1: யார் இங்கிருந்து பேசுறீங்க? மாலை வணக்கங்கள்.
3: தோவாலையில இருந்து கிருஷ்ணமாலுமா.
1: சொல்லுங்க.
3: நலம் நலமறிய விருப்பம்.
1: நலம்.
3: ஆமா, மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கு. அது ஒண்ண சொல்லி. ஆமா, அது வந்து நம்ம நடத்துற வட்டத்துல. அப்ப நமக்கு வந்து பிளைட்ல போகணும்னு நினைப்பு இருக்கும். அது சாத்தியமாகுமா என்பது நம்ம கையிலயும் கிடையாது. ஏதாவது ஒரு இதை பொறுத்துதான் நம்ம போக முடியும். அப்ப அப்படி ஒரு நம்ம சின்ன பிள்ளையா பிளைட்ல பார்க்கும்போது ஆறு மணில இருந்து பாத்துக்கிட்டேதான் இருக்கும். அப்போ 2017 எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சுமா, என் பிள்ளை வெளிநாட்டுல பொண்ணு வெளிநாட்டுல இருக்கும்போது அம்மாவை கூட்டிட்டு போகணுங்க அப்படியே ஒரு நினைப்புல கூட்டிட்டு போனாங்க. அப்ப வந்து நம்ம முத எல்லா ப்ராசஸையும் முடிச்சு பிளைட்ல கால் வைக்கும் போது அப்படி ஒரு ஆனந்தமா, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு. ஏதோ நம்ம நமக்காக நம்ம பிள்ளை ஒரு இதை பண்ணுதுன்னு தெரியுது. அந்த நினைப்பு வந்து எனக்கு முதல் அது ரொம்ப
1: சந்தோஷமா இருந்தது. இல்லையா, கீழே இருந்து பார்த்த விமானத்துல நீங்களே ஏறி போற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு நிகழ்வா இருந்துக்குது இல்லையா? நன்றி நன்றிங்கம்மா, நன்றி இணைந்ததற்கு. நன்றி. வணக்கம். வணக்கம், பேசலாம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
4: மறக்க முடியாதது நிறைய இருக்கு, எதை சொல்லனே தெரியல.
1: தெரியலையா உங்களுக்கு எது நல்லா மறக்க நல்லா தெரியுதோ அதை சொல்லுங்க.
4: 1980 மேடம் முத பம்பாய்க்கு போகும்போது இங்க இருந்து போகும்போதே எல்லாரும் பயக்கட்டினாவும். அந்த சின்ன ரூம் தான் இருக்கும், ஹிந்தி தெரியாது, ஒரு பாட்டையும் தெரியாது. எப்படி நீ சமாளிக்க போற, கதவை திறக்காத, அப்படி ஒண்ணுமே தெரிஞ்சு பயன்படுத்தி விட்டுறாங்க.

0: போகும்போது ட்ரெயின்ல நாங்க அப்பம்னா நாலு நாள் இங்க இருந்து மெட்ராஸ் போய் அங்க தங்கி மறுநாள் தான் ட்ரெயின். அப்படித்தான் போன அந்த பேச்சு வந்து ராத்திரி இறங்கணும். அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. போகும்போது அந்த எங்க பேச்சுல அங்க மூணு பேர்
1: தான்
0: அந்த ஆள் இறங்கி வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு நாள் போய் சமைச்சிட்டு இருக்கும் போது பின்னால வந்து ஒரு ஆள் குதிச்சு குதிச்சுட்டுனா எனக்கு தெரியல கதவை சாத்திட்டு உட்காந்து அழுத இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு அவங்களே என் பிள்ளைங்க கூட்டிட்டு போய் நல்லா வச்சுக்கிட்டு ரெண்டு அளவுக்கு அவங்க நர்ஸு எல்லாம் பாத்தாங்க. அந்த அப்பன் அவரு கண்ணிதான் பிள்ளைகளும் ரெண்டு நல்ல பிள்ளைகளும் வந்து அழகா என் பிள்ளைய தூக்கிட்டு போயிருந்தான். அப்படி அதே மாதிரி ஒரு தடவை வந்துகிட்டு இருக்கும் போது எங்க வீட்டுல ஒரு வளர்த்து அந்த பேப்பரை விரிச்சு தான் சாப்பிடணும். பேப்பரை விரிச்சு அதுக்கு மேலதான் சாப்பாடு வச்சு சாப்பிடணும். சாப்பிட்டு இருக்கும் போது பிசிஆர் வந்தார். பிசிஆர் கொடுத்து செக் பண்ணியாச்சு டிக்கெட் எங்க வச்சுன்னு தெரியல மறந்தும் போச்சு டிக்கெட் உள்ளதானே இருக்குன்ட்டு. இதுதான் எனக்கு தூத்து விழுத்து அன்னைக்கு எல்லா பேப்பர் அந்த இதெல்லாம் அப்படி எல்லாம் எங்க மயங்கி வர கைக்கிட்டு போட்டுது. அதெல்லாம் எல்லாம் தொடச்சி கொடுத்து இதோட வெளியே போட்டுது. டிக்கெட்டை பாக்காங்க டிக்கெட்டை காணல. அது சரியான
1: கிடைச்சதா இல்லையா டிக்கெட்டு? கடைசியில டிக்கெட் கிடைச்சதா இல்லையா?
0: டிக்கெட் கிடைக்குது. எப்பமா டென்ஷன் போய் அவர்கிட்ட இருந்தா செக் பண்ணியாச்சு. அப்படியே அவரு நான் ஒரு மணி நேரம் கழிச்சு சொல்லுதேன்ட்டாரு. செக் பண்ணியாச்சுன்னா ரெண்டாவது வந்து 2000 ரூபாய் பயன் கட்டுதாங்காரு. அது பக்கத்துல இருக்காது சொல்லிட்டு 2-3 மணி நேரம் ஆயிட்டு இருந்தீங்க. நல்ல யோசனை பண்ணி பைய உங்க பார்த்த பாருங்க டென்ஷன் இல்லாம தேடுங்கன்னா அது மடிச்சு உள்ள வச்சிருக்காங்க. அது ஒரு கரையில ஒதுங்கிருந்து அது எடுத்த பிறகுதான் பாதி உயிர் வந்துச்சு.
1: உயிரே வந்துச்சு இல்லையா?
0: ஆமா. போகும்போது நாங்க அந்த ட்ரெயின்ல 3 வருஷம் அவங்க கூட்டமே கிடையாது. அதே மாதிரி இப்ப நான் முடிச்சிட்டு வரும்போதும் அதே நான் என் மகன் எங்க வீட்டு 3 வருஷம் அந்த பெட்லயே வாரம். அதான் யோசனை பண்ணு முத முத 80 ரூபாய் போகும்போது அப்படி இப்போ வரும்போது ஏன்னா மத்த நேரமா உட்கார சீட்டு கிடைக்காது. நெருக்கி முடிச்சுட்டு இருக்கணும். அவ்வளவு ரஷ்ஷா இருக்கும். மேடம்
1: நேர்களிடம் தொடர்ந்து பேசுவதற்கு முன்பு ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
4: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
5: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
7: ஹலோ
8: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
7: மறுபடியுமா?
8: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனோ 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
7: சார் இவ்வளவு எங்கிருந்து?
8: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
7: சார் 2 லட்சம்
9: என்னாச்சப்பா?
7: அம்மா

0: சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
1: அடே
0: கட் பண்ணிட்டான்.
2: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
2: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
3: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: அரசு
6: கல்வி சலுகைகளுடன் வேலை வாய்ப்பு உறுதி.
5: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
6: மற்றும் 0465129648383. மத்திக்கோடு திக்கணம் கோடு.
7: தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மோடு பேச இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.

0: நேரம் 3:44. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மேடம், நான் மூலச்செல்லாண்டு மாரி பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: எனக்கு 1986 ஒரு வேலை கிடைச்சது மேடம், கவர்மெண்ட் வேலை. அது வந்து மறக்க முடியாது மேடம்.
0: அந்த நாள் மறக்க முடியாது. கிடைச்ச அன்னைக்கா இல்ல நீங்க ஜாயின் பண்ண அன்னைக்கா?
1: எனக்கு வேற ஆர்டர் வந்தது.
0: ஆர்டர் வந்த அன்னைக்கு
1: வீட்டுக்கு ஆர்டர் வந்திருந்து நான் எதிர்பார்க்கல. நாங்க
0: ரொம்ப எவ்வளவு குடும்பமே சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா? தொடர்ந்து நேயர்களிடம் பேசுவதற்கு முன்பு மதராசப்பட்டினம் திரைப்பட பாடல் வர இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு நேரத்தை பேசிடலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: ஆ வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? மறக்க முடியாம அப்படியே ஞாபகத்துல இருக்கிற ஒரு நாள் எந்த நாள் அப்படிங்கறது?
2: மறக்க முடியாத நாள்.
0: ஆமா, மறக்க முடியாது.
2: 2004 ஆகஸ்ட் 18 அன்னைக்கு திருவோண திருநாளா, எங்க வீட்டுல எல்லாருமா அமர்ந்து, திருவோணம் வந்தாலே எங்க வீட்டுல எல்லாருமா அமர்ந்து எல்லாம் போட்டு சாப்பிடறது வழக்கம். மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டுல உள்ள சின்ன சின்ன குழந்தைகள் உறவினர்கள் எல்லாருமா வந்து எங்க வீட்டுலதான் சாப்பிட கூப்பிடுவோம், எங்க வீட்டுல வந்துதான் சாப்பிடுவாங்க. அன்னைக்கும் அதே வருஷம் பக்கத்து வீட்டுல எல்லா பிள்ளைங்களும் என்னுடைய உடன்பிறப்புகள் எல்லாருமே அமர்ந்து சாப்பிட்டோம். 2004
0: வருஷம்
2: ஒவ்வொருவரும் திருமணம் ஆகி அவர் அவங்க வீட்டுக்கு போனாங்க, போன சேரவே முடியல. பிறகு ஸ்கூல் விடுமுறை வரும் போதுதான் நாங்க சேரது. அந்த 2004 வருடம் திருவோண நாள் என்னோட வாழ்க்கையில
0: மறக்க முடியாத
2: ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம். அதை நினைக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் வருத்தம். நம்ம அந்த அழகிய வசந்த காலத்துல எல்லாம் இழந்து விட்டோமே, இனி அந்த மாதிரி நாட்கள் வருமா நம்முடைய வாழ்க்கையில்? அம்மா அப்பா அண்ணா அக்கா தங்கச்சி எல்லாருமா சாப்பிட்டு அந்த நாட்கள் இனி நம்முடைய வாழ்க்கையில் வராது, அப்படி ஒரு ஏக்கம்.
0: அதனால சந்தோஷமும் இருக்கு, ஏக்கமும் கலந்து இருக்கு இல்லையா? அந்த நாளை நினைக்கும் போது நன்றி. நன்றிங்க அம்மா, இணைந்ததற்கு நன்றி.
2: நன்றி நன்றி.
0: ஒலிக்க இருக்கும் பாடல் மதராசப்பட்டினம் திரைப்படத்தில் இருந்து.

0: நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: ஆரோக்கியமான ஓர் உடல்,
2: ஆரோக்கியமான ஓர் மனம்,
1: இவைதான் நம் அனைவரின் தேடல்.
2: பேரண்டத்தின் நெரிசலில் இருந்து விலகி அமைதியான மனநிலையினை அடைய
1: யோகாவை தொடங்குவோம்.
0: தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் நேயர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். வணக்கம். வணக்கம்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: இன்று மாலை 5:30 ஒலிபரப்பாகும் உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கோகோ சாகுபடி நித்திரவிளை, கே பத்மநாபன் அவர்களுடன் நேர்முகம், கேத் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து, திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள், அமுத சுரபி PM ஸ்வாநிதி திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கடல் மீன்பிடி தொழிலில் தொழில்நுட்ப சேவைகள், கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். தினந்தோறும் 7:30 ஒலிபரப்பாகும் உழவர் உலகம் நிகழ்ச்சி இன்று மாலை 5:30 ஒலிபரப்பாகும்.
4: மேடம் வணக்கம்.
5: வணக்கம்,
4: நான் பிரசாந்த் பேசுறேன், குளச்சல்ல இருந்து. நல்லமா இருக்கீங்களா
5: மேடம்? நல்லமா இருக்கேன் சார், சொல்லுங்க
4: மேடம். எனக்கு மறக்க என்னோட லைஃப்ல மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த பி மெக்கானிக்கல் முடிச்சேன், அந்த பேச்சுலர் டிகிரி முடிக்கிற அந்த நாள் 2012 மேடம். அதுல வந்து அந்த கிராஜுவேஷன் டே அன்னைக்கு அந்த சர்டிபிகேட்ட வாங்கிட்டு அப்படியே அந்த நம்ம கோட் மாதிரி எல்லாம் போட்டுட்டு கீழே வருவோம் இல்லையா, அத வந்து எங்க அம்மாவும் அக்காவும் வந்திருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு அத மாட்டி விட்டுட்டு அப்புறம் அவங்க வந்து அப்படி ஒரு ஆனந்த கண்ணீர் விட்டாங்களே ரெண்டு பேரும். அந்த நினைவு எல்லாம் அப்படியே ஒரு மெமரிஸ், அதெல்லாமே ரொம்பவே சந்தோஷமான ஒரு நாள். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டிகிரி படிச்சது மேடம். ஏன்னா தமிழ் மீடியம் ரொம்ப கஷ்டம், பிளஸ் டூ வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு அந்த காலேஜ்ல போய் ஃபுல்லாவே இங்கிலீஷ், ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த 8-4 வருஷமும் கஷ்டப்பட்டு
5: கஷ்டப்பட்டு டிகிரி வாங்கினதுனால அந்த நாட்கள் வந்து இந்நாள் வந்து இன்னைக்குமே அப்படியே நினைவுல இருக்குது இல்லைங்களா?
4: கண்டிப்பா மேடம், அருமையான ஒரு தலைப்பு மேடம், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
5: நன்றி, நன்றிங்க சார், நன்றி, இணைந்ததற்கு நன்றி.

0: அந்த இயரிங்க காட்டுங்க.
1: போச்சு உன் பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
0: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
1: எங்க?
0: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல.
1: ஹா?
0: RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
1: நோ ப்ரோக்கரேஜ்,
0: நோ ஹிடன் ஃபீஸ்.
1: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல ஆப்க்கு.
0: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேரம் 3:56. நேயர்களே, நமது குமரி பண்பலை 101 இன்று மாலை 8 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.

நேயர்களே, இன்று மாலை 4-2 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடர்ந்து நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே.வி. ரேகா அவர்கள். அதனைத் தொடர்ந்து பி.வி. நரசிம்மராவ் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. இதனையடுத்து SMS உங்கள் சாய்ஸ் கேட்கலாம்.

0: இன்று மாலை 5:30 உழவர் உலகம். இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. கோகோ சாகுபடி நேர்மதத்தில் பங்கேற்கிறார் நித்திரவிளை கே பத்மநாபன் அவர்கள். கேத் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுத சுரபி பி எம் ஸ்வநிதி திட்டம் உரையாடல் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து நொடிகளில் சில நுட்பங்கள், கடல் மீன்பிடி தொழில்நுட்ப சேவைகள். தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள். குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி தேநீர் நேரம். தேநீர் நேரத்தில் பங்கேற்ற மற்றும் பங்கேற்ற முயற்சி செய்த மற்றும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். நேயர்களே, இன்று இரவு 8 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து செய்தி சுருக்கம்.
1: சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பாதுகாப்பு துறையில் நாடு சுயசார்பினை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். மக்கள் பங்களிப்போடு எந்த ஒரு இயக்கத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்று பிரதமர் தெரிவித்தார். மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தை திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். மேற்காசியா விவகாரத்தால் எழுந்துள்ள சவாலான சூழ்நிலையை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். இளையோருக்கு புதிய தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கிராமங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் வருவாய் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்து கழகங்களுக்காக புதிதாக வாங்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் குளிர்சாதன வசதியுடன் இருக்க வேண்டும் என்பது முதலமைச்சரின் விருப்பமாக உள்ளது என்றும், இதன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். பொது இடத்தில் போதைப்பொருள் பயன்படுத்துவது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மக்கள் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று பிஜேபி வினவியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 3 வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா சீன தைபேயை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. இங்கிலாந்து ஏ இந்தியா ஏ இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: செந்தமிழ் சொல்லெடுத்து
3: பைந்தமிழ் பாட்டிசைத்து
2: பாங்குடன் பவனி வந்து
3: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
2: உங்கள் குமரிப்பண்பலை 101.

0: நகரங்கள் மற்றும் அதன் இதய துடிப்புகளாக ரயில் நிலையங்கள் நீண்ட காலமாக இருந்து வருகின்றன. அம்ரித் பாரத் நிலைய திட்டம் என்பது இந்தியா முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களை படிப்படியாக மேம்படுத்துவதற்கான ஒரு நீண்டகால திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நிலையத்திற்கும் விரிவான திட்டங்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு நிலையத்திற்கும் என்னென்ன தேவை என்பதை பொறுத்து பணிகள் பல கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளன. நிலையங்களை சுத்தமாகவும் வசதியாகவும் பயன்படுத்த எளிதாகவும் மாற்றுவதே இதன் குறிக்கோள். நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்கள், காத்திருப்பு அரங்குகள், கழிப்பறைகள், தளங்கள் மற்றும் கூரை வசதிகளை மேம்படுத்துவதும் இதில் அடங்கும். தேவைப்படும் இடங்களில் லிப்ட், எஸ்கலேட்டர் மற்றும் இலவச வைஃபை போன்ற வசதிகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. பயணிகளுக்கு உதவ வழிகாட்டி அடையாளங்கள் மற்றும் தகவல் அமைப்புகளும் உள்ளன. சில நிலையங்களில் நிர்வாக ஓய்வறைகள் மற்றும் வணிக கூட்டங்களுக்கான சிறப்பு பகுதிகள் இருக்கும். ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் உள்ளூர் பொருட்கள் கியோஸ்களில் விற்கப்படும். மேலும் நிலையங்களை பசுமையானதாகவும் மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு என்ற கருத்து நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களில் காட்சி மற்றும் விற்பனை நிலையங்களை வழங்குவதன் மூலம் இந்தியாவின் பூர்வீக மற்றும் சிறப்பான தயாரிப்புகள் கைவினை பொருட்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. பூர்வீக பழங்குடியினரால் தயாரிக்கப்பட்ட கலைப்பொருட்கள், உள்ளூர் நெசவாளர்களின் கைத்தறி, கைவினை பொருட்கள், மசாலா பொருட்கள், தேநீர், காஃபி மற்றும் பிற பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் அந்தந்த இடத்திற்கு ஏற்றதாக இருக்கும். அம்ரித் பாரத் மிஷன் நிலைய கட்டிடங்களை மேம்படுத்துதல், நகரின் இருபுறமும் நிலையத்தின் மூலம் இணைத்தல், பேருந்துகள் மற்றும் பிற நகரங்கள் போன்ற பிற போக்குவரத்து விருப்பங்களுடன் நிலையங்களை இணைப்பதிலும் கவனம் செலுத்துகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றவாறு நிலையங்களை மாற்ற சிறப்பு கவனம் செலுத்தப்பட உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த தீர்வுகள், சத்தமில்லாத பாதைகள் மற்றும் சிறந்த திட்டமிடல் ஆகியவை மேம்பாடுகளின் ஒரு பகுதியாகும். நீண்ட காலத்திற்கு நிலையங்களை வெறும் பயணத்திற்கு அப்பால் பல நோக்கங்களுக்கு உதவும் துடிப்பான நகர மையங்களாக மாற்றுவதே இதன் நோக்கமாகும். மில்லியன் கணக்கான பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்துவதற்காக அதன் உள்கட்டமைப்பை நவீனமயமாக்க இந்திய ரயில்வேயின் ஒருங்கிணைந்த முயற்சியை அம்ரித் பாரத் ரயில் நிலையம் குறிக்கிறது. அழகியல் ரீதியாக வடிவமைக்கப்பட்ட முகப்பு, மறுசீரமைக்கப்பட்ட தளங்கள், அழகான நிலத்தோற்றம், கூரை பிளாசா, கியோஸ்கள், உணவு அரங்குகள், குழந்தைகள் விளையாடும் பகுதி போன்ற நவீன வசதிகளை பயணிகளுக்காக உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அம்ரித் பாரத் நிலையங்கள் திட்டத்தின் தோற்றம் 2021 முதல் தொடங்குகிறது. அப்போது காந்திநகர் நவீனமயமாக்கலுக்கு உட்பட்ட முதல் ரயில் நிலையமாக மாறியது. அனைத்து நவீன வசதிகளும் 5 நட்சத்திர ஹோட்டலும் நிறைந்தது. அதே ஆண்டில் ஹபீப்கஞ்ச் என்று அழைக்கப்பட்ட ராணி கமலாபதி ரயில் நிலையம் புதிய தோற்றத்தை பெற்றது. இந்திய அரசின் சுகம்யா பாரத் மிஷன் அல்லது அணுகக்கூடிய இந்தியா பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகள் தங்கள் ரயில் நிலையங்களை அணுகக்கூடியதாக மாற்ற இந்திய ரயில்வே உறுதி பூண்டுள்ளது. நுழைவு சாய்வு பாதைகள், அணுகக்கூடிய பார்க்கிங், குறைந்த உயரம் கொண்ட டிக்கெட் கவுண்டர்கள், உதவி மையங்கள், கழிப்பறைகள், குடிநீர் மையங்கள், சுரங்கப்பாதைகள், லிப்டுகள் கொண்ட நடைபாதைகள், பிரெய்லி அடையாளங்கள் உள்ளிட்ட நிலையான அடையாளங்கள் மற்றும் பார்வை குறைபாட்டிற்கான தொட்டுணரக்கூடிய பாதைகள் போன்ற வசதிகளை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகளுக்கான ஏற்பாடுகள் வழிகாட்டுதல்களில் அடங்கும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகளுக்கான இந்திய ரயில் நிலையங்கள் மற்றும் நிலையங்களில் உள்ள வசதிகளை அணுகுவதற்கான வழிகாட்டுதல்களின் ஒரு பகுதியாக வளர்ந்து வரும் தேசத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்தியாவின் ரயில்வே உள்கட்டமைப்பை மாற்றுவதற்கான ஒரு முக்கிய படியாக அம்ரித் பாரத் நிலைய திட்டம் உள்ளது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
2: நாளும் யோகா நலமுடன் வாழ்வு. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே.வி. ரேகா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: வெயிட் லாஸுக்கான யோகா, அதாவது உடல் எடை வந்து அதிகமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:03. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலையத்திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.

0: யோகா எப்படி உதவிகரமா இருக்குன்றத பாப்போம். அதற்கு முன்னாடி, உடல் எடை அதிகமா இருக்கிறவங்களை யாருமே கேலி கிண்டல் செய்யக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சில ஆட்களுக்கு வந்து ஹார்மோனல் ப்ராப்ளம்னாலயோ, சில ஆட்கள் கர்ப்பம் தரித்ததுக்கு பிறகு உடல் எடை அதிகமாகலாம், இந்த மாதிரி சில மருந்துகளை எடுக்கும் போது அவர்களுடைய உடல் எடை அதிகமாகலாம், இந்த மாதிரி சில பிரச்சனைகள் மூலமா அவங்க வந்து உடல் வந்து எடை அதிகமாகுது. சிலருக்கு வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு பிரச்சனையாவும் இருக்கு. அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணும், நீ யோகா பண்ணு. உடல் எடை அதிகமாகும் போது நம்ம வந்து முக்கியமா என்ன பண்ணலாம்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு 12 ஆசனங்களுடைய ஒரு ஃபார்ம் சீரீஸ். இதை கண்டினியூஸா பண்ணும் போது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை எரிக்க உதவுது, மசில்ஸை வந்து இறுக்க பண்ணுது. இறுக்க பண்ணும் போது அந்த மசிலுடைய தோற்றம் வந்து அழகாகும். அதே மாதிரி பவன முக்தாசனம் வயிற்று உள்ள கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு உதவுது. திரிகோணாசனம், திரிகோணாசனம் பண்ணும்போது பாடியில உள்ள மெட்டபாலிசத்தை வந்து அதிகம் பண்ணுது. அதே மாதிரி புஜங்காசனம் வந்து வயிறுல மார்பு பகுதியில இருக்கக்கூடிய மசில்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. கபாலபதி பிராணயமம், பிராணயமம் பொறுத்தவரையில கபாலபதி பிராணயமம் ஆழ்ந்த சுவாசம் உள்ளெடுத்து டீப்பா பிரீத்த வெளியில விடும்போது வயிறுல இருக்கக்கூடிய தசைகளை எல்லாம் நல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லி ஸ்டிமுலேட் பண்றது மூலமா நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு உதவுது. அதே மாதிரி கொழுப்பு கரைக்க உதவுகிறது. அதன் மூலமா ஹார்மோன் இம்பாலன்ஸ் சரி பண்ண உதவுது. இப்படி பண்றது மூலமா நம்மளுடைய உடல் எடையை குறைப்பதற்கு உதவுது. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டயட் அப்படின்னா என்ன? டயட் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டயட்னா என்ன? ஒரு தோசை சாப்பிடுறது, அது கிடையாது. டயட்னா என்னன்னா, பாடிய பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய உணவுகள் தான் டயட் ஃபுட்னு சொல்றோம். அப்போ நம்ம பாடியை பேலன்ஸ் ஃபுட்டா நம்ம சாப்பிடறது எப்படி? பாடிக்கு தேவையான பேலன்ஸ் ஃபுட் சாப்பிடறது எப்படின்னா, அளவுக்கு அதிகமா கார்போஹைட்ரேட்ஸ வந்து சாப்பிடறத தடுப்பது ரொம்ப ரொம்ப ரொம்ப தேவையானது. அதே மாதிரி மதுர பதார்த்தங்கள், இனிப்பு வகைகள் ரொம்ப அதிகமா சாப்பிடுறது, எண்ணெய் பலகாரங்கள் அதிகமா சாப்பிடுறது குறைக்கும் போது பண்ணக்கூடிய யோகா வந்து நம்மளுடைய உடம்புக்கு எவ்வளவு சீக்கிரமான ரிசல்ட் கொடுக்கணுமோ அவ்வளவு சீக்கிரமான ரிசல்ட் கொடுக்கும்.
1: இதுவரை நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தந்தவர் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே.வி. ரேகா அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
1: கவனத்திற்கு பாரத ரத்னா திரு வி வி நரசிம்மராவ் அவர்களின் பிறந்த நாள் சிற்றுரையை கேட்கலாம். நமது இந்திய நாட்டின் முன்னாள் பிரதமரும் இந்திய பொருளாதார வளர்ச்சியின் சிற்பியாகவும் கருதப்படும் நரசிம்மராவ் அவர்கள் இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்மைத்துவம் வாய்ந்தவர். 1991 நம்முடைய இந்திய நாட்டின் 9வது பாரத பிரதமராக திகழ்ந்தவர் பி வி நரசிம்மராவ் அவர்கள். 1921 ஜூன் 28 ஆந்திராவின் வாரங்கல் மாவட்டத்தில் பிறந்தார் நரசிம்மராவ். ஐதராபாத்தின் உஸ்மானியா பல்கலைக்கழகம், பாம்பே பல்கலைக்கழகம் மற்றும் நாக்பூர் பல்கலைக்கழகங்களில் பயின்ற பெருமைக்குரியவர். வேளாண்மை துறையில் வல்லுநராகவும் வழக்கறிஞராகவும் அரசியல்வாதியாகவும் கலை இலக்கியம் மற்றும் இசை திரைப்படம் நாடகம் உள்ளிட்டவற்றில் ஆர்வம் உடையவராகவும் திகழ்ந்தவர். பல மொழி பேசக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர். இந்தி மற்றும் தெலுங்கு மொழிகளில் கவிதைகள் பல எழுதியுள்ளார். அரசியல் விமர்சகரும் கூட. விஸ்வநாத சத்ய நாராயண என்பவர் எழுதிய வேமி படகலு என்ற தெலுங்கு நாவலை இந்தியில் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார். அதேபோல் சாகித்ய அகாடமி வெளியிட்ட ஹரிநாராயணன் அப்தேவின் பான் லஷ்த் கைடோ என்ற தெலுங்கு நூலை இந்தியில் மொழிபெயர்த்துள்ளார். இது மட்டுமல்லாமல் கதைகள், நாவல்கள் ஆகியவற்றை மராத்தி, தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார். 1962 முதல் 1964 சட்டம் மற்றும் தகவல் துறை அமைச்சராக பதவி வகித்துள்ளார். 1964 சுகாதாரம் மற்றும் மருத்துவத்துறை அமைச்சராகவும், 1971 ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். பின்னர் காங்கிரஸ் குழுவின் பொதுச் செயலாளராகவும், 1975 மற்றும் 1976 தெலுங்கு அகாடமியின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் மக்களவை உறுப்பினராகவும் அமைச்சராகவும் மாறி மாறி அரசியலில் தன் வாழ்நாள் கவனத்தை செலுத்தி வந்தார் நரசிம்மராவ். பல மாநாடுகளுக்கு சென்று உரையாற்றிய பெருமைக்குரியவர். 1980 வெளியுறவுத்துறை அமைச்சராகவும், 1984 உள்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர்

0: அமைச்சராகவும் 1985 மனிதவள மேம்பாட்டு அமைச்சராகவும் பொறுப்பேற்று செயல்பட்டார். 1982 நடைபெற்ற வளைகுடா போரின் போது நடந்த கூட்டு சேரா இயக்கம், 1982 முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் தலைமையில் நடந்த உச்சி மாநாடு ஆகியவற்றின் தலைவராகவும் பங்கேற்று சிறப்பித்துள்ளார். அமெரிக்கா, ரஷ்யா, சோவியத் யூனியன், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஈரான், வியட்நாம், கயனா, பாலஸ்தீனம், காமன்வெல்த் ஆகிய நாடுகளுடன் நட்புறவு கொண்டு பல உள்நாட்டு சிக்கல்களுக்கும் வெளிநாட்டு சிக்கல்களுக்கும் தீர்வு கண்டுள்ளார். இவர் 1938 உப்பு சத்தியாகிரகம், 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் பங்கேற்ற பெருமை கூறியவர். இவரது முதல் சட்டமன்ற பயணம் 1957 மந்தானி சட்டசபை தொகுதியில் தொடங்கியது. 1967 ஆந்திராவின் கல்வித்துறை அமைச்சராகவும் சிறப்பாக பணியாற்றிய பெருமைக்குரியவர். இவர் பிரதமராக பொறுப்பேற்ற போது நாட்டின் பொருளாதார நிலை மிகவும் மோசமானதாக இருந்தது. அறிவினம் சேர் என்ற பழமொழிக்கேற்ப பொருளாதார வல்லுநர்களை தன்னுடன் சேர்த்து மதிநுட்ப ஆலோசனைகளை பெற்று சந்தை பொருளாதார முறைகளை செயல்படுத்தி உலகமயமாக்கல் கொள்கைக்கு பல சீர்திருத்தங்களை செய்தவர் இவர் என்று சொல்லலாம். இவ்வாறான பல செயல்களுக்கும் போற்றுதலுக்கும் உரிய பண்பாளர் பாரத ரத்னா பி வி நரசிம்மராவ் அவர்களின் பெருமைகளை நினைவுபடுத்தும் விதமாக அவரின் பிறந்த நாளை போற்றுவோம், வணங்குவோம். இதுவரை நேயர்கள் கேட்டது பாரத ரத்னா பி வி நரசிம்மராவ் அவர்களின் பிறந்த நாள் சிற்றுரை.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:15. வானிலை அறிவிப்பு. வருகிற ஜூலை 1 வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்த நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்களை ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். நேர்கள் எஸ்எம்எஸ் மூலமாக விரும்பி கேட்டுள்ள பாடல்களை பண்பலையில் நாம் எல்லோரும் கேட்டு ரசிக்கலாம். முதல் பாடலாக தித்திக்குதே திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் மதுரை சோ சண்முகசுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய மீனாட்சி ஆகியோர்.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மேற்கு சூரப்பள்ளம் ஜெயந்தி என்ற நேயரின் விருப்பமாக விஸ்வாசம் திரைப்பட பாடல்.

0: மரபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் பூவுக்குள் பூகம்பம் திரைப்படத்திற்காக. இந்த பாடலுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் மீனாட்சிபுரம் கோகுல்ராம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: இன்று மாலை 5:30 ஒலிபரப்பாகும் உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கோகோ சாகுபடி நித்திரவிளை, கே பத்மநாபன் அவர்களுடன் நேர்முகம், கேத் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து, திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதல்நிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள், அமுத சுரபி PM ஸ்வாநிதி திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கடல் மீன்பிடி தொழிலில் தொழில்நுட்ப சேவைகள், கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். தினந்தோறும் 7:30 ஒலிபரப்பாகும் உழவர் உலகம் நிகழ்ச்சி இன்று மாலை 5:30 ஒலிபரப்பாகும்.

இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இந்த நிகழ்ச்சி எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெள்ளமோடி நடராஜன் என்ற நேயரின் விருப்பமாக அந்த 7 நாட்கள் திரைப்பட பாடல்.

நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

நேர்களை கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது எஸ் எம் எஸ் உங்கள் சாய்ஸ். இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சல்.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பாதுகாப்பு துறையில் நாடு சுயசார்பினை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் சிறு குறி தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக திரு நரேந்திரமோடி கூறினார். மக்கள் பங்களிப்போடு எந்தவொரு இயக்கத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்று பிரதமர் தெரிவித்தார். மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தை திரு நரேந்திரமோடி வலியுறுத்தினார். மேற்காசிய விவகாரத்தால் எழுந்துள்ள சவாலான சூழ்நிலையை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். இளையோருக்கு புதிய தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கிராமங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் வருவாய் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்து கழகங்களுக்காக புதிதாக வாங்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் குளிர்சாதன வசதியுடன் இருக்க வேண்டும் என்பது முதலமைச்சரின் விருப்பமாக உள்ளது என்றும் இதன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். பொது இடத்தில் போதைப்பொருள் பயன்படுத்துவது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மக்கள் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று பிஜேபி வினவியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா சீன தைப்பேயை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. இங்கிலாந்து ஏ இந்தியா ஏ இடையேயான 1வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவ் நகரில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. குமரி பண்பலை 101 இப்போது ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசைச்சரம். காற்றை கண்டவுடன் நடனமாடும் மரங்களைப் போல மனமும் அசைகிறது இந்த தென்றலின் தொடுகையில். தென்றலே என்னை தொடு திரைப்படத்திற்காக KJ யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வைரமுத்து

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: மௌனமாயிருந்தே மனதை கொள்ளை கொண்டவள், தொலைவில் சென்றால் தொலைகிறது மனமும் நினைவில். நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திற்காக மனம் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடலுக்கு இசை தேவா, வரிகள் பழனி பாரதி.

0: இல்ல இறங்கு மக்களே.
1: ஐயோ அக்கா, நான் தான் மிதிக்க சொன்னேன். குறுக்கு பயங்கர வலி, குறுக்குல கொஞ்சம் மிதிச்சா எதம்மா இருக்கும். அதனாலதான்
0: குறுக்கு வலி போக நீ குறுக்கு வழி தேடுறியாக்கும். உன்னோட இந்த குறுக்கு வலிக்கு, அதாம்மா முதுகு வலிக்கு முறையான ட்ரீட்மெண்ட் நான் சொல்லட்டுமா?
1: இதத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது புது ட்ரீட்மெண்டா அக்கா? அதுக்கு எங்க போகணும்?
0: எங்கயும் போக வேண்டாம், நம்ம பழங்கால முறைதான். சிம்பிள் ட்ரீட்மெண்ட், பயிற்சி எடுத்துக்கிட்டா வீட்டிலேயே தொடர்ந்து பண்ணலாம்.
1: சீக்கிரமா சொல்லுங்க அக்கா.
0: யோகாசனம் இருக்கு தெரியும்ல, அதத்தான் சொல்ல வந்தேன்.
1: யோகாசனம் தெரியும், யோகாசனம் செஞ்சா முதுகு வலி குறைஞ்சிருமா என்ன?
0: யோகாசனம் செஞ்சா முதுகு வலி மட்டும் இல்ல, எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்.
1: நிஜமாவா? சரி, இப்ப மத்த பிரச்சனைகளை விடுங்க, ஆசனங்கள் நிறைய இருக்குதானே, என்னோட முதுகு வலிக்கு ஒரு ஆசனம் சொல்லுங்க பாப்போம்.
0: முதுகு வலிக்கு எத்தனையோ ஆசனங்கள் இருந்தா கூட இப்போ ஈஸியா கத்துக்கிற மாதிரி, எளிமையா செய்யற மாதிரி ஒரு ஆசனம் சொல்றேன். அதுக்கு பேரு சேது பந்தாசனம் அப்படின்னு சொல்றாங்க. பிரத்யேகமா முதுகு வலிக்கான ஆசனமாக மட்டுமே இது சொல்லப்படுது. தரையில ஒரு விரிப்ப போட்டு அதுல நேரா வானத்தை பார்த்து படுத்துச்சு. நம்மளோட கைகள் ரெண்டையும் உடம்போட சேர்த்து நேரா நீட்டி வச்சுக்கணும். அந்த காலை வந்து மடக்கி வச்சுக்கணும். முடிஞ்சதுன்னா காலோட அந்த கணுக்கால் இருக்குல்ல, அந்த காலை வந்து நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம். உடம்பு முழுதையும் மெல்லமா நம்ம தூக்க ஆரம்பிக்கணும். அப்படி தூக்கிட்டு ஒரு 10 எண்ணிக்கை வர நம்ம சொல்லிட்டு மெதுவா அந்த உடம்ப நம்ம கீழே வைக்கும் போதே நமக்கு அந்த வலியில ஒரு சின்ன மாற்றம் இருக்கத உணர முடியும்.
1: அப்படியாக்கா? அப்ப நான் உடனே நீங்க சொன்ன மாதிரி சேது பந்தாசனம் செஞ்சு பாக்கவா?
0: ஏய், என்ன பண்ற? இப்பவே யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவ போல இருக்க. நான் உனக்கு முறையா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தரேன். அப்புறமா நீ முயற்சி பண்ணு. முறையான ஒரு யோகா பயிற்சி சொல்லி தரக்கூடியவங்களை போய் பார்த்து அவங்க கிட்ட கத்துக்கிட்டு வந்து நீ யோகா செய்யறதுதான் சரியா இருக்கும்.
1: சரிக்கா, நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்வாழ்வுக்கும் ஒரு முழுமையான வழிய சொல்லி தருது இந்த யோகாசனம், அப்படித்தானேக்கா?
0: சரியா சொன்ன. உடலுக்கும் மனதுக்குமான ஒரே பயிற்சி யோகாதான்.
2: துளியாய் கலந்து விட்டாள் மனக்கடலில், விலகிய போதும் நம் நேசம் இணைந்தது இதயத்தை. நந்தா திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், மால்குடி சுபா பாடிய பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா, வரிகள் பழனி பாரதி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 புதுகலம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:30. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.

0: உழவர் உலகம்
1: கண்மணி பல்லமணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை. கோகோ சாகுபடி நித்திரவிளை கே பத்மநாபன் அவர்களுடன் நேர்முகம். கேத் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதல்நிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். அமுத சுரபி பி எம் ஸ்வாநிதி திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கடல் மீன்பிடி தொழிலில் தொழில்நுட்ப சேவைகள். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
0: நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
2: உழுதவன் கணக்கு பார்த்தால் உழவுக்கு கூட மிஞ்சாது என்று ஒரு பழமொழி உண்டு. உண்மையில் விவசாயிகளின் நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. விவசாயிகளின் நிலை உயர வேண்டும், நாடும் நலம் பெற வேண்டும்.
0: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: கோகோ சாகுபடி நித்திரவிளை கே பத்மநாபன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். குமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இப்போ நிறைய சாகுபடிகள் இருக்கு. இப்ப தென்னை வாழை, அப்புறமா பாத்தீங்கன்னா ஊடுபயிர் சாகுபடி. அதையும் தாண்டி இப்போ கோகோ கோகோ சாகுபடி பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இடங்கள்ல கோகோ சாகுபடி தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம குமரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல கோகோவை பயன்படுத்தி சாக்லேட் தயாரிக்கிறதா கூட சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க கோகோ சாகுபடி ரொம்ப வருடமா பண்றீங்க. அது மட்டும் இல்லாம தென்னைக்கு கூட வந்து ஊடுபயிரா சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. வணக்கங்கய்யா.
3: வணக்கம்.
2: எத்தனை வருஷமா இந்த கோகோ சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க?
3: கிட்டத்தட்ட 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஊடுபயிராகத்தான் பண்ணிட்டு இருக்கிறேன்.
2: சரி, எது கூட ஊடுபயிரா பண்றது?
3: தென்னை மரம். தென்னை மரத்துக்கு இடையில எல்லாம் கோகோ வச்சு செய்துட்டு இருக்கோம்.
2: அந்த நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கோகோ வந்து யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அப்ப எப்படி முதல்ல அடி எடுத்து வச்சீங்க? பயிற்சி போனீங்களா?
3: நான் வந்து கல்லூரியில பேராசிரியரா இருந்தேன். அங்க இருந்து ஓய்வு பெற்று இங்க ஊருக்கு வந்து பார்க்கும்போது கலெக்டர் ஆபீஸ்ல விவசாயிகளுடைய கூட்டம் நடத்துவாங்க. அப்ப அந்த கூட்டத்துல நான் கலந்து கொண்டு பேசும்போது இது மாதிரி கோகோ தைகள் கொடுக்கறோம், தேவையானவங்க எங்களை கேட்டாச்சுன்னா நாங்க தருவோம்னு சொல்லி அவங்க தான் கொண்டு வந்து தந்து அதை நடுறதுக்கான உதவியும் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 200 தைகள் வாங்கி தான் நட்டேன். அப்படிதான் ஆரம்பிச்சது.
2: சரி, இப்போ ஆரம்பிக்கும் போது முதல்ல இப்போ தென்னைக்கு கூட வந்து ஊடுபயிரா சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எப்படி வந்துச்சு?
3: தென்னைகள் ஏன் அது முக்கியமாக எடுத்தேன்னா, தென்னைகள் வந்து நோயினால பாதிக்கப்பட்டு அதனுடைய மகசூல் ரொம்ப குறைவு. அதனால

0: ஆல்டர்னேட்டிவா எது நம்ம செய்யலாம் என்று பார்த்து கொண்டு இருக்கும்போதுதான் இந்த மாதிரி ஒரு தகவல் நமக்கு கிடைச்சு அங்க அதை பயன்படுத்த ஆரம்பிச்சோம்.
1: முதல்ல எத்தனை கோகோ வாங்கி நட்டீங்க?
0: ஒரு 200 கோகோ தைகள் வாங்கி நட்டிருக்கேன்.
1: சரி, அது எப்படி இடைவெளி? இப்போ தென்னைக்கு தென்னை இடைவெளி அந்த கேப்ல நடுவீங்களா?
0: ஆமா, தென்னைக்கு தென்னை இடைவெளி ஒரு 10-20 அடி வரைக்கும் விட்டு நட்டா போதும். ரெண்டு தென்னைக்கு இடையில அப்படியே நட்டுட்டு போகணும்.
1: நடவு முறையை பத்தி சொல்லுங்க, எப்படி எவ்வளவு?
0: அது வந்து 1.5 அடி ஆழம் எடுத்து அதுல எருவுகள் எல்லாம் போட்டு அதுல நட்ட வேண்டியதுதான். பிறகு வெள்ளம் நனைக்கணும். முதல்ல நாங்க வச்சிருக்கிறது இந்த மணல் பாங்கு, அதனால டெய்லி தண்ணி நனைக்கணும். பெரும்பாலும் செப்டம்பர் அக்டோபர் அந்த டைம்ல தான் நம்ம நடுறதுக்கு வாய்ப்பு, ஏன்னா மழை சீசன். அதனால அந்த மழையில அது முளை விட்டு வந்துவிடும்.
1: என்ன மாதிரியான மண் பரப்புல வந்து இந்த கோகோ சாகுபடி சிறந்த?
0: அவங்க சொல்றது இந்த செம்மண். ஆனா நான் வச்சு அதை வளர்த்தி கொண்டு வந்த போது அது ஒரு பாடமாக எல்லாருக்கும் அமைந்தது.
1: சரி, முதல்ல நீங்க இப்போ வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது தென்னை பரப்பு வந்து அப்படியே போட்டு ஆரம்பிச்சிட்டீங்களா, இல்ல ஒரு கிளையல் கிளச்சி இந்த மாதிரி ஆரம்பிச்சிங்களா?
0: தென்னை மரங்களை நாங்க வருஷத்துக்கு 2 தடவை கிளச்சி போடுறது, உரம் போடுறது.
1: சரி, கண்டுகள் எல்லாம் எங்க போய் வாங்குறீங்க?
0: கண்டுகள் முதல்ல எங்களுக்கு அவங்களே பிளாக்ல இருந்து உங்க நர்சரி வழி வாங்கி எங்களுக்கு கொண்டு வந்தே சப்ளை பண்ணாங்க. அப்படிதான் இதை வந்து மக்களிடத்துல அறிமுகப்படுத்தினாங்க. அதனால பல பேர்கள் அதை வாங்கி பயன்படுத்தினாங்க.
1: நடுறதுக்கு முன்னாடி அடி உரமா அதுல ஏதாவது போட வேண்டிய?
0: அடி உரமா நம்ம வந்து தொழு உரம் போடலாம். மெயினா தொழு உரம் போதும். அது 1.75 அடி 1 அடிக்கு தொழு உரம் போட்டு அதை நிரப்பி தைய வச்சா போதும்.
1: சரி, கண்டுல இருந்து இப்போ வளர்க்கறது பராமரிக்கிறது எப்படி?
0: அது வந்து நம்ம 1-2 மாசம் ஆகும்போது திளிர் வந்து இந்த கீழே இருந்து கப்பிகள் மாதிரி பொடிச்சு வரும், அதையெல்லாம் நம்ம கட் பண்ணி விடணும். பிறகு கொஞ்சம் வளர்ந்த பிறகு சைடுல எல்லாம் வர்ற அந்த பொடிப்புகளை எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த நேரே போற தையத்தான் அப்படியே வளர்த்தி விடணும்.
1: வருஷத்துல நமக்கு மகசூல் கொடுக்கும்.
0: நமக்கு நல்ல உரம் போட்டு இருந்தோம்னா நம்ம வந்து 1.5-2 வருஷத்துலயே காய் வர ஆரம்பிக்கும், பூக்கும் காய் வரும். இல்லாட்டி 3 வருஷத்துலயே நார்மலா 3 வருஷத்துலயே காய் வந்துடும்.
1: இப்போ வந்து முதல்ல ஒரு வெளி மாவட்டத்துல இருந்து நீங்க படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. இருந்தாலும் நம்ம குமரி மாவட்டத்தை பொறுத்தவரையும் இப்ப கோகோ சாகுபடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பயிற்சி, வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வு இதெல்லாம் எப்படி உங்களுக்கு அறியறதுக்கான வாய்ப்பு எப்படி?
0: இப்ப வந்து பிளாக்ல அவங்க விவசாய துறை இருக்கு இல்லையா, அங்க வந்து எங்களுக்கு என்ன மாதிரி செய்யணும் ஏது மாதிரி சொல்லணும் அடிக்கடி எங்களுக்கு பாடங்கள் நடத்தினாங்க. அது வழியாக நாங்கள் அறிவு பெற்றுட்டோம்.
1: இப்ப வளர்ந்து வரும்போது நீங்க சொன்னீங்க பக்க கண்ணுகள் எல்லாம் நிறைய வளரும் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது குறிப்பா வந்து நமக்கு இந்த கோகோ சாகுபடியில பாத்தீங்கன்னா கவாத்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கவாத்து எந்த அளவு முக்கியத்துவமா இருக்கு?
0: கவாத்து முதல்ல இந்த பக்கத்துல வளர்ற அந்த போத்துகள் எல்லாம் அதை அகற்றணும். அது மூர்ச்சையானா கத்தி வச்சு கட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். அது 1-2 மாசம் ஆகும்போது நிறைய வளர்ந்துடும். அது நிறைய பேருக்கு அதை பயன்படுத்த தெரியாது. ஆனா அதை வந்து வளத்துக்காகவும் பயன்படுத்தலாம். இப்ப எனக்கு வந்து நான் மாடுகள் வச்சிருக்கிறேன், அந்த மாடுகளை நல்லா சாப்பிடும். அது நல்ல ஒரு போஷகமான வஸ்து. அது
1: தென்னைக்கு கூட வந்து ஊடு பயிரை வளர்க்குறீங்க, தேங்காய் வெட்டும் போதெல்லாம் அதனுடைய பாதிப்பு ஏதாவது இருக்குமா? தேங்காய் விழுறது, கொப்புல விழுறது அந்த மாதிரி?
0: தேங்காய் வந்து இப்ப நம்ம சரியான முறையில நட்டிருந்தா தேங்காய் அதுல விழ வேண்டிய தேவையில்லை. ஓலை சிறப்பாக 1-2 விழும். ஆனா வளர்ந்த பிறகு அது ஒன்றும் கெடுதல் வராது. கட்டாயி போனாலும் அதுல எடுத்து திருடுகள் வருது, அது அப்படியே நல்லா வளர்ந்துடும்.
1: சரி, இப்ப வளரும் போது குறிப்பா இந்த சில நோய்கள் வரும், என்னென்ன மாதிரியான நோய்கள் தாக்கும்?
0: நோய்கள் பல நோய்கள் இருக்கு, புஞ்சான் நோய்கள் இருக்கு, வண்டுகள் துறக்கிறது, பிறகு அந்த காய் சின்ன காயா இருக்கும் போது அதை கருகி போறது, இப்படி எல்லாம் சில நோய்கள் இருக்குது.
1: சரி, இப்ப நீங்க சொல்றீங்களா இப்ப புஞ்சான நோய்கள் அப்படிங்கும் போது இப்ப கவாத்து பண்ணும் போது அதை வெட்டக்கூடிய வெட்டு வாய் பகுதியில கூட அதிகமா வர்றது வாய்ப்பு உண்டு இல்லையா?
0: ஆமா, அதுக்கு வந்து அந்த லோஷன் ஒண்ணு இருக்கு, அதை வாங்கி தேய்ச்சோம்னா அதை தடை செய்திடும், கட்டுப்படுத்தலாம்.
1: இப்போ வளர்ந்துட்டே இருக்கு, நமக்கு திடகாத்திரமா இருக்கணும், தொடர்ச்சியா அதுக்கு வந்து போஷாக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி எவ்வளவு கால இடைவெளிக்கு ஒரு தடவை உரங்கள் அடிக்கிறீங்க?
0: இப்ப வந்து இந்த மழைக்காலத்துல வந்து களைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை அகற்றணும். அப்புறம் 1 வருஷத்துல 3 தடவை உரம் போடலாம். ப்ரொபோஷன் அவங்க கொடுத்துருக்காங்க, அதை 3 தடவை பிரிச்சு 3 தடவையா போட வேண்டியது. பெரும்பாலும் அது வந்து மழை சீசன்ல போட்டது நல்லது.
1: அதுக்கப்புறம் வளர்ந்து வரும்போது தண்டுக்குள்ள ஏதாவது புழு தாக்குதல், பூச்சி தாக்குதல் இந்த மாதிரி நோய் பாதிப்புகள் அந்த மாதிரி வாய்ப்புகள்?
0: அந்த காய்களை தாக்குது. காய்களை தாக்கும் போதுதான் நான் சொன்ன மாதிரி பூஞ்சானும் மற்ற இதுக்கும் அதுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணலாம். மருந்துகள் இருக்குது, அதை வாங்கி ஸ்ப்ரே பண்ணியாச்சுன்னா அதை தடை செய்யலாம்.
1: சரி, இப்போ நமக்கு காய் பலன் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. காய் பலன் கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து எவ்வளவு நாட்கள் தொடர்ச்சியா அது காய்கள் கொடுக்கும், இடைவெளி ஏதாவது?

0: பெரும்பாலும் இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மார்ச் ஏப்ரல் அந்த டைம்லயும் காய் அதிகமாக கிடைக்கும். மற்ற டைம்லயும் காய் இருக்கும், ஆனா குறைவாக கிடைக்கும்.
1: எவ்வளவு நாளுக்குள்ளாடி நம்ம பறிக்கிறதுக்கு அது தயாராகும்?
0: ஒரு 75-80 நாட்கள்ல அது தயாராயிடும், கலர் எல்லாம் மாறிடும், மஞ்சள் கலரா இருக்கும். அப்போதான் அதை கட் பண்ணி எடுக்கணும், தண்டுல படாம மூர்ச்ச உள்ள கத்திகளை வச்சு அறுத்து எடுக்கணும்.
1: சரி, எப்படி அதை வந்து அறுவடை செய்யறீங்க?
0: அறுவடை நம்ம வந்து பெரும்பாலும் நமக்கு கைய எட்டுற அளவுக்கு தான் அந்த மரம் நிக்கும். சோ அதை கையிலே வச்சு அறுத்தெடுக்கலாம், இல்லாட்டி இந்த முளைகள்ல தோட்டம் மாதிரி கட்டி அதையும் ரொம்ப அதிகமா வளர்ந்து போயிட்டோம்னா அந்த மாதிரி பறிக்கலாம்.
1: சரி, அறுவடை பண்ணிட்டீங்க, அறுவடை பண்ணதும் அதை வந்து எப்படி பாதுகாப்பா வைக்கிறீங்க? இல்ல காய போட்டு உலர்த்தி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த கொட்டையை தான் நம்ம வந்து பயன்படுத்துவாங்க, அந்த இடைப்பட்ட நடைமுறையில என்னென்ன செய்வீங்க?
0: இப்ப இந்த காய்களை முதல்ல நம்ம பறித்து ஒரு 6 நாள் கூட்டி போட வேண்டும். அது ஒரு ரூம்லேயோ அதிகம் வெயில் கொள்ளாத இடத்துல வந்து அதை கூட்டி போட்டு சாக்கினாலேயோ கோணி பையனாலேயோ அதை மூடி வைக்கணும். அப்புறம் அதை எடுத்து உடைச்சி அதில் உள்ள விதையை எடுத்து நம்ம வந்து ஊற போடணும். அது கூடையில வைக்க சொல்றாங்க, இல்லாட்டி அதுக்குள்ள பிளாஸ்டிக் இது தர்றாங்க ட்ரேகள், அந்த ட்ரேயில வைக்கலாம். அப்படி வச்சு அதை மூடி வைக்கணும். அது மூடி வைக்கும் போது இலை போட்டு அதுக்கு மேல கோணிப்பை வச்சு மூடி வைக்கணும்னு சொல்றாங்க. வச்சு 3 நாள்ல ஒரு கதை கிளறி வைக்கணும். அப்புறம் 5வது நாளும் கிளறணும், 6வது நாள் அதை எடுத்து வெயில போடணும்.
1: வீட்டுக்கு கொண்டு வந்து போட்டுறீங்களா இல்ல அந்த?
0: இல்ல, அது வந்து முதல்ல வெயில் 2 நாள். நான் என்னுடைய இதுல வந்து 2 நாள் நல்ல வெயில் காயற மாதிரி போடுவேன். வெயில் காஞ்சி அது வந்து அதனுடைய ஈர்ப்பத்தன்மை அது குறையும், ரொம்ப குறைஞ்சிருக்கும். மீதி வந்து நிழல்ல போட்டு காய வைக்கிறது. அது 1-2 நாள் போட்டோம்னா நம்முடைய தேவைக்கான நல்ல காய்ச்சல் உள்ளதாக கிடைக்கும்.
1: ஒருவேளை மழை காலங்கள்ல எப்படி அதை வந்து காய போட வேண்டி இருக்கும்?
0: மழை காலங்கள்ல நம்ம இதே மாதிரி கொஞ்சம் கவனமா செய்யணும். வெயில் அடிக்கும் போது போடணும், மழை நனைய விடக்கூடாது. மழை இல்லாத டைம்ல ஃபேன் போட்டு அதுல காய வைக்கலாம், இல்லைன்னா ட்ரையர் வைக்கலாம். பெரிய விவசாயிகளுக்கு ட்ரையர் போடலாம், இல்லாட்டி ஃபேன் போட்டு விடலாம். ஃபேன் போட்டு விட்டாலும் காயும்.
1: சரி, அதாவது காய போட்டதுல இருந்து எவ்வளவு நாளைக்கு உள்ளாடி நமக்கு அதை விற்பனை பண்றதுக்கு தயாராகுது?
0: இப்போ காஞ்சி ஒரு 3-5 நாள் நல்லா காஞ்சி கிடைச்ச உடனே உடனடியாக நோக்கு வைக்கலாம். அது 1 மாசத்துக்கு மேல வச்சிருக்க கூடாது, அப்படின்னா இந்த நோய் தாக்கும்.
1: சரி, நீங்க எப்படி விற்பனை பண்றீங்க?
0: விற்பனை வந்து இப்ப எங்க இடத்துல இருந்து நாங்க மண்டே மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து அவங்க மாசத்துல 1 தடவை வர்ற நாளா சொல்லுவாங்க, அன்னைக்கு நாங்க கொண்டு வந்து அவர்களுக்கு வித்துடுவோம்.
1: சரி சரி, இப்போ வீட்டிலேயே வேலையாட்கள் ஏதாவது வச்சிருக்கீங்களா?
0: இப்ப வந்து அவ்வளவு இது கிடையாது, எங்களுக்கு செய்யறதுக்கு தான் உண்டு, அதனால நாங்களே அதை பாகுபடுத்தி எடுக்கிறோம்.
1: சரி, கிலோ வந்து என்ன விலைக்கு விற்பனை ஆகுது?
0: கிலோக்கு வந்து இப்ப நல்ல விலை கிடைக்குது. ஒரு சில மாசத்துல 850 ரூபா கிலோக்கு போச்சு.
1: அதாவது விற்பனைக்காக நீங்க எடுத்துட்டு போகும்போது தரமான விதைகள் அப்படின்னா எதை வச்சு அவங்க நிர்ணயம் பண்ணுவாங்க?
0: நல்ல காய்ஞ்சிருக்கிறதுதான் தரமான விதை, காயாம இந்த ஈரப்பதம் இருந்தா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க.
1: வேற என்னென்ன சோதனை பண்ணுவாங்க?
0: வேற எங்ககிட்ட இதுவரை வேற சோதனை ஒன்றும் இல்லை. அது வந்து மழையில நனைஞ்சு பூஞ்சான் இருந்தாச்சுன்னா அதை கொள்முதல் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது ஈரத்தன்மை இல்லாம தான் கொண்டு வர சொல்லுவாங்க, அப்படி கொண்டு வந்தாச்சுன்னா அவங்க அதை இஷ்டப்பட்டு வாங்கிடுவாங்க.
1: சரி, இப்போ நிறைய கோகோ சாகுபடியாளர்கள் எல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கோகோ சாகுபடியாளரா என்ன சொல்லலான்னு நினைக்கிறீங்க?
0: இப்போ கோகோ வந்து இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்குது. பிறகு இது ஒரு நிரந்தரமான வருமானம். பிறகு கோகோ செடி எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு பயனடையுது. ஏன்னு சொன்னா முதல்ல அவங்க வந்து இதுல இருந்து எடுக்கிற அந்த விதைய ப்ராசஸ் பண்றாங்க, ரெண்டாவது அது வந்து அதுல இருந்து கிடைக்கின்ற அந்த போத்துக்கள் எல்லாம் பிறகு அதில் உள்ள மரக்கிளைகளை எல்லாம் வெட்டுறதெல்லாம் ஆடு மாடுகள் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு நல்ல உணவாகும். அது வந்து பலருக்கும் தெரியல. அப்புறம் அந்த நம்ம அந்த காய உடைச்செடுக்கிறோம் இல்ல, அந்த தோடு, அந்த தோடும் மாடுகளுக்கு நல்லா சாப்பிடுது. சாப்பிடும்போது நல்ல பால் கிடைக்குது, பாலினுடைய அளவு அதிகமாகுது. எல்லா விவசாயிகளும் பயன்படுத்துற விவசாயிகள் எல்லாரும் சொல்றேன், நானும் உறுதிப்படுத்தி இருக்கேன்.
1: நீங்க ஏற்கனவே நிறைய பேர் சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க, அதை வந்து செழிப்பா தொடர்ச்சியா ஒரு முயற்சியின் காரணமும் அதை வந்து சரியா செஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே தென்னந்தோப்பு வச்சிருக்கிறவங்க ஒரு கோகோ சாகுபடி செய்யலாமே அப்படின்னு ஒரு ஆலோசனை இருக்கிறவங்களுக்கு ஒரு வழிமுறைய சொல்லுங்கய்யா.
0: இப்ப அவங்களுக்கு இப்ப கம்பெனி வழியில அந்த செடிகளை வாங்கணும்னா விவசாய டிபார்ட்மெண்ட் பிளாக் லெவல்ல அவங்க இதை பத்தி அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இடத்துல கான்டாக்ட் பண்ணா அவங்களுக்கு இந்த தைகள் கிடைக்கும், அறிவுரைகள் கிடைக்கும்,

0: அதை வச்சு அவங்க அதை செயல்பட வேண்டியது. வேற வெளிய இதுகளெல்லாம் நாலேஜ் ஒன்றும் தேவையில்லை.
1: சரி, அதாவது இது வரைக்கும் கோகோ சாகுபடி எப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறேன், அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு ஊடுபயிர் சாகுபடி, தென்னைக்கு கூட வந்து ஊடுபயிரா சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க. அதை வந்து நடவு பண்றது எப்படி, அதை வந்து பராமரிக்கிறது, தண்ணீர் பாய்க்கிறது, அதுக்கு பிறகு அதை கவாத்து பண்றது எந்த அளவு முக்கியத்துவம், காய்கள் வந்த பிறகு அதை வந்து எப்படி பறிக்கிறேன், அதுக்கு பிறகு அதை வந்து எப்படி குறிப்பிட்ட நாட்கள் காய போட்டு ஆகணும், காய போட்டாதான் தரமான விதைகள் கிடைக்கும், அதுக்கான நடைமுறையில நாங்க செய்யக்கூடிய நடைமுறையில என்னென்ன பண்றேன் அப்படிங்கிற எல்லா கருத்துக்களையும் வந்து நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக தெளிவா பகிர்ந்துகிட்டீங்க. அதுக்கு பிறகு முக்கியமா தொழில் செய்யறதா இருந்தா ஒரு வருமானத்தை மையமா வச்சுதான் நாம தொழில்கள் செய்வோம். அந்த மாதிரி செய்யும் போது வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து நாளுக்கு நாள் விலையினுடைய ஏற்றம் இருந்துகிட்டே தான் இருக்கு. நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய தொழில், பெரிய நுட்பம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல கொஞ்ச நாள் அதை வந்து பராமரிக்கணும், வளர்க்கறதுக்கான நுட்பங்களை கூட சொல்லி தர்றதுக்கு தயாரா இருக்காங்க. அப்படி கேட்க முடியல அப்படின்னா முன்னனுபவம் வாய்ந்தவங்க நிறைய பேர் குமரி மாவட்டத்துல இருக்காங்க. அந்த கோகோ சாகுபடியாளர்கள் அவங்களெல்லாம் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே அதற்கான வழிமுறை கிடைச்சி ஒரு வெளிச்சமான வாழ்க்கை ஏற்படுறதுக்கு வழி ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கோகோ சாகுபடி அனுபவங்கள் எல்லாம் இவ்வளவு நேரமும் நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக அருமையா அழகா பொறுமையா இவ்வளவு நேரமும் பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி ஐயா.

0: இதுவரை கோகோ சாகுபடி நித்திரவிளை கே பத்மநாபன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
1: உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார்.
2: இனி கேட் பஜாவோ அபியான். விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
3: வணக்கம்.
4: வணக்கம்.
3: கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவுல உர பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அது இயற்கை உரமா இருந்தாலும் சரி செயற்கை உரமா இருந்தாலும் சரி விவசாயிகளுடைய விழிப்புணர்வு எப்படி சார் இருக்கு?
4: அதாவது பொதுவாக வந்து விவசாயிகள் வந்து ரசாயன உரங்களை அதிகமாக பயிருக்கு போடணும் என்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர இப்படி நம்ம வந்து இந்த உரத்தை வந்து லாபகரமாக பயிருக்கு கிடைக்கும் நிலையில நம்ம வந்து எப்படி வந்து பயிருக்கு போடணும்னு சொல்லி நிறைய வேளாண் பெருமக்களுக்கு தெரியவில்லை. தற்போது காலத்துல எல்லா பயிருக்கும் உரங்களை வீணாக்காம போடுற உரங்கள் வந்து சரியாக அளவுல போட்டு அந்த போடுற உரம் அனைத்தும் அந்த பயிருக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பயிர் செய்யும் போது நல்ல ஒரு லாபத்தை எடுக்க முடியும். அதிக அளவுல வீணாகிறது தான் நம்ம ரசாயன உரங்கள்ல பார்க்க முடியுது. எனவே நம்ம ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் சமச்சீர் உர நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது மண் வளமும் பாதுகாக்கப்படும், சுற்றுச்சூழலும் எந்த பாதிப்பு இல்லாம இருக்கும், லாபகரமான ஒரு விவசாயம் வந்து நம்ம பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே விவசாயிகள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம்.
3: சார் பேசும்போது கூட சொல்றீங்க ரசாயன உரத்தை பொறுத்த அளவுல வந்து அவங்க அளவு கடந்த வகையில போடுறாங்க அப்படின்னு. அப்ப இதுக்கு வந்து நம்ம அவங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு பரிந்துரை அப்படிங்கிற ரீதியில ஒவ்வொரு விவசாயிக்கும் மண் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு வேணும் அப்படின்னு மறைமுகமா குறிப்பிடுற மாதிரிலாம் இருக்குது.
4: நிச்சயமாக மண் பரிசோதனை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம காலங்காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த மண்ணுடைய தரம் அதாவது மண்ணுடைய ஹெல்த்னு சொல்லுவாங்க அந்த நிலை வந்து ரொம்ப கெட்டு போய்விட்டது மண்ணுடைய வளம். எனவே நம்ம வந்து அதை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரணும். தேவை இல்லாத உரங்களை வந்து நம்ம போடாம நம்ம வந்து ஆரோக்கியமாக வைக்கணும்னா நிச்சயமாக மண் பரிசோதனை அடிப்படையில சமச்சீர் உர நிர்வாகம் முறைகளையும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு உர தட்டுப்பாடும் வராது, தாராளமாக எல்லா வேளாண் பெருமக்களும் பயன்படுத்துற மாதிரி உரங்கள் வந்து போதுமான அளவில் நம்முடைய மாவட்டத்துல கிடைக்கிறதுக்கு இது ஒரு அடிப்படையாக அமையும்.
3: இப்ப கன்னிப்பு சாகுபடி அப்படிங்கிற நுட்பத்துல வந்து நெல் விவசாயிகள் ஈடுபாடு காட்டுறாங்க இல்லையா, கன்னிப்பு சாகுபடி உர நடைமுறைகள் என்ன சார்?
4: குறிப்பாக மண் பரிசோதனையின் அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரங்களை மட்டும் நம்ம போட்டாவணும். பொதுவாக எந்த உரம் விலை குறைவா இருக்கிறதோ அதிக அளவு போடுறாங்க. அப்படி போடுறதுனால நம்மளுக்கு பூச்சி நோய்கள் அதிக அளவு பாதிப்பு மட்டுமல்ல நம்ம எடுக்க வேண்டிய மகசூல் வந்து இழப்பாகிறது, வீணாக ஒரு உரம் வந்து தட்டுப்பாடான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவதற்கு வாய்ப்பை வந்து நம்மளே ஏற்படுத்திக்கிடுறோம். எனவே அப்படி இல்லாம மண் பரிசோதனை அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரத்தை மட்டும் போட்டா போதும். குறிப்பாக துத்தநாகம் குறைபாடு இருக்குது, இல்லாவிட்டால் மணிச்சத்து குறைபாடாக இருக்குதுன்னு வைங்க, அந்த உரத்தை மட்டும் நம்ம போட்டா போதும். தேவையில்லாம அளவுக்கு அதிகமாக

0: டிஏபி இல்லாவிட்ட காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி உரங்களை நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு நெற்பயிருக்கு ஒவ்வொரு பருவத்திலும் என்னென்ன உரம் அதுக்கு தேவை என்பதும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அந்த உரங்களை வந்து நம்ம வந்து போட்டா போதும். எந்த உரம் தேவைப்படுகிறதோ அதை மட்டும் நம்ம கொடுக்கும் போது அதுதான் சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. எனவே அதிகமா நம்ம போடுறதுனால ஒருவேளை நம்ம வேளாண் பெருமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பயிர் நல்லா பார்க்க அழகா இருக்கிறது, நல்ல பசுமையா இருக்கிறது, நம்ம யூரியா நிறைய போடும் இல்ல டிஏபி போடும் காம்ப்ளெக்ஸ் போடும் சொல்லி இப்படியே ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி அல்ல. அதாவது ஆரோக்கியமா இருப்பதற்கும் பார்ப்பதற்கு வளமா இருப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதாவது நல்ல ஆரோக்கியமா பயிர் இருக்குதுன்னா ஏதாவது ஒரு சத்து அதுல குறைபாடாக இருக்கக்கூடாது. அப்ப வந்து அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மண் பரிசோதனையில தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம கண் பார்வையில கண்டுபிடிக்கவே முடியாது. குறிப்பாக வேளாண்மை சார்ந்த இந்த தொழில்நுட்பங்களை அகில இந்திய வானொலி நிலையம் மூலமாகவும் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க வந்து எந்த தேவைகளா இருந்தாலும், ஒருவேளை மண் பரிசோதனையா இருக்கலாம், இல்லாவிட்டால் உரம் போடுறது, சமச்சீர் உர நிர்வாகம், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், இந்த மாதிரி எந்த தொழிற்பண்ணாலும் இங்க எல்லா விஞ்ஞானிகளும் இருக்கிறாங்க. நீங்க நேரடியாக இங்க வரலாம், இல்லாவிட்டால் தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக அறிவியல் பூர்வமாக எப்படி நம்ம நவீன முறைகளை கையாண்டு மண் வளத்தையும் இந்த பயிர் வளத்தையும் இந்த மாதிரி உர தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாமளே உருவாக்கி நல்ல ஒரு வளமான பயிர் மட்டுமல்ல அதிக உற்பத்தி அதிக வருமானம் எடுத்து நம்ம வந்து லாபகரமான நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம வந்து ஒரு தன்னிறைவை அடைவதற்கு நிச்சயமாக இது ஒரு வாய்ப்பாக அமையும்.
1: இதுவரை கேட் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தந்தவர் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
2: அமுத சுரபி.
3: இதில் பிரதமரின் ஸ்வாநிதி திட்டம்.
4: கார விட்டு இறங்கு, பார்ட்டி இறங்கு, கடையில போகும்போது எல்லாரும் கைய கழுவிட்டு உள்ள போனா போதும்.
5: ஏன்னா
4: சின்ன கடையா இருந்தாலும் செலவு சுத்தமா இருக்கும்.
5: இந்த வாரியில் எடுத்து அந்த தோசைக்கல ஒரு தட்டு தட்டி விடுப்பா. ஏ, அந்த துணி எடுத்து எண்ணெயை முக்கி டக்குன்னு போட்டு ஆளாளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆப்பத்தை வச்சு போடு, இலைய போடு. அண்ணே வாங்கனே வாங்கனே.
4: பத்தியாமா, சின்ன கடையா இருந்தாலும் வரவேற்பு எப்படி இருக்கு? பெரிய கடையில போனா இந்த மரியாதை இருக்குமா? காசு தான் வாங்குவாங்க.
5: ஏனே வேற யாரும் கூட வந்திருக்காங்களா?
4: அண்ணா, ரெண்டு கார் பின்னால அவங்க வந்துட்டு இருக்காங்க, நாங்க முத வந்தோம். ஏ தம்பி, என்னெல்லாம் இருக்குப்பா?
5: ஏனே ஆப்பம் தோசை இருக்குனே. ஆனா தோசை மாவு ரெண்டு மூணு நாள் ஆயி போச்சு, ஆனா ஆப்பு மாவு ஃப்ரெஷ்ஷா போட்டதுதான். எப்படின்னு?
4: வேண்டாம் தம்பி, நாங்க வந்து வேற கடைக்கு போறோம்.
5: என்னென்ன இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, சாம்பார சூடாக்கி என்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சு பாருங்க.
4: என்னப்பா என்ன கடை நடத்துறீங்க நீங்க? கடையில வந்து ஒன்னும் சுத்தம் இல்லாம இருக்கு, வாரில போட்டு அடிக்கிறீங்க, துணியை தரையில கிடந்த துணியை எடுத்து எண்ணெயில முக்கி தோசையை சுடுறதுக்கு தயாராகிறீங்க. இது என்ன கடை நடத்துறீங்க? நான் கடையை எவ்வளவு பெருமிதமா சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா?
5: ஏனே நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தானே? நாங்க இந்த கொரோனா காலகட்டத்துல எங்க கைப்பணம் போய் முதலீடு போய் நாங்க தெருவுக்கு வந்துட்டோம்னே, எங்களுக்கு ஏதாவது திட்டங்கள் உதவி இருக்கானே, உங்களுக்கு தெரியுமானே?
4: ஏ தம்பி, நான் ஒண்ணு சொல்ல, திட்டம் அப்படிங்கிற பயன்பாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா உன்னுடைய தொழில ஒரு நேர்மை இருக்கணும், ஒரு முனைப்பு இருக்கணும், ஒரு ஆர்வம் இருக்கணும், வந்தவங்களை தக்க வைக்கியமாய் செய்து கொடுக்கக்கூடிய பொருள்ல ஒரு தரம் இருக்கணும்பா. இங்க என்ன இருக்குது? என்ன கடன் நடத்துறீங்க நீங்க? எப்படி உனக்கு திட்டத்தை பத்தி சொல்ல முடியும்? இருந்தாலும் எனக்கு மனசுல கொஞ்சம் ஈர இருக்கனால ஒரு திட்டத்தை பத்தி உனக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
5: ஏனே உங்க மனசுல வேற ஈர இருக்குன்னு சொல்றீங்க. ஏதாவது ஒரு நல்ல திட்டம் இருந்தா சொல்லுங்கண்ணே, கடைக்கு வேற நிறைய பேர் வருவாங்க. எனக்கு அண்ணன்னைக்கு வித்தாதாம்னு வாழ்வாதாரம். நீங்க கொஞ்சம் தனியா வாங்கணே. இப்ப ஏற்கனவே கொடுத்த தோசையெல்லாம் எடுத்துட்டு புதுசா சுட சுட போட்டு கொடுக்கம்னே.
4: ஒண்ணு வேண்டாம்ப்பா, தம்பிக்கு வந்து நான் சில தகவல்களை சொல்றேன். ஏ ரமணி, நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு அந்த பக்கத்து கடையில போய் சாப்பிட்டுட்டு இருங்க, நான் இப்ப வரேன்.
5: என்னென்ன பேசுறீங்க, இப்படி பேசுறீங்க
4: தம்பி? இந்த மாதிரியான ஒரு செய்கையை காட்டும் போதுதான் நாளையில இருந்து கையேந்தி பவனா இருந்தாலும் கூட தரமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும்.
5: என்ன சாயங்காலம் வேற வட்டிக்கார வேற வந்து நிப்பான், 3000 ரூபாய் வாங்கியிருந்தேன், 300 ரூபாய் கொடுக்கணும்னே. என்ன
4: சரி, பரவாயில்ல பரவாயில்லப்பா, என்னால உனக்கு பிரச்சனை வராது. ஆனா நான் சொல்லக்கூடிய திட்டத்தை பயன்படுத்தி வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருந்த தம்பி, எப்படி ஆயிட்டான், இவ்வளவு பிரபலமான கடையை உருவாக்கிட்டான அப்படின்னு பாராட்டுற மாதிரி நான் சொல்லி தரக்கூடிய திட்டம் உனக்கு கை கொடுக்கும். அது பிரகாரம் நடப்பே அப்படி.
5: ஏனே உங்களை பார்த்தா பெரிய ஆள் மாதிரி இருக்குனே. நீங்க சொன்ன கண்டிப்பா கேப்போம்னே. எங்க சித்தப்பா ஒருத்தர் வந்து முடிவெட்டு கடை வச்சிருக்காரு.
4: ஓஹோ.
5: பெரியப்பா வந்து பூ கடை வச்சிருக்காரு. எங்க சித்தப்பா பையன் வந்து காய்கறி கடை, பழக்கடை இப்படின்னு சொல்லி அந்த குடும்பமே செஞ்சிட்டு இருக்காங்க.
4: நீ சொல்றத பார்த்தா உங்க குடும்பத்துல யாருமே வசதி இல்லையாப்பா.
5: ஏனே நாங்க வந்து கூலி தொழில் செய்து வாழக்கூடிய குடும்பம்னே.
4: அதாவது தம்பி, ஏதோ தொழில் பாக்குறோம், காலையில இருந்து சாயங்காலம் வர உழைக்கிறோம் அப்படின்னு இருக்க கூடாது. உங்களுக்கு கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு உங்களமா இருக்கக்கூடிய அதாவது தெருவோர கடைகள், தம்பி கூட குறிப்பிட்ட எங்க சொந்தக்காரங்க கூட அங்கங்க பல கடைகள் வச்சிருக்காங்க.

0: இந்த மாதிரி நடத்தக்கூடிய எல்லாருக்குமே மத்திய அரசாங்கம் வந்து இந்த கொரோனாக்கு பிறகு இந்த மாதிரி வியாபாரிகளுக்கு உதவி பண்ணணும், அதாவது சிறு வியாபாரிகளுக்கான கடன் உதவி திட்டம் அப்படின்னு ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களே.
1: இல்ல இதுல நான் பலனடையணும்னா என்னென்ன செய்யணும்?
0: ஒன்னும் இல்லப்பா, மத்திய அரசனுடைய திட்டம் அப்படிங்கறது உங்களை மாதிரி உள்ள தொழிலாளர்களை கை தூக்கி விடணும் அப்படிங்கறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்வாநிதி திட்டம் அப்படிங்கிறது. கூட்டுறவு நிறுவனங்கள் சார்ந்த வங்கிகள்ல கடன் வாங்கிக்கலாம், அப்புறம் வணிக வங்கிகள்ல கூட வாங்கிக்கலாம். மத்திய அரசு திட்டம் அப்படிங்கறதுனால எல்லா வங்கிகளுமே செயல்படுத்துறாங்க. பின்ன என்ன, நீங்க வந்து நகர பஞ்சாயத்தோ கிராம பஞ்சாயத்தோ அல்லது பேரூராட்சியோ எங்க இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான தெருவோர கடை நடத்துறோம் அப்படிங்கறதுக்கு ஒரு அடையாள சான்று கூட தேவைப்படும்.
1: அதான் என்கிட்ட இருக்க, வருஷம் வருஷம் புதுப்பிச்சுட்டு வர இருக்கேன்.
0: ஏ தம்பி, அப்ப உனக்கு கவலை இல்லப்பா.
1: கிளே எவ்வளவு ரூபா வரைன்னு கொடுப்பாங்க?
0: தம்பி சாதாரணமா உனக்கு கடன் நடத்தணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவுப்பா தேவைப்படும்?
1: ஒரு 4,000 ₹5,000 இருந்துச்சுன்னா நீட்டா நடத்திடுவானே.
0: தம்பி இந்த திட்டத்தை பொறுத்த அளவுல 10,000 ரூபாய் உங்களுக்கு கடன் தருவாங்க, 10 மாசமா திருப்பி செலுத்தணும். நீ ஏன் அந்த கடனுக்காக ஒரு மனு செய்ய கூடாது?
1: ஏன் மனு செய்ய கூடாதா? அதுக்கு தானே உங்ககிட்ட கேக்குறேன், நாளைக்கு அந்த வங்கியில போய் பாக்குறேன்னு.
0: தம்பி போகும்போது நீ அந்த அடையாள அட்டை எடுக்க மறந்துடக்கூடாது, ஆதார் அட்டை கொண்டுட்டு போகணும், அப்புறம் ஸ்மார்ட் கார்டு கொண்டுட்டு போகணும், உன்னுடைய வங்கி புத்தக நகல் முதல் பக்கம் கொண்டுட்டு போகணும்.
1: ஏன்னா எனக்கு வங்கி வழியா தானே பணம் தருவாங்கன்னு சொல்றீங்க, எதுக்காக நான் வங்கி புத்தக நகலை கொடுக்கணும்?
0: பணம் கடனா வாங்கினாலும் கூட நேர்மை அப்படிங்கறது உன் முகத்துல தெரியுது, உன்னுடைய உள் மனசுல கூட எனக்கு தெரியும், அண்ணனால அனுமானிக்க முடியுது. அப்ப பணத்தை முறையா கட்டும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு 1 தடவை அந்த உனக்கு தந்திருக்கக்கூடிய கடன் வட்டி இருக்குது பாரு, அந்த வட்டிக்கு மானியமா தருவாங்கப்பா.
1: என்னன்னு சொல்றீங்க? அவங்க கடன் தந்திருக்காங்க, அவங்க கடன் தந்த வட்டிக்கு மானியமா? என்னன்னு சொல்றீங்க?
0: ஆமாப்பா ஆமாப்பா, ஆச்சரியமா இருக்காப்பா.
1: ஆச்சரியமா தானே இருக்கு. இல்ல இதுக்கு ஏதாவது கேரண்டி ஏதாவது கொடுக்க வேண்டிய இருக்குமானே? எனக்கிட்டதான் ஒண்ணும் கிடையாது.
0: ஒன்னும் வேண்டாம்ப்பா, உங்களை மாதிரி உள்ளவங்களை கை தூக்கி விடணும் அப்படிங்கறதுக்காக தான் மத்திய அரசு வந்து ஸ்வாநிதி திட்டம் அப்படிங்கிற திட்டத்தையே கொண்டு வந்திருக்கிறாங்க. எந்த உத்தரவாதமும் தேவையில்லை, தம்பி வந்து தைரியமா போலாம். ஸ்வாநிதி திட்டத்துல சேர்ந்தா நல்ல பலன் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டியாப்பா?
1: இல்ல கடனுக்கான வட்டிக்கு மானியங்கும் போது இது ஒரு அருமையான திட்டம் இல்லானே, நாளைக்கே போறோம்னே. அமுதசுரபியில் இதுவரை பிரதமரின் ஸ்வாநிதி திட்டம் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
2: அமுதசுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: கடல் மீன்பிடி தொழிலில் தொழில்நுட்ப சேவைகள் தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள்.
3: இப்ப வந்து நமக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் அவங்க வந்து என்னன்னா மீனவர்களுக்கான எச்சரிக்கை அப்படின்ட்டு ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு வானிலை எச்சரிக்கைகள் இருந்தது அப்படின்னா அவங்க ஒரு புல்லட்டின்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த புல்லட்டின்ஸ் வந்து மின்னஞ்சல் மூலமாகவும் புலன குழுக்கள் மூலமாகவும் எங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். சோ அதுல வந்து காற்று பலமாக அடிக்கும், காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என்கிற மாதிரியான ஆபத்துகள் இருக்கும் பட்சத்துல யாருமே அந்த பகுதிக்கு மீன்பிடி தொழில் செய்ய போகக்கூடாது அப்படிங்கறது அந்த புல்லட்டின்லயே ரொம்பவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா நாங்க உடனடியாக ஒரு அறிவிப்பை ரெடி பண்ணி எல்லா மீனவ கிராமங்களிலும் எல்லா மீனவ மக்களும் அறிந்து கொள்ளும் வகையில் அந்த அறிவிப்பை வந்து வெளியிடுவோம்.
2: நொடிகளில் சில நுட்பங்கள் கேட்டீர்கள்.
4: அமைப்பில் உதவி எஸ் சிவகுமார்.
5: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: உன்னும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம் நீ தம்முடைய பால் நிலம் மகளை வணங்கிடுவோம்.

நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: ராஜனன் கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் வார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜனன் கோ. தொடர்புக்கு 9487222715.
2: நேர்களின் நமது குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியின் நேர்முக வர்ணனை ஒலிபரப்பாகும் நேரங்கள் மாலை 6:40 முதல் 7:10 வரை, இரவு 7:30 முதல் 8 மணி வரை, இரவு 8:30 முதல் 9 மணி வரை, 9:15 முதல் ஆட்ட நேர இறுதி வரை. இன்றிரவு 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் டி கமலக்கண்ணன். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 8 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இன்றிரவு 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை. நாளை அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை மங்களநாதம் கேட்கலாம். இனி நாளை நமது குமரி பண்பலை 101 ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சூத்தில்லை வனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி. 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு வட்டாரச் செய்திகள் முற்றத்தில் என்று. 7:10 அரும்புகளின் குறும்புகள். நாளை காலை 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை திரை இசை. பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் நாளை காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி மற்றும் இரவு 10 மணி. நாளை காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை, காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட நிலவரம். தொடர்ந்து திரை இசை. 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி. தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ் கேட்கலாம். நாளை காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 10:02 படிப்பும் பணியும் படிப்பு மற்றும் வேலை சார்ந்த தகவல்கள். தொடர்ந்து திரை இசை. 10:30 மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள். 11:02 ஏக்சூர் தொடர்ந்து வசந்த் என்கோ வழங்கும் குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. 11:30 குமரி பண்பலையின் பாடுவோர் பாடலாம் நேரலை. பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை இது தேரல் சுவையில் சாரல் இசை. நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஃபேஸ் யோகா குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனாதிரேஸ் அவர்கள். 12:55 திரையிசை. பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா? 1:10 ஹாய் ஸ்நேகிதியே சிறுக கட்டி பெருகவாள் இதுகுறித்த உங்கள்

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:10. சேவை செய்திகள்.

அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் நடப்பு கல்வியாண்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பட்டய படிப்பு புதிய பாடத்திட்டம் குறித்த அறிவிப்பு. தமிழ்நாடு அரசும் டாடா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவனமும் இணைந்து தமிழ்நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி என்ற புதிய பட்டய படிப்பு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் சென்ற கல்வியாண்டில் தொடங்கப்பட்டு 2026-2027 இந்த கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இது உதவித்தொகையுடன் கூடிய கல்வித் திட்டமாகும். இந்த படிப்பிற்கு கல்வித் தகுதி 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இப்பாடத்திட்டத்தின் பயிற்சி காலம் 3 ஆண்டுகளாகும். ஒவ்வொரு ஆண்டும் 3 மாதம் கல்லூரியிலும் 9 மாத காலம் டாடா நிறுவனத்திலும் பயிற்சி வழங்கப்படும். அனைத்து மாணவர்களுக்கும் மாதாந்திர உதவித்தொகை 3 வருட காலமும் வழங்கப்படும். நிறுவனத்தில் அளிக்கப்படும் 9 மாத பயிற்சி காலங்களில் தங்கும் வசதி, போக்குவரத்து வசதி, உணவு, சீருடை மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்கப்படும். 3 ஆண்டுகள் வழங்கப்படும் உதவித்தொகைகள் முதலாம் ஆண்டு முதல் 3 மாதங்களும் கல்லூரி வகுப்பின்போது மாதந்தோறும் ரூபாய் 4000ம், 9 மாத பயிற்சியின்

சார்ந்தவர்கள், 18 வயது முதல் 60 வயது நிறைவு பெறாதவர்கள், கிறித்துவ தேவாலயங்களில் பணியாற்றும் உபதேசியார்கள், வேதியர்கள், சீஷப்பிள்ளைகள், பாடகர்கள், கல்லறை பணியாளர்கள், கிறித்துவ அனாதை இல்லங்கள், தொழில் நோயாளியர் மறுவாழ்வு இல்லங்களின் பணியாளர்கள் ஆகியோருக்கு முறையான மாதாந்திர ஊதியம் என்று இல்லாமல் உள்ளிட்ட பணியாளர்கள் இவ்வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்ட உதவிகள் பெற தகுதி பெறுகின்றனர். மேற்படி நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தல், நலத்திட்ட உதவிகள் பெறுதலை எளிதாக்கும் வகையில் பிரத்யேக இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இணையதளம் மூலம் விண்ணப்பம் செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இணையதளம் www.cwb.tn.gov.in. மேலும் விவரங்கள் அறிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின நல அலுவலர்களை தொடர்பு கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
3: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
2: குட் ஈவினிங் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ்.
4: இன்னைக்கு தமிழ்ல நாம கத்துக்கக்கூடிய வார்த்தை விரை. விரை அப்படின்னா நறுமணம் அப்படின்னு அர்த்தம்.
2: உதாரணமா ஒரு வாக்கியம் பார்க்கலாம். அரசன் அந்தப்புரத்திற்குள் நுழைந்த போது அங்கே ஏலமும் அகிலும் கலந்த நறுவிரை கமழ்ந்தது அப்படிங்கிற ஒரு வாக்கியத்துல என்ன அர்த்தம் வருது அப்படின்னா, அரசன் வந்து அந்தப்புரத்திற்குள்ள நுழையும் போது ஏலக்காயும் அகில் அப்படிங்கிற ஒரு கட்டையுடைய நறுமணமும் கலந்து ஒரு இனிய நறுமணம் வீசியது அப்படிங்கிற பொருள் நமக்கு புரியுது.
4: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
5: This is the first time, honey, we're getting together. Oh, baby, I feel so good.
2: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க போற வேர்ட் bleakly. bleakly. bleakly அப்படின்னா நம்பிக்கையற்ற வகையில் இருக்கிறது அல்லது வெறிச்சோடி போன மனநிலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப சோகமா, எதிர்காலத்தை பத்தின எந்த ஒரு பிடிப்புமே இல்லாம ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவரை குறிக்கிறதுக்கு இந்த வார்த்தை bleakly அப்படிங்கிற வார்த்தையை நாம வந்து பயன்படுத்தலாம்.
4: So, இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், the future of the company looked bleakly uncertain. அதாவது அந்த நிறுவனத்தினுடைய எதிர்காலம் ரொம்பவே நம்பிக்கையற்றதாக காணப்பட்டது. இந்த இடத்துல bleakly அப்படிங்கறது நம்பிக்கையற்ற அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது.
2: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
4: இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, மைக்ரோவேவ் ஓவன். சாதாரணமா நம்ம ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சோம் அப்படின்னா பாத்திரத்தினுடைய அடியில இருந்துதான் வெப்பம் மேல போகும், அதுக்கப்புறம் தான் அதுல உள்ள பொருள் வந்து ஹீட் ஆகும். ஆனா மைக்ரோவேவ் ஓவன்ல ஹீட் ஆனது உணவினுடைய உள்ளேயே உருவாது. அதனாலதான் சில சமயம் நாம மைக்ரோவேவ்ல எடுத்த உணவு வெளியே சுடாதது போல இருக்கும், ஆனா அத உள்ள கை வச்சு பாக்குறப்ப ரொம்பவே ஹீட்டா இருக்கும். சோ இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம இந்த மைக்ரோவேவ் ஓவன் என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம்.
2: மைக்ரோவேவ்ஸ் அப்படிங்கறது ஒரு வகையான மின்காந்த அலைகள். இது வந்து இந்த ஓவனுக்குள்ள ஒரு மின் புலத்தை உருவாக்குது. இந்த மின் புலம் வந்து நிலையானது கிடையாது. இது ஒரு ஊஞ்சல் மாதிரி முன்னும் பின்னும் ரொம்ப வேகமா அப்படி துடிச்சிட்டே இருக்கும். நம்ம ஃபுட்ல இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகள், வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து டைபோல் அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது அதுக்கு வந்து ஒரு பிளஸ் நேர்முறை முனையும் நெகட்டிவ் எதிர்முறை முனையும் இருக்கு. மின் புலம் ஒரு பக்கம் இருக்கும் போது வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஆப்போசிட் சைட்ல திரும்புது. மின் புலம் திசை மாறும் போது மூலக்கூறும் உடனே தன்னுடைய திசையை மாற்றிக்குது. மைக்ரோவேவ் ஓவன்ல இந்த சேஞ்சஸ் வந்து ஒரு நொடிக்கு 245 கோடி முறை நடக்குதாம். இவ்வளவு வேகமான இந்த சேஞ்சஸ்னாலதான் இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து ரொம்ப தீவிரமா சுத்த தொடங்குது. இப்படி கோடிக்கணக்கான மாலிகூல்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமான இடத்துல ஒரே நேரத்துல சுத்திட்டே இருக்குது அப்படிங்கும் போது நிச்சயமா ஒன்னோட ஒன்னு மோதிக்கிட்டே இருக்கும்.
4: சோ இந்த மூலக்கூறுகளுக்கு இடையே ஏற்பட

0: வரக்கூடிய இந்த உராய்வு விசைதான் இயக்க ஆற்றலை வெப்ப ஆற்றலா மாத்துது. சோ இந்த வெப்பம் உணவின் உள்ளே சேர்ந்து உருவாகி படிப்படியா வெளியே பரவுது. மைக்ரோவேவ் ஓவன்ல நாம பிளாஸ்டிக் அல்லது கிளாஸ் பவுல்ல உணவை வச்சு சூடாக்குறப்ப இந்த பவுல்ஸ் சூடாகாது, ஆனா உணவு சூடாகி இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிளாஸ்டிக் அல்லது கிளாஸ் பவுல்ல நீர் மூலக்கூறுகள் போல டைபோல் தன்மை கொண்ட மூலக்கூறு எதுவுமே கிடையாது. சோ இந்த மைக்ரோவேவ்ஸ் வந்து இந்த பவுல சூடுபடுத்தாம அப்படியே ஊடுருவி சென்று உள்ள உணவுப் பொருளை சூடாக்குது. இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
3: கல்லீரல் கணையம் குடல் இரைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை.

0: கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
1: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
0: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
1: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
0: போன் 7358737358.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
5: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
6: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
7: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல் யார் தெரியுமா?
8: நியூ கேப்டன் கூலா?
7: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்பர்ஸ் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட் ஆட்டோ கிளீன் பண்ணிடும், சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
8: பானசோனிக் ஏசி வாங்க
9: ராஜநன்கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
10: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
11: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
12: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
13: வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
14: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
13: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
14: மற்றும் 0465129 6483. Friends ITI, மத்தி கோடு, திக்கணம் கோடு.
15: மெல்லிசை கேட்கலாம் நேர்களே.
16: வானம் மஞ்சள் பூசுகின்ற என தொடங்கும் TK ஜெயராமன் இசையில் தீபன் சக்கரவர்த்தி பாடிய பாடலை இயற்றியவர் ஈரோடு தமிழன்பன்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நண்பர்களே, இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரை தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDOவின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது.
0: மேற்காசியாவில் நிலவும் சூழலை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் சேமிப்பு மற்றும் இயற்கை உரங்கள் பயன்பாடு குறித்து தாம் விடுத்த வேண்டுகோளை செயல்படுத்தி அது தொடர்பான தகவல்களை மக்கள் தம்மிடம் பகிர்ந்து வருவதாகவும் பிரதமர் கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதை போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது.
0: மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார்.
1: சாத்தியம் நண்பர்களே, நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழைநீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் தி ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன்.
0: மக்கள்தான் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: சாத்தியம் நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால்

0: அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. மாநிலத்தின் அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று திருப்பூரில் பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்களில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். இயற்கையாகவே ஆடை உற்பத்திக்கான சிறப்பான சூழலை திருப்பூர் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஜவுளி ஏற்றுமதிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பருத்தி ஏற்றுமதி மீதான வரி குறைக்கப்பட்டிருப்பது ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் கூறினார். விருதுநகரில் ஜவுளி பூங்கா அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். தமிழகத்தில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் 43,051 மையங்களில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணியில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் விடுபட்டவர்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் தற்காலிக முகாம்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் தமிழக அரசு செயல்படுத்தும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மந்தை புறம்போக்கு உள்ளிட்ட பல்வேறு வகை நிலங்களில் வசித்து வரும் மக்களுக்கு மாற்று இடம் வழங்குவதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். நெல் கொள்முதலின்போது முறைகேடுகளில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் எச்சரித்துள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். கொள்முதல் செய்யப்படும் நெல் மழையில் நடையாமல் பாதுகாக்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் எச்சரித்துள்ளார். நாமக்கல்லில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதுபோன்ற நிறுவனங்களில் முதலீடு செய்வதால் ஏற்படும் பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகிறது என்றும் தெரிவித்தார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்தியது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அளித்த விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 125 நாட்கள் வேலை உறுதி திட்டம் செயல்படுத்தப்படுமா என்பது குறித்து தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது இல்லை என்று முடிவு செய்தால் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் 150 நாட்கள் வேலை வழங்குவதற்கான மாற்று திட்டம் என்ன என்பதையும் தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் திரு விஜய் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெங்களூருவைச் சேர்ந்த வெங்கட நாராயணாவின் இந்த நியமனம் கடுமையான விமர்சனத்தை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் சமூக அரசியல் பொருளாதார சூழல் குறித்து போதிய புரிதல் இல்லாத ஒருவர் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்படுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். தொடர் விடுமுறையை முன்னிட்டு உதகை படகு இல்லத்தில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்துள்ளனர். திருநெல்வேலியில் உள்ள அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி

0: அம்பாள் திருக்கோவில் ஆனி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றனர். விழுப்புரம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே போதைப்பொருள் விற்பனை செய்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் பிரமோத் பகத், நித்யஸ்ரீ சுமதி சிவன், துளசிமதி முருகேசன் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். இதேபோல் இப்பிரிவுகளில் நிதேஷ்குமார், நவீன் சிவகுமார், மனிஷா ராம்தாஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இரட்டையர் பிரிவுகளில் இந்தியாவிற்கு 4 வெள்ளிப்பதக்கங்கள் கிடைத்தன. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற புள்ளி கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்றதன் மூலம் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் பட்டம் வென்றார். இணையம் வாயிலாக நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அவர் பிரான்சின். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 6:40.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: ராஜன் கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை July 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் கோ. தொடர்புக்கு 9487222715.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8900300505.
6: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல் யார் தெரியுமா?
7: நியூ கேப்டன் கூலா?
6: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்ட்பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட்ட ஆட்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
7: பானசோனிக் ஏசி வாங்க
8: ராஜன் கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
9: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: இன்னும் சில நொடிகளில் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கிடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் வைத்து நடைபெறும் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9

0: இன்னும் சில நொடிகளில் விருதுநகர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். சென்னை
1: வழங்குவதை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பொது இடங்களில் குப்பைகள் தேங்காதவாறு தூய்மையை பராமரிக்க அறிவுறுத்தினார். இதன் தொடர்ச்சியாக தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் கூரைக்குண்டு ஊராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள நுண் உர செயலாக்க மையத்திற்கு சென்ற ஆட்சியர் அங்கு ஊராட்சி பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்படும் மக்கும் குப்பைகளை உரமாக மாற்றுவதை பார்வையிட்டார். மேலும் இயற்கை உரம் தயாரிக்கும் பணிகளை தொய்வின்றி செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். குப்பை கிடங்குகளில் எந்த காரணத்தை கொண்டும் தீ விபத்துக்கள் ஏற்படக்கூடாது என அதிகாரிகளுக்கு அறிவுரை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார். நகராட்சியின் நுண்ணுயிர் உரம் தயாரிப்பு மையங்கள், மறுசுழற்சி மையங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். விருதுநகர் நகராட்சியில் அர்ப்பணிப்புடன் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்தால் வழங்கப்படும் மதிய உணவின் தரம் குறித்தும் அவர்களிடம் கேட்டு அறிந்ததுடன் அவர்களின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களின் பயன்பாடு குறித்தும் விவரித்தார். சிறப்பு நிகழ்வாக உலக சுற்றுச்சூழல் தினம் 2026 முன்னிட்டு MRF வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். ஆய்வின் இறுதி நிகழ்வாக அள்ளம்பட்டி வேவா வன்னியப்பெருமாள் துவக்கப்பள்ளிக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் அங்கு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவின் தரத்தினை நேரில் சுவைத்து ஆய்வு செய்தார். பள்ளி சமையல் அறையின் தூய்மையை பராமரிக்கவும் குழந்தைகளுக்கு கால அட்டவணைப்படி சத்தான மற்றும் சுவையான உணவினை தடையின்றி வழங்கவும் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் சமையலர்களுக்கு அறிவுறுத்தினார். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை தொகை விடுவிப்பு 2026 June 20 அன்று விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அமைந்துள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வேளாண் விவசாய பெருமக்களுக்கு நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை தொகை ₹2000 ஆகும். இத்தொகை 2026 June 20 அன்று பாரத பிரதமர் அவர்களால் நாடு முழுவதும் 9.44 கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடி நிதி பரிமாற்றம் மூலம் வழங்கப்பட்டது. மொத்தம் 18,880 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தகுதியான விவசாயிகளுக்கும் ₹2000 வழங்கப்பட்டு விவசாய உற்பத்தி செலவினங்களை சமாளிக்கவும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் இத்திட்டம் உதவுகின்றது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் முக்கியத்துவத்தை விருதுநகர் மாவட்டத்தின் வேளாண்மை இணை இயக்குனர் சௌமியன் விவசாயிகளிடம் தெளிவாக எடுத்துரைத்தார். மேலும் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் சுப்பிரமணியன் இடுபொருள்களின் செலவுகளை குறைத்து வருமானத்தை அதிகரிப்பதற்கான வழிமுறைகளையும் மற்றும் மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் கிருஷ்ணகுமார் பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்களை பற்றியும் விளக்கம் அளித்தார்கள். திருமதி சுந்தரவள்ளி வேளாண்மை உதவி இயக்குனர் அவர்கள் வேளாண் துறையின் பல்வேறு திட்டங்களை பற்றிய விளக்கங்களை அளித்தார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து விவசாய நிலங்களின் மண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் விவசாயிகளுக்கு மண் பரிசோதனையின் அவசியம், சமச்சீர் உரப் பயன்பாடு, நுண்ணூட்ட மேலாண்மை மற்றும் நிலையான வேளாண் தொழில்நுட்பங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டன. மண் புழு உர தயாரிப்பு முறைகள் குறித்து செயல் விளக்கங்களை மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கிருஷ்ணகுமார் வழங்கினார். இயற்கை வேளாண்மைக்கு தேவையான இடுபொருள்கள் அதாவது மண்புழு உரம், மண்புழு வடிநீர், உயிர் உரங்கள், பசுந்தால் உர பயிர் விதைகள் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் வெளியிட்ட பயிர் ஊக்கிகள் விதை அமிர்தம் விவசாயிகளுக்கு காட்சிப்படுத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளர்ச்சி மன்ற கூட்டரங்கில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விவசாய வீட்டுமனை பட்டா மற்றும் பட்டா மாறுதல், குடும்ப அட்டை, வேலை வாய்ப்பு, முதியோர், விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள் நலிந்தோர் நலத்திட்டம் மற்றும் விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்கள் பெறப்பட்டன. மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அமர்விடத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். இம்மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். மேலும் முதலமைச்சர் தனி பிரிவு மனுக்கள் மீது தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலக்கண்ணன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷவாணி

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் இன்று தொடங்கி வைத்தார். தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தது. இனி விரிவான செய்திகள். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறந்த நிர்வாகத்தை வழங்க இயலும் என்று இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் சென்றுள்ள பிரதமர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அரசின் திட்டங்களை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவும் செஷல்ஸும் வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இரு நாடுகளும் வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்தார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார். இதனிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பிரதமர் ஆற்றி வரும் பணிகளுக்காக செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருதினை அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மினி திரு நரேந்திர மோடிக்கு வழங்கினார். இந்த விருது தமக்கு மட்டுமின்றி 140 கோடி இந்தியர்களுக்கும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக அயராது பாடுபட்டு வரும் அனைத்து நாடுகளுக்கும் இந்த விருதினை அர்ப்பணிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக இந்தியா செஷல்ஸ் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதையே இது உணர்த்துவதாகவும் பிரதமரின் தலைமைத்துவமே இதற்கு காரணம் என்றும் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக வழங்கப்படும் இந்த உயரிய விருது திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டிருப்பது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திரு மனோகர் லால், திரு ஜிதேந்திர சிங் உட்பட பலரும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். ஊரக வளர்ச்சித்துறையின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை இந்த இணையதள சேவை உறுதி செய்யும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தணிக்கை செயல்பாடுகளை நவீனமயமாக்கும் நோக்கில் இந்த இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூர் தணிக்கை தொடர்பான அனைத்து செயல்பாடுகளையும் உள்ளடக்கியதாக இந்த இணையதளம் இயங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோத்தாபுரி மாம்பழ விவசாயிகளுக்கு உரிய நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகானுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கை விடுத்துள்ளார். மாம்பழ விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு அதற்கான நிதி உதவி திட்டத்தின் கீழ் 281 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு அக்கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் தூய்மையை பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லி தூய்மைப் பணிகள் இயக்கத்தின் கீழ் இன்று பொதுமக்களுடன் இணைந்து தூய்மைப் பணிகளை மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மக்கள் இயக்கமாக இது உருவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். யமுனை ஆற்றில் பொதுமக்கள் குப்பைகள் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் திருமதி ரேகா குப்தா வலியுறுத்தினார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்றது. இதில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பட்காம் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேர்தல் நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தாம் இவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய

0: அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இன்று பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதாரத்துறை அதிகாரிகள், சட்ட அமலாக்கத்துறையினர் மற்றும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு தனி நபரிடமிருந்து தொடங்கி கல்வி நிறுவனங்கள், நகரங்கள் என்ற அடிப்படையில் நாடு முழுவதும் சென்றடைய வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா வலியுறுத்தியுள்ளார். குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற ராஜஸ்தானைச் சேர்ந்தவர்களுடன் இன்று ஜெய்ப்பூரில் அவர் கலந்துரையாடினார். கடின உழைப்புடன், நேர்மையாகவும், வெளிப்படைத்தன்மையுடனும், உறுதிப்பாட்டுடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்று திரு பஜன்லால் சர்மா கூறினார். ஜார்க்கண்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நாளை மறுநாள் தொடங்க உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை இப்பணிகள் நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த பாகிஸ்தான் அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். அரசு கொள்கையாக தீவிரவாதத்தை பாகிஸ்தான் பின்பற்றி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக பிற நாடுகளை பாகிஸ்தான் குற்றஞ்சாட்டுவது ஏற்புடையதல்ல என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். தோம்ப்ளைனில் பாராசூட் பயிற்சி நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த விமானம் 5 மாணவர்கள் மற்றும் 5 பயிற்சியாளர்களுடன் சென்று கொண்டிருந்தபோது விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் விமானியும் உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவில் நேரிட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த ஹெலிகாப்டர் ராஷ்தனூரா அருகே விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இடுக்கி, எர்ணாகுளம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அம்மாநிலத்தின் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா 25-23, 23-25, 21-25, 17 என்ற செட் கணக்கில் பஹ்ரைனை வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இந்தியா அயர்லாந்து இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து அணி சற்று முன் வரை 14.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 112 ரன் எடுத்துள்ளது. கல்லேயில் நடைபெற்ற இந்தியா ஏ இலங்கை ஏ அணிகளுக்கிடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இங்கிலாந்து ஏ இந்தியா ஏ இடையேயான 1வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவில் நடைபெறுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. துருக்கியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரத்தின் பிரணவ் செந்தில்குமார் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கேஷவ் சோப்ராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான செசல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார். தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டி

0: இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
2: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
5: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை July 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
1: வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. இன்று முதல் வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 24 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். காலை நேர அதிகபட்ச வெப்பநிலை 70 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. மதிய நேர அதிகபட்ச வெப்பநிலை 50 முதல் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வளரும் மிளகு கொடிகளை தாங்கும் மரங்களுடன் கட்டிவிடவும். மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களுக்கு வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். நெல் மற்றும் தோட்டப்பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம். மழை இருப்பதினால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். அறுவடை செய்யப்பட்ட பலா பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். தென்னை பழமரங்கள் மற்றும் மரவாசனை பயிர் மரங்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் வைத்து வருகிற July 3 அன்று முற்பகல் 10:30 மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

இன்னும் சில நொடிகளில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் வைத்து நடைபெறும் ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 நேர்முக வர்ணனை தொடர்கிறது.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்கள் இதுவரை ஐசிசி மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை 2026 இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே நடைபெறும் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை கேட்டீர்கள்.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்

0: நேற்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
1: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026 ஆண்டின் முதல் பாதி

முதல் பாதி நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறியிருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கோல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDO-வின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500க்கும் மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தான். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனம் இல்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்லத் திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள்.
எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை

ஒத்தி போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப்போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1,00,000 ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2,00,000 ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டமும் இதைப்போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2,00,000 ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே. அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11,00,000 குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பல முறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியம்.

சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமாதேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார், அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்துக் கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப் பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாக செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டு கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்துக் கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நண்பர்களே,
நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர்

நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம், ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்து அளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச் சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம்.
இதையெல்லாம்

தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்ம கமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்டகாலம் வரை மனதை வருடி கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட், அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டுக்கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேர்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி, நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேர்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேர்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே,
நமது கிராமங்கள் தூய்மையாக

இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்ல தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாக தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது, எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கி விடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின் பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள்.
உங்களுடைய கரு

0: கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் தி ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனி தொடர்வது
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேயர்கள், இதுவரை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்டீர்கள்.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
5: மற்றும் அஞ்சுகிராமம்.
6: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
7: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
9: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
10: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
11: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
12: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
13: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை July 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
3: நேர்களை, இன்னும் சில நொடிகளில் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடைபெறும் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை தொடர்கிறது.
14: Left side and this ball goes for the boundary. So a boundary here, 170 for 4 India and they're winning in 20 overs. Within that you want to score it is.
15: अच्छा लक्ष्य है भारत के लिए और एक

0: ஹாட் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்ட் பஸ்டர் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட் ஆட்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
1: பானாசோனிக் ஏசி வாங்க
2: ராஜநன்கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
3: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ரூபாய் 1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்ஸி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
4: நேர்களை இன்னும் சில நொடிகளில். ஐசிசி T20 மகளிர் உலகக்கோப்பை 2026 இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே நடைபெறும் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை தொடர்கிறது.

திரை இசையை கேட்கலாம் நேயர்களே. அங்காடி தெரு திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல், ஹரிச்சரண் பாடிய பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ், வரிகள் நா முத்துக்குமார்.

திரை செயல் அடுத்ததாக எனக்கு 20 உனக்கு 18 திரைப்பட பாடல். பாடலை பாடியவர்கள் உன்னிமேனன், சின்மயி, அனுபமா, இசை ஏ ரகுமான், வரிகள் பா விஜய்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நடராஜ். இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில ரொம்ப அழகான பாடல்களில் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக

காதலே நிம்மதி திரைப்படத்திலிருந்து சொன்னலதா அவங்களுடைய குரல்ல தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:13 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் கண்ணெதிரே தோன்றினாள் திரைப்படத்திலிருந்து ஹரிணி அவங்களுடைய குரல்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நினைவிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் அவங்களுடைய குரல்ல, நந்தலாலா அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:24 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்னுடன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். தேவா அவர்களுடைய இசையில உன்னிகிருஷ்ணன், சுவர்ணலதா இவங்களுடைய குரல்ல பாடல் இதோ.

காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்களுடைய குரலில் தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். ஹரிஹரன், சித்ரா இவங்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் தேவா அவர்களுடைய இசையில பாடல். இதோ

மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், அம்ருதா இவங்களுடைய வாய்ஸில், வாலி வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:44 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்களுடைய குரலில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதுவும்.

11:54 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில் கடைசியாக நிலவி வா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். ஹரிஹரன், சித்ரா இவங்களுடைய வாய்ஸ்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், வித்யாசாகர் அவர்களுடைய இசையில கேட்டோம். 11:55 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலாக கொண்டாட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். மரகதமணி, சித்ரா இவங்களுடைய வாய்ஸ்ல, காளிதாஸ் அவர்களுடைய வரிகளில், மரகதமணி அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

தோளுக்கும் மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கும் மாப்பிள்ளை புள்ளி

அரவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டணா, கடைசியில் துண்டணா.

0: ஏன் நிறுத்தி விட்டாய் லைலா? பாடு பாடு, பாடிக்கொண்டே இரு.
1: சிங்கார ரூபனே வா, சதன கேசு சதனா
0: சின்ன பெலாசு.

தான் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ பிச்சை போடுங்க, காதல் பிச்சை போடுங்க, காதல் பிச்சை போடுங்க லைலா.

அன்புடன்.

தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா

0: சமைக்கிறீங்களா? நீங்க சமத்தா நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
1: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

0: மந்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வே?
0: சொன்னத்தை செய்வே.
1: வேற என்ன செய்வே?
0: அடக்கி வைப்பேன்.
1: அதுக்கும் மேலே
0: பல்ல உடைப்பேன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

மதுர வீரன் தானே, அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசிலு பறக்கும் தானே, என் பேராண்டி மதுர வீரன் தானே.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று போந்துவாக்கம் பி டி பலராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி என் விஜயகுமார் அவர்கள் தவில். கஜானன யுதம், ராகம் சக்கரவாகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.

நேரம் 5:12. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது SP பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில்.